ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் பல வெற்றிகளை தரும் நாளாக அமைய வாழ்த்துக்களோடு இனிதே மலர்கிறது இசை அமுதம்.

நிரமதிகாலை 5:35. இன்னைக்கு வியாழக்கிழமை. பொதுவா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன் என்றாலே வியா என்றால் பெரிய என்று அர்த்தம். இருக்கிற கோள்கள்லயே மிகப்பெரிய கோள் அப்படின்னா அது வியாழன் தான். ஆன்மீகத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி, ஜோதிடத்திலையும் சரி, வழிகாட்டியா அறிவூட்டியா விளங்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா இந்த வியாழன், அதாவது குரு பகவான். அறியாமை இருளை போக்கி ஞான ஒளியை தருபவர் குரு. சமயம் வாழ்வியல் நெறிமுறைகளையும் சீடருக்கு போதிப்பது ஒரு நல்ல வழிகாட்டியாகவும், சத்குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக வழியில உண்மையை உணர்த்தி இறை பாதையை காட்டக்கூடிய ஒரு சத்குருவாகவும் இதை அழைப்பார்கள். பொதுவாக நவகிரகங்களில் பூரண சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான். செல்வம், கல்வி, தனம், புத்திர பாக்கியம், திருமணம் அப்படின்னு சகலத்திற்கும் இந்த குரு பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு இந்த வியாழக்கிழமை அனைவருக்கும் சகலங்களையும் அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல் கேட்கலாம் நவகிரக நாயகி படத்திற்காக.

நேரம் அதிகாலை 5:43. இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஆவணி திருவிழா 2026. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் இன்று 4வது நாள் திருநாள், ஆவணி 17வது நாள், 3/9/2026 வியாழக்கிழமை. காலை 7 மணிக்கு மேல் மேலை கோவிலில் சுவாமி தங்க முத்து கிடா வாகனத்தில், அம்மன் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி 8 திருவீதிகளில் உலா வந்து மேலை கோவில் சேர்தல். அதைத் தொடர்ந்து மாலை 6:30 மேலை கோவிலிருந்து சுவாமி வெள்ளி யானை வாகனத்திலும், அம்மன் வெள்ளி சப்பர வாகனத்திலும் உலா வந்து மேலை கோவில் சேர்தல். ஆவணி திருவிழா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவிலில் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்கலாம் இசை அமுதம்.

நிரமதி காலை 5:48 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை கீழமாட் வீதி ஸ்ரீ நவநீத கண்ணன் சன்னதியில் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 7 வீதி புறப்பாடு. ஆவணி மாதம் வியாழக்கிழமை கருட வாகனம் வீதி புறப்பாடு நடைபெறுவதால் பக்த கோடிகள் அனைவரும் ஸ்ரீ நவநீத கண்ணனை தரிசிக்க அனுகிரகத்தை பெறுவதற்காக மாலை 6 சுவாமி புறப்பாடாகி கீழமரட் வீதி சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதி, கீழாவணி மூல வீதி, தெற்காவணி மூல வீதி, தொட்டியன் கிணறு தெரு, மேட்டு தெரு, மேலாவணி மூல வீதி, வடக்காவணி மூல வீதி, தலவாய் அக்ரஹாரம், வடக்கு மாசி வீதி, பரமேஸ்வரம் பிள்ளை சந்து, வக்கீல் புது தெரு வழியாக சன்னதி வந்து சேரும். ஸ்ரீ பெருமாள் கருட வாகனத்தில் தங்கள் வீதியில் வலம் வரும் பொழுது மலர்கள் மாலைகள் நைவேத்தியம் சமர்ப்பித்த இறைவனின் அருளை பெறலாம். தொடர்ந்து கேட்கலாம் இசையமதம். நேரம் 5:49.

கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர்.

இசையமுதம் கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:52 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இசையமுதம்.

கூட்டம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. மலைகளில் திறந்த

0: பொங்கும் வளமும் பல நலமும் இவன் பெறணும்.
1: நிறைவு பெற்றது இசைய மோதம். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நீர் சேமி

அமைப்பிற்கு புதிய திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார் டி வீவர் இந்தியாவில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவிக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்டமளிப்பிற்கு மேற்படிப்பிற்கான சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. வணக்கம் நேர்களே. உற்சாகமாக மலர்ந்திருக்கும் இந்த அருமையான புதிய காலை நிகழ்ச்சியில் அனைவரது வாழ்க்கையும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இந்த நாள் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமையாக மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

நாளையும் நமக்கு கிடைக்கும் ஒரு புதிய வாய்ப்பாக கருத வேண்டும். நேற்றைய கவலைகளை மறந்து இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்குவோம். உற்சாகமான புதிய காலையில் முதல் பாடலாக ஜப்பானிய கல்யாணரமன் படத்திற்காக

0: புதிய கால நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: உலகத்தில் தோன்றிய மனித இனம் முழுமையாக தேடுவது அன்பு ஒன்றே ஆகும். அதனையே உலகில் தோன்றிய அத்தனை மகான்களும் அன்பும் தெய்வமும் ஒன்றே என கூறினார். அன்பிற்கு அடிப்படையாய் காரணியாய் அமைவது அகிம்சையாகும். மனிதனது மன வளர்ச்சியில் மிருக நிலையில் உள்ள மனிதனை தெய்வீக மனிதனாக மாற்றுவதில் அகிம்சையின் பங்கு முக்கியமானதாகும். அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்கிறார் திருவள்ளுவர். உலகில் அமைதி நிலவ துணை புரிவது அகிம்சையேயாகும். ஒரே மதம்தான் நிலவி நிற்கிறது, அதுவே அன்பு மதம். ஒரே செய்திதான் தெரிவிக்கப்படுகிறது, அதுவே அகிம்சை என்கிறார் சுவாமி சிவானந்தர். அகிம்சை என்பது பிறருக்கு இன்னா செய்யாமை. பகைமை உணர்ச்சியை அன்பினால் மாற்றிவிடும் பண்பிற்கு அடிப்படை அகிம்சையாகும். இன்றைய இந்திய நாட்டில் ஹிம்சை பெருமளவில் வளர்ந்து வருகிறது. வீடுகள் தொடங்கி பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகம் என தன் கிளையை வளர்க்கும் பெரிய மரமாக ஹிம்சை உள்ளதை காண்கிறோம். இவற்றிற்கு எல்லாம் காரணம் பல்வேறு வகைகளில் ஹிம்சை உணர்ச்சி மக்களிடம் பரவி வருவதுதான். சினிமா மற்றும் பத்திரிகைகளில் வரும் மோசமான கதைகள் கருத்துக்கள் மூலமாக ஹிம்சை உணர்ச்சி வளர்க்கப்படுகிறது. ஒருவனை மற்றவன் பகைத்து நிற்கும் அளவிற்கு கருத்துக்கள் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதே போன்று ஒன்றுபட்ட பாரதத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் போய் நாட்டை பிரிவினை செய்யும் எண்ணங்கள் சிலரால் வன்முறை கலாச்சாரமாக மாற்றப்பட்டு அப்பாவி மக்கள் பலியாவதை காண்கிறோம். ரஷ்யா உக்ரைன் போர், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் என அடுத்த நாட்டின் மீது ஏற்படுத்தும் போர்கள் மக்களின் பேரமைதியை குலைத்து வருகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அகதின்றேல் அனைவருக்கும் தாழ்வு என்பது பழமொழி. இந்தியா பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை பெற காந்தியடிகள் கையாண்ட வெற்றிகரமான வழி அகிம்சை என்பதை நாம் மறக்கலாமா? அவருடைய அன்பின் வழியாய் பின்பற்ற அகிம்சையானது படைபலம் மிகுந்திருந்த வெள்ளையரின் அரசாங்கத்தையே படிய வைக்கவில்லையா? புத்தரின் அகிம்சை கொள்கையானது அசோக சக்கரவர்த்தியை அகிம்சைவாதியாக மாற்றியது என்பது சரித்திரம் கூறும் உண்மை. ஹிம்சையின் பல்வேறு பரிணாமங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார் சுவாமி சிவானந்தர். ஒருவனை தனக்கு கீழாக எண்ணுவது, பிறரை வெறுத்து நிற்றல், பிறரை கடிந்து கொள்ளுதல், பிறர் மீது வசைபாடுதல், பொய் கூறல், கடும் சொற்களை கையாளுதல், பிறர் மனதை புண்படுத்துதல், பிறரின் தவறான செயல்களை ஆதரித்தல், இவையாவும் ஹிம்சையாகும். இவற்றிற்கு நேரெதிராய் நிற்றல் அகிம்சையாகும். பொறுமையும் அகிம்சையும் பார் காணப்படும் உயர் பண்பே ஆகும். புத்தரை ஒருவன் மோசமான முறையில் ஏசினான். அவர் புன்னகையுடன் நின்றார். இவ்வளவு நேரம் உம்மை ஏசினேனே, கோபமே வரவில்லையா என ஏசினவன் கேட்டான். அதற்கு புத்தர், நான் ஒரு பொருளை உனக்கு தர முனைகிறேன், நீ அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது யாருடையது என்றார். அது உங்களுடையதே என்றான் அந்த நபர். அதுபோல நீ சொன்ன தீய சொற்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது உனக்கே உரியதுதானே என்றார் புத்தர் பிரான். அதை கேட்ட அந்த நபர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். பழிவாங்கும் எண்ணமோ வெறுப்பு நிறைந்த எண்ணமோ அன்பின் எண்ணமாக மாற்றப்பட்டால் அவன் அகிம்சாவாதியாகி விடுகிறான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் எனும் வள்ளுவனின் குரலை நமது மனதில் விதையாக விதைத்தால் அகிம்சை எனும் ஆலமரம் நம் அனைவருக்கும்

0: பேரமைதியை நல்கும். தனிமரம் தோப்பாகாது என்பர் பெரியோர். அகிம்சையை பின்பற்றினோம், சுதந்திரம் பெற்றோம். அகிம்சையை உயிர் மூச்சாய் பாரத சமுதாயம் மட்டுமல்ல உலகமே பின்பற்றினால் எங்கும் அமைதி, எதிலும் அமைதி நிலவும்.
1: இணைத்தானும் நலவை கேட்க வழங்கினார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: இப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8-300-37-57.
6: செப்டம்பர் 3
7: இந்நாளின் சிறப்பு. செப்டம்பர் 3 முதலாம் ரிச்சர்ட் இங்கிலாந்தின் மன்னராக வெஸ்ட்மினிஸ்டரில் முடிசூடினார்.
6: 1801 செப்டம்பர் 3 பிரிட்டானிய இலங்கையில் நெல் மற்றும் தானிய வகைகளுக்கு வரி செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது.
7: குதிரை மீது அமர்ந்து நீண்ட கழியினால் பந்தை ஆடும் விளையாட்டான போலோ விளையாட்டு 1875 செப்டம்பர் 3 அர்ஜென்டினாவில் அதிகாரப்பூர்வமாக விளையாடப்பட்டது.
6: 1958 செப்டம்பர் 3 தமிழ் மொழி சிறப்பு அமலாக்க சட்டம் மூலம் இலங்கையின் மேலவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
7: 1967 செப்டம்பர் 3 ஸ்வீடனில் இடது பக்க வாகன ஓட்டம் வலது பக்கமாக ஒரே இரவில் மாற்றப்பட்டது.
6: 1976 செப்டம்பர் 3 அமெரிக்காவின் வைக்கிங் 2 விண்கலம் செவ்வாய் கோளில் தரையிறங்கி வண்ணப்படங்களை பூமிக்கு அனுப்பியது.
7: 1981 செப்டம்பர் 3 பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான உடன்படிக்கை ஐக்கிய நாடுகள் அவையில் கொண்டுவரப்பட்டது.
6: பிரிட்டானிய கணிதவியலாளர் ஜேம்ஸ் சில்வர்ஸ்டர் அவர்களின் பிறந்த தினம் 1814 செப்டம்பர் 3.
7: இந்திய முதல் பெண் அறிவியலாளர் ராஜேஸ்வரி சாட்டர்ஜி அவர்களின் நினைவு தினம் 2010 செப்டம்பர் 3. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:18 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சின்ன சின்ன முயற்சிகள் கூட ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். அதனால் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம் அப்படின்ற தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து ஜல்லிக்கட்டு படத்திற்கான பாடல்

நேரம் 6:24. இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சியின் நேரமாக கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குபவர் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் கொய்மலர்கள் சாகுபடி தகவல் வழங்குகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பல அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள். 6:45 துறை இசை, 6:55 பூந்தொழில், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள். ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். மும்பை செம்பூர் செந்தில் ஆண்டவர் கோவில் சிறப்புகள். வரங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள். 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்தி குணால் அவர்கள். காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னையில். 8:02 பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பரம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 8:55 துறை இசை. காலை 9:00 செய்திச் சுருக்கம் சென்னையில். 9:02 ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குறு மற்றும் சிறு தானிய உணவு முறைகள் பற்றிய விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர்.

வி சுகன்யா அவர்கள். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம், 10:30 ஈறுபட பாடல்கள். காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. ராமநாதபுரம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரியின் அசத்தல் சந்திப்பு காலை 11 மணிக்கு. அதைத் தொடர்ந்து 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 12:02 ஸ்நேகிதியே, 12:30 அசத்தல் சந்திப்பு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பாக 12:30. அதைத் தொடர்ந்து 1:30 வசந்த கானம், 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மூன்று 32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு ஆட்டக்கலம் வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல், 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 உலக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்தி பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட், 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்திற்கான ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திற்கான இருமொழி வர்ணனை டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம். தரைவழி ஒளிபரப்பையும் கேட்கலாம் ஆட்ட நேர முடிவு வரை. அதைத் தொடர்ந்து 7:30 பாட்டு இது ஹிட், நியூஸ் ஆனர் செயலியில் மற்ற நிகழ்ச்சிகள் கேட்கலாம். அதில் 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையில், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், இயற்கை விவசாயம் குறித்த தகவல் வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை இயற்கை விவசாயி எஸ் ரவி அவர்கள். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு வழங்குபவர் ஜானகி, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், அதைத் தொடர்ந்து 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டோம். நிகழ்ச்சியும் நேரமுமாக
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: மீனாட்சி பிரமாதம்.
3: என்னண்ணா சொல்றேன்,
2: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:30. புதிய காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
5: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
6: ஒரு நிறுவனத்தின் பொருளையோ சேவையையோ பயன்படுத்துபவர் நுகர்வோர் என அழைக்கப்படுகிறார். நமக்கு தேவையான அனைத்துமே சூழல் இருந்தே கிடைப்பதால் நாம் சூழல் நுகர்வோர் ஆகிறோம். நம்முடைய நுகரும் தன்மை, வேகம் ஆகியவையே சுற்றுச்சூழல் சீர்கேடுகளுக்கு முக்கிய காரணமாகும். மனிதர்கள் பொருட்களை வாங்கி நுகர்தல் என்பது இயற்கையாக நடைபெறும் செயலாகும். நுகர்வோர்கள் இல்லாமல்

0: உற்பத்தி இல்லை. எந்த அளவுக்கு பொருட்களும் சேவைகளும் மக்களால் நுகரப்படுகிறதோ அந்த அளவுக்கு நாட்டின் பொருளாதார நிலை வளர்ச்சி அடையும். நமது கலாச்சார மாறுதல்களால் நம் அன்றாட பழக்க வழக்கங்களும் மாறியுள்ளது. இதனாலும் நம் சுற்றுச்சூழலில் எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகின்றன. துரித உணவு மையங்கள், ஆடம்பர உயர் ரக விடுதிகள் நகரங்களில் எங்கும் காணப்படுகின்றன. இந்த நாகரீக உணவு கலாச்சாரத்தில் பெருமளவு நீர், காகிதம், நெகிழ்ம பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவைகள் அனைத்துமே இறுதியில் நகராட்சி கழிவுகளாகி நம் சுற்றுச்சூழலை பாதிக்கின்றது. நாம் தற்போது கை கழுவுவதற்கும் பாத்திரம் கழுவுதல், பல் துலக்குதல் போன்றவற்றிற்கும் வாஷ் பேசினை பயன்படுத்துகிறோம். கோப்பையில் நீர் எடுத்து பயன்படுத்துவதை விட குழாயை திறந்துவிட்டு பயன்படுத்தும் பொழுது அதிக நீர் செலவாகிறது. தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு டியூப் மூலம் நீர் விடும்பொழுது நம் கவனக்குறைவால் நீர் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இதையெல்லாம் நாம் சிறிய முயற்சியின் மூலம் குறைக்கலாம். நகர்ப்புற வாழ்க்கையில் தற்போது விடுதிகள், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றில் குளிரூட்டி சாதன வசதி பெருகி வருகிறது. ஏசி மிஷின்கள் நமது வசதியை பெருக்குவதுடன் அதிக அளவு மின்சார நுகர்வுக்கும் காரணமாகின்றன. இவற்றால் சூழலின் வெப்பம் வெகுவாக உயர்கிறது. தற்போது பல பொதுவான பொருட்கள் குறுகிய காலம் பயனளிக்கக்கூடியதாகவும் ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த இயலாததாகவும் உள்ளன. நிலப்பரப்பில் காணப்படும் குப்பைகளில் 50% காகிதங்களாகவே உள்ளது. வீடுகள், தேநீர் கடைகளில் காகித கழிவுகள் அதிகம் உள்ளது. இவற்றால் சுற்றுச்சூழலுக்கு நேரடியாக பாதிப்பு இல்லை என்றாலும் மறைமுக சூழல் பாதிப்புகளான காடுகளை அழித்தல் மற்றும் காகித ஆலைகளால் ஏற்படும் மாசுறுதல் போன்றவை இவற்றுடன் தொடர்புடையதாக உள்ளன. இதற்கான ஒரே மாற்று வழி காகித மறுசுழற்சியே ஆகும். நமது வசதிக்காகவும் பொருட்களின் விலை மதிப்பிற்காகவும் பேனா, தட்டுகள், குவளைகள், பாட்டில்கள், கவர்கள் போன்றவை ஒரு முறையே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களாக மாறி வருகின்றது. இவை சூழலுக்கும் பெரும் கேட்டை விளைவிக்கின்றன. வளர்ந்து வரும் நாடுகளில் உலகமயமாக்கல் கொள்கையின் விளைவாக குறைந்த விலையில் எண்ணற்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. மக்களின் கட்டுப்பாடற்ற நுகர்வால் இப்பொருட்கள் வீணாக்கப்படுகின்றன. வீணான உணவுப் பொருட்கள், கட்டுமான கழிவுகள், போக்குவரத்து உதிரி பாகங்கள், பேட்டரிகள், அணுக்கழிவுகள் அனைத்துமே கேட்டினை ஏற்படுத்தும். எல்லா சீர்கேடுகளுக்குமே நுகர்வுதான் மூல காரணமாக உள்ளது. அதிக கட்டுப்பாடற்ற நுகர்வின் மூலம் ஏற்படும் தேவையற்ற கழிவுகளை தவிர்க்க வேண்டும். நாளும் பொருட்கள் வீணாக்கப்படுவதை குறைக்க வேண்டும். வீணாகும் பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் நன்மைகளை பெறலாம். இது சூழல் சீர்கேட்டை குறைக்க உதவும். தேவையற்ற பொருட்களை கண்ட இடங்களில் போடுவதை சட்டத்தின் மூலம் தவிர்க்கலாம். எல்லாற்றிற்கும் மேலாக தேவையான நுகர்வு மட்டுமே நன்று என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு சுற்றுச்சூழலின் சீர்கேட்டை தவிர்ப்பதே நல்ல சுற்றுச்சூழலின் நீடித்த நிலைத்த தன்மைக்கு வழியாகும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 17 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொற்கேளில் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கேழ்வரகு சாகுபடி செய்வதன் மூலம் மண்வளம் மற்றும் லாபம் இரண்டையும் பெறலாம் என வேளாண் துறையினர் தெரிவித்துள்ளனர். குறுதானிய பயிர்களில் முக்கியமான ஒன்று கேழ்வரகு. தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற மக்களின் உணவில்

0: கேழ்வரகு முக்கிய இடம் வகிக்கின்றது. கேழ்வரகில் உடலுக்கு தேவையான புரதம், மாவுச்சத்து, தாதுக்கள், வைட்டமின்கள், செரிமானத்திற்கு உதவும் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் உள்ளன. இத்துடன் கேழ்வரகில் மிக அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸ், பிற நுண்ணூட்ட சத்துக்களும் உள்ளன. இது உடல் பருமன், இதய நோய், சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது. எல்லா வகை மண்களிலும் பயிர் செய்யலாம். எனினும் செம்மண், மணற்பாங்கான கருமண் நிலம் ஏற்றது. 90 முதல் 95 நாட்கள் வயதுடைய கோ 11 ரகத்தையும், 95 முதல் 100 நாட்கள் வயதுடைய கே 5 மற்றும் கே 7 ஆகிய ரகங்களையும் நடலாம். ஹெக்டேருக்கு 5 கிலோ போதுமானது ஆகும். மேலும் பயிர் இடைவெளியானது 45 x 15 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருப்பது நல்லது. நுண் உயிர் நேர்த்தி செய்வதற்கு ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 3 பாக்கெட் அசோஸ் பயிர் இளம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலத்தில் இடுவதாக இருந்தால் 10 பாக்கெட் அசோஸ் பயிர் இளம் மற்றும் 10 பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா 25 கிலோ மணலுடன் கலந்து தூவ வேண்டும். மானாவாரி பயிருக்கு 40 x 20 என்ற அளவில் தழை, மணி, சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். இரவையில் 60:30:30 தலைச்சத்தில் பாதியும் மணிச்சத்தில் முழு அளவிலும் மற்றும் சாம்பல் சத்து அடியுரமாக இட்டு பின்பு மீதமுள்ள தலைச்சத்தை பிரித்து மேலுரமாக 2 தடவையாக நட்ட 15 மற்றும் 30 நாள் இட வேண்டும். விதைத்தவுடன் 4வது நாளும் பின்னர் 7வது நாளிலிருந்து 10 நாட்களுக்குள் 1 முறை மற்றும் காலநிலைக்கு தகுந்தவாறு நீர்ப்பாய்ச்ச வேண்டும். விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் களை எடுக்கவும். கேழ்வரகை, பச்சை பயிறு, உளுந்து, துவரை அல்லது கடலை போன்ற ஏதேனும் ஒரு பயிருடன் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடுவதால் அதிக மகசூல் பெறலாம். அத்துடன் தலைச்சத்து தரக்கூடிய உரத் தேவையும் குறைகிறது என வேளாண் துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வாழையை பாதுகாக்க சில ஆலோசனைகள். வாழை பயிரில் வாடல் நோய் தாக்குதல் ஏற்பட்டால் பயிரை வேர்பகுதி தவிர அனைத்தையும் அழித்துவிட வேண்டும். 2 கிலோகிராம் சுண்ணாம்புத்தூள் போட வேண்டும். வேர்பகுதியில் துளையிட்டு 60 மில்லிகிராம் கார்பன் டாக்சிம் மருந்து நிரப்பப்பட்ட காப்சூலை உள்ளே செலுத்த வேண்டும். அல்லது 20 மில்லிகிராம் சூடோமோனோஸ் என்ற உயிரியல் காரணியை மேற்குறிப்பிட்ட முறையில் செலுத்த வேண்டும். சிக்கட்டோ இலைப்புள்ளி நோய்க்கு போர்ட்டோ கலவை அல்லது கார்பன் டாக்சிம் 1 லிட்டர் நீரில் 1 கிராம் வீதம் கலந்து இலையில் நன்கு நனையும் வகையில் தெளிக்க வேண்டும். அஸ்வினி தாக்குதலுக்கு 1 லிட்டர் நீரில் 2 மில்லி மிதைல் டெமட்டான் அல்லது மோனோக்ரோட்டோபாஸ் லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் கரைத்து தெளிக்க வேண்டும். வாழை இலைகளை தின்னக்கூடிய புழுக்களுக்கு 10 லிட்டர் நீருக்கு 6.5 மில்லி டைக்ளோவாஸ் அல்லது கார்பரைல் 1 லிட்டருக்கு 2 கிராம் அளவில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் கொய்மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள்.
1: அதேமாரி இப்போ நீர் பாசனம்ன்றது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து செடிக்கு வந்து 2 நாளுக்கு 1 தடவையோ இல்லை 3 நாளுக்கு 1 தடவையோ வந்து தண்ணீர் பாய்ச்சலாம். அடுத்ததாக வந்து உரமிடுதலை பற்றி பார்ப்போம். இது ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 40:20:10 அதாவது 40 கிராம் தலை சத்து, 20 கிராம் மணிச்சத்து, 10 கிராம் சாம்பல் சத்து வந்து இந்த கொய்மலருக்கு வந்து இட வேண்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேலுரம் அடியுரம் அப்படின்றது பிரித்து தான் நம்ம கொடுக்கணும். ஒரே மாதிரி எல்லா டோஸையும் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடாது. இப்போ அடி உரம் கொடுக்குறோம்னா 45 நாளுக்கு இடைவெளி விட்டு மேலுரமாக கொடுக்கணும். இலைவெளி உரம் அளிக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிகேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஃபெர்டிகேஷனுக்கு என்னென்ன உரங்கள் விடணும் அப்படின்னா வந்தால் 2:2:1:1 என்ற விகிதத்தில் வந்து யூரியா, அமோனியம் ஹைட்ரைட், ஆர்த்தோபாஸ்பேட், அதுமாதிரி பொட்டாசியம், அப்புறம் ஆல்-19 அப்படின்ற அதேமாதிரி எஸ்ஓபி, எம்ஓபி அதாவது மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் போன்ற உரங்களை வந்து இலைவெளி உரம் வந்து அளிக்கலாம். அதேமாதிரி இதுக்கு பின்சை நேர்த்தின்னு பார்க்கும்போது வந்து நுனி முட்டை கிள்ளுதல், 1 முறை கிள்ளுதல், 2 முறை நுனி கிள்ளுதல், 1 முறை நுனி கிள்ளுதலும் தொடர்ந்து பல நுனி கிள்ளுதலும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலர் மொட்டுகளை கிள்ளுதல், அடுத்தது வந்து செடிகளை கட்டி விடுதல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நுனி மொட்டு கிள்ளுதல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த கணுவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மொட்டுகளை வந்து எடுத்து விட வேணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-60 நாட்கள் வரை உள்ள செடிகளை வந்து கிள்ளி எடுக்கணும். இது எங்கே பின்பற்றார்கள் அப்படின்னா ஐரோப்பா நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து கையாள்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முறை கிழுதுன்னு பார்த்தீங்கன்னா இம்முறை வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா வந்து 2-3 முறை இருக்குது. அதனால் இது ஒரு முறை மட்டும் கிள்ளி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள சத்துக்கள் வந்து அதிகமாக சென்று பூக்களை வந்து அதிக

0: தரமுள்ளதாகவும் வளரும். ரெண்டாவது வந்து இரண்டு முறை துண்ணுள்ளி கல்லுதலும் அதே மாதிரி தான், அதாவது ஒரு முறை பதிலாக இரண்டு முறை வந்து கிள்ளி எடுப்பதன் மூலம் அந்த பூக்கள் வந்து அதிக தரமும் நல்ல கலராகவும் வருங்க. அடுத்தா பயிர் பாதுகாப்புன்னு பார்க்கும்போது வந்து என்னென்ன பூச்சிகள் தாக்குன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல வந்து சிவப்பு சிலந்தி பூச்சி, அஸ்வினி பூச்சி, அடுத்து நோயின்னு பார்க்கும்போது வேறு அழுகல், தண்டு அழுகல்ங்க. சிவப்பு சிலந்தி பூச்சி, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அசாடிரெக்டின்னு சொல்லக்கூடிய 50,000 ppm அதாவது 2 ml ஒரு லிட்டர் தண்ணீரில் வந்து கரைச்சி இதை வந்து தெளிக்க வேண்டும் அந்த பயிரின் மேல். அதேமாதிரி அஸ்வினியை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இமிடாக்ளோர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து 2 ml ஒரு லிட்டருக்கு வந்து செடிகளுக்கு வந்து மண்ணில் சுற்றி ஊற்ற வேண்டும். அப்படி ஊட்டும்போது இந்த அஸ்வினி பூச்சி வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து நோயும் பார்க்கும்போது வேரழுகல் நோய், இந்த வேரழுகல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இப்போ பூச்சி வந்து பூச்சான வந்து தாக்கப்பட்ட செடிகள் வந்து இலைகள் மஞ்சளாகவும் வளர்ச்சி குன்றியும் காணப்படும். அதே மாதிரி இந்த முற்றிய நிலையை வந்து முழு செடியும் வந்து வாடிடுங்க. இதனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கேப்டபால் என்ற மருந்தை வந்து 0.2% வந்து செடிகளை சுற்றி மண்ணில் விட்டு கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இலைப்புள்ளி நோய், இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெசில்லஸ் சப்ஸ்டில்லிஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சாணத்தை வந்து 25 பார்த்தீங்கன்னா 0.5% வந்து இது ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இலைப்புள்ளி நோயிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அறுவடை மற்றும் மகசூல், இந்த ஸ்ப்ரே வகை கார்னேஷன் செடி வந்து 30 cm அளவுக்கு வெட்டி எடுத்துட்டு அதை வந்து மொட்டுகளை வந்து மிரியாத அளவுக்கு வந்து வெட்டி எடுத்து அதை வந்து அறுவடை செய்யலாம். அதேமாதிரி இப்போ அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்னு பார்க்கும்போது அந்த மலர்கள் காம்பு நீளமாகவும் அந்த விட்டம் வந்து அதிக அளவுக்கு வாடாமலும் இருக்கணும். அதே மாதிரி என்னென்ன வகைகள் வந்து இப்படி அறுவடை செய்யறதுல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான்சி, ஸ்டாண்டர்ட், ஸ்ப்ரே டைப் வந்து இருக்குது. இந்த 3 types, இந்த 3 types 3 grades இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து இப்போ நிகர வருமானம்னு பார்த்தீங்கன்னா வந்து சாகுபடி செலவுக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 to 1,00,000 வரைக்கும் வரும். இதில் வந்து 3,00,000 வரை வருமானம் நம்ம ஈட்டலாம். இதன் மூலம் வந்து சாகுபடி செலவு போக வந்து நமக்கு வந்து 1.5 lakh வந்து வருமானமாக கிடைக்கும்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கொய்மலர்கள் சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்கினார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி சதீஷ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நேரம் 6:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம்.

படிக்காதவன் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 6:48. வெற்றி என்பது வேகமாக ஓடுவதில் இல்லை, எத்தனை தடைகள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுவதில் உள்ளது. இந்த தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ராஜா தி ராஜா படத்திற்காக

0: ஆகாஷ்வாணி மறை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 செல்ல குழந்தைகளின் மழலை பேச்சை கேட்டு ரசிப்போம் பூந்தளிர் நிகழ்ச்சியில். இன்று பூந்தளிர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் தீபக். நிகழ்ச்சியில நம்மளோட பேச காத்திருக்கும் குழந்தை செல்வம் யாரு, உங்க பேர் சொல்லுங்க.
1: பிரணிதா.
0: எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உங்க அம்மா பேர் சொல்லுங்க.
1: அன்புகாசி.
0: உங்க அப்பா பேரு?
1: தேவராஜ்.
0: உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க.
1: தக்ஷினா.
0: அவங்கள ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்கா என்ன சொல்ல போறீங்க?
1: டூடு கிடைக்கு.
0: எங்க சொல்லுங்க?
1: டூ.

0: சூப்பர், தேங்க் யூ.
1: நிகழ்ச்சியில வேற ஏதாவது சொல்றீங்களா?
0: யானை வருது, யானை வருது.

0: வந்து பார்த்த நான் காலைக்கு பின்னால் ஒளிந்ததாம். தேங்க்யூ.
1: வருங்காலத்துல என்ன ஆக ஆசைப்படுறீங்க?
0: இன்று
1: பூந்தலின் நிகழ்ச்சியில் நம்முடன் அழகாக உரையாடிய பிரணீதா வருங்காலத்தில் டாக்டராக மதுரை ரெயின்போ பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: மீனாட்சி, பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: என்ன
0: குமார்,
3: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

புதிய காலை நிகழ்ச்சியில் இதுவரை பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:02.

தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும், இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் வளைத்துவிடும். அன்பை விதையுங்கள், அது 1000 மடங்காகி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை காலை வணக்கத்தோடு இன்னும் பல அற்புதமான

நேரம் 7:06 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நாளேடுகளில் வந்துள்ள தகவல்கள் கேட்கலாம். முதலாவதாக, இன்ஜினியரிங் துணை கலந்தாய்வு தரவரிசை இன்று வெளியீடு. துணை கலந்தாய்வு மாணவர்கள் சேர்க்கையில் பங்கேற்க 14,500 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 422 இன்ஜினியரிங் கல்லூரிகள் இயங்குகின்றன. இதன் அடிப்படையில் தொடர்ந்து நாளை காலை முதல் மாணவர்கள் தங்களுக்கு விருப்ப

இன்று வெளியீடு. துணை கலந்தாய்வு மாணவர்கள் சேர்க்கையில் பங்கேற்க 14,500 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 422 இன்ஜினியரிங் கல்லூரிகள் இயங்குகின்றன. இதன் அடிப்படையில் தொடர்ந்து நாளை காலை முதல் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்கலாம். நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் திறந்து வெளி தொலைதூர கல்வி முறையிலும் ஆன்லைன் வழியிலும் பட்டப்படிப்புகளை வழங்க ஒவ்வொரு ஆண்டும் பல்கலை மானிய குழுவான UGC அங்கீகாரம் பெறுவது அவசியம். இந்த வகையில் நடப்பு கல்வியாண்டு ஜனவரி பிப்ரவரி மாத பருவத்திற்கான திறந்த தொலைதூர வழி பட்டப்படிப்பு அங்கீகாரம் பெற செப்டம்பர் 15 DEP.UGC.IN என்ற இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் என UGC தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள்.

நேரம் 7:19. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு செப்டம்பர் 3 பொதுவாக நாளைக்கு லீவு, நாளை கழிச்சும் நீ லீவு. அதாவது 5ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு லீவு வந்துருதே, ஆசிரியரை கொண்டாடணுமே அப்படின்னு நிறைய ஸ்கூல் காலேஜஸ்ல இன்னைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி திங்கட்கிழமையும் கொண்டாட இருப்பாங்க. இன்னைக்கு கொண்டாட இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோட ஒரு அசத்தல் சந்திப்பு நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நிறைய நம்ம மாணவர்களும் சரி, ஆசிரியர்களையும் சரி பார்க்குறோம். அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினத்தில் அவங்கள சிறப்பாக வரவேற்கிறது, உற்சாகப்படுத்துறது அப்படின்றது தனி சந்தோஷம். ஸோ அந்த வகையில் நம்ம ஆகாஷ்வாணியும் சிறப்பாக அவங்களுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, மாணவர்களோட கலகலப்பாக சந்திக்கக்கூடிய அசத்தல் சந்திப்பு இன்று காலை 11:00 ராமநாதபுரம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரியோட அந்த இருக்கக்கூடிய மாணவர்களோட ஒரு அசத்தல் சந்திப்பு 1 மணி நேரமும் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அது மட்டும் பத்துமா, அப்படியே வந்தோம்னா 12:30 இருக்கு அசத்தல் சந்திப்பு தொடர்கிறது. எந்த கல்லூரியில இருந்து அப்படின்னா, அதே ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்தோட அசத்தல் சந்திப்பு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றதுக்காக நாமும் காத்திருப்போம். நேரம் 7:20 தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்கள்.

0: சரியான நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.

0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
1: அன்பர்களே, இன்று கார்த்திகை, மும்பை செம்பூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். மும்பையில் உள்ள செம்பூரில் செட்ட நகரில் இந்த திருக்கோவில் உள்ளது. மும்பையில் வாழும் தமிழர்களின் தனிப்பெரும் கடவுளாக முருகப்பெருமான் இங்கு கோவில் கொண்டுள்ளார். கிழக்கே திருச்செந்தூர் முருகனும் மேற்கே செம்பூர் முருகனும் அருளாட்சி புரிந்து நமக்கு நலம் பாலிக்கிறார்கள். சுவாமிமலை போன்று கட்டு மலை அமைப்பிலே இந்த கோவில் நிர்மாணித்து மூன்றாம் தளத்தில் முருகனை எழுந்தருளச் செய்துள்ளனர். மும்பை மாட்டுங்கா பகுதியில் வசித்த தமிழர்கள் ஒன்றிணைந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவி அதன் சார்பில் தைப்பூசம் கந்தசஷ்டி விழாக்களை நடத்தினர். இவர்கள் முருகனுக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தனர். மும்பையின் புறநகர் பகுதியான செம்பூர் செட்டா நகரில் கிடைத்த இடத்தில் கோவில் எழுப்ப தீர்மானித்தனர். காஞ்சி மகாபெரியவரின் ஆசிகளையும் அவரது ஆலோசனைகளையும் பெற்று 1972 கோவில் எழுப்பிட பூமி பூஜை போட்டனர். அதன்பின் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவு ஏற்பாடு செய்து நிதி திரட்டினர். அதன் மூலம் இந்த கோவில் எழும்பியது. தரைமட்டத்திலிருந்து சுமார் 51 உயரத்தில் 3வது தளத்தில் முருகன் எழுந்தருளுமாறு அமைக்கப்பெற்ற ஆலயம் இது. தமிழகத்தின் பாராஜாபாத்தில் தயாரான சிற்பங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டன. 1986 முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நுழைவு வாயிலில் 45 உயரத்தில் ஒரே கல்லால் செதுக்கப்பெற்ற 2 தூண்களும் அதே உயரத்திற்கு குத்து விளக்கும் அமைக்கப்பட்டன. நுழைவு வாயிலின் வலப்புறம் துவார விநாயகரும் இடதுபுறத்தில் ஆஞ்சநேயரும் வணங்கிவிட்டு படிகள் ஏற வேண்டும். 108 படிகள் உள்ளன. ஒவ்வொரு படியையும் ஒவ்வொரு பக்தர்களின் நன்கொடையில் அமைக்கப்பெற்றது. மேலே பிரதான வாயிலின் இருபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறையில் வள்ளி தெய்வ யானையோடு செம்பூர் முருகன் காட்சி தருகிறார். திருமணப்பேறு, நிலையான வேலை, நிரந்தர வருமானம், ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம் என எது வேண்டுமானாலும் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அந்த கோரிக்கைகள் நிறைவேறிடுகிறதாம். முருகன் சன்னதிக்கு எதிரிலே கொடிமரம் உள்ளது. வலப்புறம் ஐயப்பன் உள்ளார். குருவாயூரப்பன் சன்னதியும் இங்கு உள்ளது. முருகனின் கருவறை இடப்புறம் விநாயகர், துர்கை ஆகிய சன்னதிகள் உள்ளன. துர்கைக்கு நவராத்திரியின் போது சண்டி ஹோமங்கள் நடைபெறுகின்றன. நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர், நடராஜசபை, அருணகிரிநாதர், உற்சவமூர்த்தி சன்னதிகளும் இங்கு உள்ளன. தினமும் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. மகாசிவராத்திரி, கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், நவராத்திரி, தைப்பூசம் போன்றவை இங்கு விழா நாட்கள். பால்குடம் காவடிகள் எடுத்து இங்கே நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் மும்பை செம்பூர் முருகனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்திச்சேரி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நிறவேலுமணி 36 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அரசரணி பகுதியில் இன்று மின் தடை. மதுரை அரசரடி துணை மின் நிலையத்தின் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்று நடைபெற இருப்பதால் இந்த துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளான இந்திரா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், கீழ வைத்தியநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், பர்மா காலனி, செங்கோல் நகர், கொங்கன்வாயன் சாலை, தீக்கதிர், அன்னை தெரசா வீதி ஆகிய பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என தகவல். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பூக்கள்.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:42. இனி வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையங்களில் காலை பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது. கிராம தபால் பணியாளர் பிரிவின் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் என மொத்த காலை பணியிடங்கள் 2095. இதற்கான கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/9/2026, அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற indiapost.gov.in என்ற இணையத்தை அணுகலாம். மீண்டும் உங்களுக்காக indiapost.gov.in என்ற இணையத்தை பார்க்கவும். வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.
1: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில இனி கேட்கலாம்.
2: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால். இப்போ ஒரு கண் தானம் பண்றதுக்கு பொதுமக்கள் என்ன மாதிரியான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும்?
3: இது வந்து நம்ம போகும் பொழுது இது வேஸ்ட் ஆயிடக்கூடாது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிரெஷியஸான, மற்றவர்களுக்கு உதவும் ஒரு ரொம்ப ரொம்ப பிரெஷியஸான ஒரு விஷயம். இதை நம்ம இறக்கும் பொழுது அது தேவையில்லாம மண்ணோட மண்ணா நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்றதை விட, அது நம்ம காலத்துக்கு பின்னாடி இன்னொருத்தருக்கு பார்வை கொடுக்கும், இன்னொரு குழந்தைக்கு அது பார்வை கொடுத்து அதோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு தான் நம்ம பாசிட்டிவா நினைக்கணும். இது நமக்கு மண்ணோட மண்ணா போறதுல நமக்கும் எந்த யூஸ் இல்ல, உறவினர்களுக்கும் எந்த யூஸ் இல்ல, நமக்கு வர வம்சாவளிக்கும் எந்த யூஸ் இல்ல. பட் அதுவே நம்ம வந்து அதை தானம் செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அது இன்னொருத்தரோட வாழ்க்கையில வந்து விளக்கேத்தி வைக்கும், அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்பவே உதவும்.
2: இந்த இருவார விழாவோட முக்கிய நோக்கம் என்ன மேம்?
3: நிறைய பேர் முன் வந்து கண் தானம் செய்யணும். இதுல வந்து எந்த ஒரு அறியாமையும் உங்களுக்கு வேண்டாம், எந்த ஒரு பயமும் வேண்டாம். இது செய்யறதுல நிறைய பேருக்கு பயமும் உண்டு. நான் இதை செஞ்சிட்டேன்னா முகம் சிதஞ்சிருமா, பாக்குறதுக்கு அகோரமா இருக்குமா, கடைசி காலத்துல எங்க அப்பாவை நான் வந்து இது பண்ணும் பொழுது அவர் முகமே மாறிடுமா அப்படின்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். கண் தானம் செஞ்சவங்களுக்கும் தானம் செய்யாதவங்களுக்கும் ஃபியூனரல் டைம்ல ஒரு வித்தியாசமும் இருக்காது. அவங்க அமைதியா தூங்குற மாதிரியே தான் இருப்பாங்க. கண் இயல்பாதான் இருக்கும், எந்த ஒரு ரத்த இதுவுமே இருக்காது. ஒரு டிராப் ஆஃப் பிளட் கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. ரொம்ப கிளீனா காம நேரத்துல முடிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். சோ நிறைய பேர் முன் வரணும், ஏன்னா இதால பாதிக்கப்படுறவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. நமக்கு இன்னும் ஆயிரக்கணக்கில் தான் கிடைச்சிட்டு இருக்கு, இன்னும் நிறைய தூரம் நம்ம போகணும். 2030 ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம், கண்டிப்பா வருடத்திற்கு 100,000 கருவிழி அறுவை சிகிச்சைகள் நம்ம இந்தியால செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம்.

0: நாங்க கருவளி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தான். சோ இதுக்கு நீங்க வந்து சொசைட்டில எங்களுக்கு உதவணும், இது வந்து பெரிய ஒரு டிரைவா இருக்கணும், இதுக்காக தான் இந்த அவேர்னஸ்.
1: அவசர நேரத்துல பொதுமக்கள் வந்து யார தொடர்பு கொள்ளணும் மேடம்? ஏன்னா ஷார்ட் டைம், 6 மணி நேரம்ன்றது.
0: திடீர்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நம்ம கண் தானம் செய்ய விருப்பப்படுறவங்க பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்ஐ கான்டாக்ட் பண்ணாவே போதும். அந்தந்த ஊரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்ல கவர்மெண்ட் சென்டர்ஸோ பிஹெச்சிஸோ எல்லாருமே இதுல வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் தான். இதுல வந்து நல்லா அவங்களும் இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியும். சோ உங்களுக்கு வந்து எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, நீங்க கண் தானம் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்தந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க தொடர்பு கொண்டாலே போதும்.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.

நிறமேலு மணி 52 நிமிடம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அப்பப்பா என்ன வெயில், என்ன வெயில், பயங்கரமா வெயிலே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சில்லுன்னு ஒரு மழை பெஞ்சது இல்லையா? ஸோ நேற்று மதுரையில் நிறைய இடங்களில் மழை பெய்தது, அதே மாதிரி இன்றும் சிவகங்கை, விருதுநகர் இந்த இடங்கள்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதனால இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சிவகங்கை, விருதுநகர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களையும் சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை மையத்திலிருந்து ஒரு தகவல். வெயிலோ மழையோ ஏதா இருந்தாலும் நம்ம தானே பாத்துக்கிறோம், பாதுகாப்பா அதற்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவான பாடல் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகி பூக்கள் நிகழ்ச்சியில் சுந்தர பாண்டியன் படத்திற்காக.

0: நீ அடுத்த நிகழ்ச்சியாக மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் விளங்கக்கூடிய பாட்டு வீணமா காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கு. விருதுநகர் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தம்புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 2530170 2530170 என்ற எண்களில் இன்று காலை 8 பாட்டு வீணமா.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசித்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டே வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம் வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கான சேர்க்கை இம்மாதம் 10 வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பெரம்பூரில் இன்று காலை லாரி மீது மோதி விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 6 காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்சார ரயில் மோதியதில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட

நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30 வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல் அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. எட்டு தீக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: கோகுல் பிரசாத் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? துப்பாக்கியில இருந்து
2: ஒரு பாட்டு போடுங்க.
1: சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த படத்துல இருந்து ஒரு பாடல். நன்றி.

0: 9:40 கேட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழனிசாமி, சிவகாசி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட கேட்க போறீங்க?
1: நெஞ்சிக்குள்ள குடியிருக்குங்கிற பாட்டு.
0: பாடுவீங்களா? பாட்டு கேட்டுருவோமா? நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

மல்லே சுரங்க நிக்க மல்லே மல்லே மல்லே மல்லே.

0: பண்ணும்.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
5: 1800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
8: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
9: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
8: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
10: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: நேரம் 8:15 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து. சரிங்கய்யா, என்ன பாட கேட்க போறீங்க? நெருப்படா கொடுத்துருவோமா? நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையில
0: இருந்து ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? என்ன பாடல் கேட்கலாம்? சரி, உங்களுக்காக ஒரு விருப்ப பாடல் கொடுத்துடலாம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்ஐ ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் 8:26, பாட்டு வேறுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வந்திருப்பது செம்பகவல்லி, பேசுவது மல்லிகார்மன், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியில இருந்து.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: அதுக்கு முன்ன ஒரு சிந்தனை வரிகள் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பொய் சொல்லி மாட்டிக்கிறாதே. ஹலோ.
1: சொல்லுங்க சொல்லுங்க. பொய் சொல்லி மாட்டிக்கிறாத, அடுத்து
2: மாட்டிக்கிறாதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்.
1: உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் அப்படின்றீங்க?
2: ஆமா, இருங்க. உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், உண்மை வாழ வராது.
1: பொய் வாழ விடாது, உண்மை வந்து வாழ விடும். சரி,

0: எங்கிட்டும் முடிச்சிட்டீங்கல்ல, பாட்டு கேட்டுருவோமா?
1: படம் பெருமாள் படத்துல இருந்து காதல் வைபவம் வேணும் மேடம். நன்றி
0: நன்றி, உங்களுக்கான விருப்ப பாடல்.
2: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: 8 தேக்கும் இசைபரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். 8:31

0: வரும். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவாசியில தேவராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: பூமி படத்துல இருந்து கடைக்கண்ணாலயால பாடல்.
0: சரி, பாடல் கேட்டுருமா?
1: தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல். உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் அண்ணலும் நோக்கினான் அவள்.

நிறமேட்டுமணி 36 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக. விருதுநகர் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னணிப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில். இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. ராமநாதபுரம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரியிலிருந்து மாணவர்களோடு ஒரு அசத்தல் சந்திப்பு காலை 11 மணிக்கு. அதைத் தொடர்ந்து 12:30 மற்றும் ஒரு அசத்தல் சந்திப்பு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பாக வலம் வர காத்திருக்கிறது. கேட்டு இணைந்திருப்போம் ஆகாஷ்வாணியோடு.

0: நிறைவேற்று மணி 42 நிமிடம் பாட்டு வீடமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்பேட்டில இருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சீமராஜா படத்துல இருந்து சீமராஜா அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, சீமராஜா வர வச்சிருவோமா? நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: பாட்டு வேணுமா கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அமைதியான மனிதர், எப்பவும் ரொம்ப மெதுவாக தான் நடப்பார். பஞ்சில் காலை வச்சு நடக்கிறது மாதிரி அவ்வளவு பக்குவமாக நடப்பார். எப்பவும் சிரித்த முகம். அப்பேற்பட்ட மனிதர் ஒரு நாள் தலைதெறிக்க ஓடி வந்துக்கிட்டு இருந்தார். வெளிரி போன முகம். விஷயம் என்னன்னா, ஒரு வெறி நாய் அவரை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. வெறி நாய்னா அவ்வளவு பயம், எல்லாருக்குமே பயம்தானே. வெறி பிடிச்ச நாய் கடிச்சுட்டுதுன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயந்தான். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தப்பிச்சுடலாம். இப்படி தலைதெறிக்க ஓடுறதும் ஒரு எச்சரிக்கையான நடவடிக்கை தான். இருந்தாலும் கடிச்சுட்டுதுன்னு வைங்க, கடித்தது வெறிநாயா இல்லையா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உடனே டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறது தான் நல்லது. வெறி பிடிச்ச நாயாக இருந்தால் 10 நாளைக்கு மேலே அது உயிரோடு இருக்காது. அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் டாக்டரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். முன்னாடிலாம் வயத்தில் வந்து தொப்புளை சுற்றி 14 ஊசி போட்டுக்கணும். இப்போலாம் வெறும் 6 ஊசி போட்டால் போதும், அதுவும் தோள்பட்டையில் போட்டுக்கிட்டால் கூட போதும். அதை விட சுலபமான மருந்து கூட வந்தாச்சு. நாய், பூனை, மாடு, குதிரை, ஆடு, இது எல்லாத்துக்குமே வெறி பிடிக்கும். ஒரு வெறி பிடிச்ச பிராணி கடிச்சுட்டுது அல்லது நகத்தால் கீறி விட்டுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நாம் செய்ய வேண்டிய முதல் உதவி என்ன தெரியுமா? காயத்தை கழுவணும். நிறைய தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு கழுவணும். அதுக்கப்புறம் ஏதாவது கிருமி நாசினி அல்லது ஸ்பிரிட்டு தடவணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காயத்துக்கு கட்டுப்படக்கூடாது, அதை திறந்தே வச்சுருக்கணும். உடனே டாக்டர்கிட்ட போயிடணும். வெறி நோய்ங்கிறது விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிருமியால் ஏற்படுகிற நோய். 4000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் வந்து இந்த நோயை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தான். பிரான்ஸ் நாட்டில் வேதியியல் வல்லுநர் ஒருத்தர் இருந்தார், லூயி பாஸ்டர். இவர் 1880 வெறி நோய் ஆராய்ச்சி ஆரம்பித்தார். 1885 ஒரு தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சார். ஜோசப் மெய்ஸ்டர் அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவனுக்கு தான் முதல் தடவையாக தான் கண்டுபிடிச்ச தடுப்பூசியை போட்டு பார்த்தார். வெறி நோயிலிருந்து அந்த பையனை காப்பாற்றிவிட்டார். உலக வரலாற்றிலேயே அது ஒரு பெரிய திருப்பு முனை. அவரை கௌரவிக்கிற வகையில் அன்னையிலேருந்து வெறி நோய் தடுப்பூசிக்கு பாஸ்டர் வெறி நோய் தடுப்பூசி அப்படின்னு பேர். பல பாஸ்டர் நிறுவனங்கள் உலகம் பூரா உருவாச்சு. 100-ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடினாங்க. முதல் உலக போர் சமயத்தில் நாசி கூட்டத்தார் பாஸ்டர் நிறுவனத்தை இடித்து தரமட்டமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ அங்கே வாயில் காப்பாளனாக இருந்த ஒரு வீரன் அந்த நிறுவனத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிவிட்டான். அந்த வீரன் யார் தெரியுமா? அவன்தான் முதல்ல வெறி நோயிலிருந்து லூயி பாஸ்டரால் காப்பாற்றப்பட்ட அந்த சிறுவன் ஜோசப் மெய்ஸ்டர். மருந்து கண்டுபிடிச்சி 100 ஆண்டுகளை தாண்டிச்சு. இப்போது நவீனமான மருந்துகள்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் இன்னமும் கவனக்குறைவால் உயிரிழக்கிறவங்க அதிகம். ஒருத்தன் ஓடி வந்தான், என்னை ஒரு வெறி நாய் கடிச்சுட்டுது அப்படின்னா, சரி அப்படின்னா அந்த நாயை கவனிக்கணும், உன்னை கடித்த நாய் எதுன்னு உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார் டாக்டர். முடியும்னா எப்படின்னு கேட்டார். அந்த நாய் என்னை கடிக்கிறதுக்கு முன்னாடி முனிஞ்சாக்குறதே அதோட காதை நான் கடிச்சுட்டேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காட்டுறான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: பேப்பர் எடுத்தா எடுத்தா எடுத்தா.
1: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி
2: பேசுறேன்.
1: எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார் டி வெய்பரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பெரம்பலூரில் இன்று காலை லாரி மீது மோதி விபத்தில் 2 உயிரிழந்தனர், 6 காயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் செயலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250

0: வைத்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 9:02 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல கேட்க போற நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.
2: யா டிரைவ் டைம் பீட்ஸ் வரும்.

0: குட் மார்னிங், குட் மார்னிங், ஹாப்பியான தேர்ஸ்டே மார்னிங் நேயர்களே. பிஸியான இந்த மார்னிங்ல பரபரப்பா உங்களுடைய இன்றைய நாளை எப்படி ஸ்பெஷலா மாத்தி புதுசு புதுசா என்ன முயற்சி எல்லாம் பண்ணலாம்னு ஆர்வமா வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருப்பீங்க. சில பேர் வீட்டை விட்டு கிளம்புறவங்க இதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டாங்களா, இந்த ஃபுட் எல்லாம் பேக் பண்ணிட்டோமான்னு சொல்லி பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பீங்க. அஜீதா வைபான புத்தம் புது சாங்கோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிரலாம்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக

0: ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ட்ரைடம் பீச் காத்திருக்க நிர்மலை நிகழ்ச்சியில முதல்ல இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. தேசிய ஊட்டச்சத்து இரு வார விழா கடந்த செப்டம்பர் 1 தொடங்கி வர செப்டம்பர் 15 வரைக்கும் கொண்டாடப்படுதுங்க. இந்த ஊட்டச்சத்து விழாவானது 1982 இந்திய அரசோட உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியத்தால தொடங்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த விழா கொண்டாடுறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்புக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்து, சீரான உணவு முறை மற்றும் ஆரோக்கியமான வாழ்விய முறையை பத்தின முக்கியத்துவத்தை சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தாங்க. இந்த செப்டம்பர் மாசத்தை போஷான் மா, அதாவது தேசிய ஊட்டச்சத்து மாதமாக அனுசரிச்சு பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை மத்திய அரசு நடத்துறாங்க. ஆரோக்கியமான உணவு முறை பழக்கமா உணவுல நிறைய சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க. காய்கறி பழங்களை டெய்லி சாப்பிடுங்க. உப்பு சர்க்கரை மற்றும் எண்ணெய் சேர்மானத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சுக்கோங்க. டெய்லி நிறைய தண்ணி குடிங்க. உங்க பாடி வெயிட் 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. அப்ப உங்க பாடி வெயிட் 60 கிலோவா இருந்தா அட்லீஸ்ட் 3 லிட்டர் தண்ணியாவது நீங்க தினமும் குடிக்கணும். ஸோ வெளியே போறப்பெல்லாம் கண்டிப்பா மறக்காம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டலாம் சபாநாயகன் படத்துல இருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். முறைசாரா மீன்வளத்துறைய டிஜிட்டல் முறையில முறைப்படுத்த துவங்கப்பட்ட ஒரு துணை திட்டமான பிரதம மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரித்தி சகயோஜனா திட்டம் பத்தின தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த திட்டம் எப்ப செயல்பாட்டுக்கு வந்துச்சு, இதோட பலன்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த திட்டத்துக்கு 2024 ஆண்டுல மத்திய அமைச்சரவையில ஒப்புதல் அளிச்சாங்க. இந்த திட்டம் 2023-24 தொடங்கி 2026-27 அதாவது நடப்பு ஆண்டு வரைக்கும் சுமார் 4 காலமா செயல்பட்டு வருதுங்க. இந்த திட்டம் ஒரு துணை திட்டம்னு ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா. எந்த திட்டத்தோட துணை திட்டம்னு கேட்டீங்கன்னா, பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவோட துணை திட்டம் தாங்க இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரித்தி சக யோஜனா திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, முறைசாரா மீன்வளத்துறைய டிஜிட்டல் முறையில முறைப்படுத்தி சிறு தொழில்களை ஊக்குவிச்சு வங்கி கடன் பெற வசதிகளை எளிதாக்குறது தாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா அடுத்த பகுதியில் கேட்கலாம். அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுட்டு வாங்க பிளாஸ்ட் திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் காலை 9:20. 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

மீன்வளத்துறை இணை திட்டமான பிரதம மந்திரி மத்திய கிசான் சம்ருத்தி சக யோஜனா திட்டம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காத்திருக்க நிறமலை நிகழ்ச்சியில முக்கிய அம்சங்கள் என்னென்ன? தேசிய மீன்வள டிஜிட்டல் தளம் மூலமா மீன்பிடி தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு நுண் நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்க பதிவு முறையை ஏற்படுத்துறதுங்க, மற்றும் வங்கி கடன் மற்றும் மானியங்கள் வாங்குறதை எளிதாக்குறது, மீன் வளர்ப்பு காப்பீடு மற்றும் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துறதும் தாங்க. திட்டம் மூலமா யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் வளர்ப்போர், மீன் விற்பனையாளர்கள், நுண் தொழிலதிபர்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் ஆகியன ஆகுங்க. இந்த திட்டத்துல நம்ம என்னெல்லாம் பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன்வளத்துறையில 1.7 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதுல சுமார் 75,000 வேலைவாய்ப்புகள் பெண்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் மூலமா தரமான மற்றும் பாதுகாப்பான மீன் விநியோகம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்ன்ற பகுதியில பாரதம் பிரதமர் மத்திய கிசான் சம்ருத்தி சக யோஜனா திட்டம் பத்தின தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க கருப்பு படத்துல இருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கங்கள்ல தினம் தினம் நேயர்களுக்காக கேள்விகள் கேட்டுட்டே இருக்கும். தினமும் மூணு கேள்வி கேட்போம். அதுல ஒன்னு பொது அறிவு, ஒன்னு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி, இன்னொன்னு பொது கேள்வியா ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்போம் இல்லையா. அதுக்கு வந்து நேயர்களும் வந்து கமெண்ட் மூலமா பதில் அளிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பதில்களை எல்லாமே யார் யாரு சொல்லியிருக்காங்க, எந்த ஊர்ல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில தினம் தினம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கான கேள்விகளை நம்ம என்னென்ன கேள்விகள் முன் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் மிக நீளமான அணை எது, இதுதான் முதல் கேள்வியா நம்ம வச்சிருக்கோம். நேயர்களும் வந்து சூப்பரா கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் கமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணி இந்த கேள்வியை வந்து ஒரு போஸ்டரா நாங்க பதிவு பண்ணிருப்போம். அந்த போஸ்டருக்கு கீழே சரியான விடையை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரையும் ஊரையும் மறக்காம சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க வாசிக்க சீக்கிரமா இருக்க முடியும். அடுத்த கேள்வியா பாடகி சுவர்ணலதா அவர்கள் பாடிய பாடல்களில் உங்களை கவர்ந்த பாடல் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கும் உங்களுக்கு அவங்க பாடின பாட்டுல எந்த பாட்டுலாம் பிடிக்கும்

கமெண்ட் பண்ணிருங்க. மூன்றாவது கேள்வியா, செல்போன் பயன்படுத்தாமல் ஒரு நாள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்போம். சொல்லிருங்க இருப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்றத. ஃபேஸ்புக்ல மதுரை பண்பலை அப்படின்ற பேஜ் இருக்கும், அதுல இந்த கேள்வியை வந்து ஒரு போஸ்டரா நாங்க பதிவு பண்ணிருப்போம். அதுக்கு கீழே உங்களுடைய விடையை வந்து கமெண்டா பண்ணிட்டு உங்க பேரு ஊரையும் மறக்காம சொல்லிருங்க.

0: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மெண்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சம்மா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், கூடவே வைப் பண்றமான சாங்ஸ் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ பெருமதூருக்கு பக்கத்தில் இருக்கிற குண்டு பெரம்பேடுன்ற ஏரியாவில் தொல்லியல் மற்றும் இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த தொல் தாவர பூங்கா அமைக்க போறதா அறிவிச்சிருக்காங்கங்க. தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க பரிமலா அன்கோ படத்துல இருந்து.

0: மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அம்மா அப்பாக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காற்றுறதுனா அது குரு தாங்க. அப்படி நம்ம குருவா பாக்குறது மோஸ்ட்லி நம்மளோட டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ் இவங்களதான். அப்படிப்பட்டவங்களை கொண்டாடுற விதமாக தான் வருடந்தோறும் செப்டம்பர் 5ஆம் தேதியை நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டே இருக்கோம். இந்த வருஷம் செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து லீவாயிருது. ஏன்னா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி லீவு, அடுத்த நாள் 5ஆம் தேதி சாட்டர்டே இருக்கனால லீவு டீச்சர்ஸ் டே, அடுத்த சண்டே ஆயிடுது. ஒரு சில காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இன்னைக்கு டீச்சர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. சில ஸ்கூல் காலேஜஸில் மண்டே டீச்சர்ஸ் டே கொண்டாடுறாங்க. அப்படி இன்னைக்கு ஒரு காலேஜில் வந்து டீச்சர்ஸ் டே கொண்டாடுறாங்க, அங்கே தான் இன்னைக்கு நம்ம நிலைய நண்பர்கள் வந்து போய் அசத்தல் சந்திப்பு பண்ண காத்துட்டே இருக்காங்க. எந்த காலேஜ் போயிருக்காங்க, எத்தனை மணிக்கு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் மற்றும் மாணவரோட தான் இன்னைக்கு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியானது வளம் வர காத்துட்டே இருக்கு. சரி, எத்தனை மணிக்குப்பா ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில 11 மணிக்கு நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஸோ 11 மணிக்கு எல்லாரும் ரேடியோ டியூன் பண்ணி உட்காந்துருங்க. இன்னைக்கு டீச்சர்ஸ் டேவா அந்த காலேஜோட ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து செம்ம வைபா நம்ம இன்னைக்கு கொண்டாட போறோங்க.
1: Yeah, drive time beats. Vroom, vroom.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:45.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குறு மற்றும் சிறுதானிய உணவு முறைகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள்.
4: சிறுதானியங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு தெரியாமல் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சாப்பிட்ற தானிய வகைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாரும் மேக்சிமம் நம்ம சேர்த்துக்கிறது அரிசி மற்றும் கோதுமை. இந்த இரண்டு தானியங்கள் மட்டும்தான் நம்மளோட தினசரி உணவில் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிடாத குறுந்தானியங்கள் நிறைய இருக்குது. வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, குதிரைவாளி, இந்த மாதிரி சிறுதானியங்கள், குறுந்தானியங்கள், இது வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு, நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. நம்ம சாப்பிடுற அரிசி சாப்பாடை விட இந்த குறுந்தானியங்கள் நம்ம உணவுல சேர்க்கும் போது நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஃபைபரும் கிடைக்குது. இந்த நார்ச்சத்து எதுக்கு முக்கியம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புறேன். அதுல நம்ம மலச்சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய உடல் உபாதை. அந்த மலச்சிக்கல் வராம இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு முக்கிய தேவை. ஒன்னு, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளும், நமக்கு தண்ணீர் குடிப்பதும் அந்த பழக்கம். இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம மலச்சிக்கல் வராம பாதுகாக்க முடியும். உடல் உறுப்புகளை சுத்தமா வச்சுக்கணும், முக்கியமா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கிளீனா வச்சுக்கணும்னா இந்த வாட்டர் அண்ட் ஃபைபர் ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்க இந்த சிறுதானியங்கள் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கறத நான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்க விரும்புறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இப்ப இருக்கிற வேலை சுமையில எனக்கு தெரியும் ஆனா என்னால பிராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை எப்படி சிம்பிளா பிராக்டிஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். நீங்க எல்லா வகையான தானியங்கள், வரகு, திணை, சாமை உதாரணத்துக்கு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்க உங்க குடும்ப நபர்களுக்கு தகுந்த மாதிரி மாவு மாதிரி ட்ரை ஃப்ளாரா ப்ரிப்பேர் பண்ணி லேபிள் பண்ணி நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்ல போட்டு வச்சிருங்க. யூஷுவல் தோசை மாவு இருக்கும், அது கூட நீங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னால, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7:00 நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா 6 மணிக்கு இந்த தோசை மாவு கூட வரகு மாவோ திணை மாவோ கேழ்வரகு மாவோ மிக்ஸ் பண்ணிட்டு 1 hour கழிச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இதுல டைம் கன்சம்ஷன் கம்மியாகும். ராகி ஊற வச்சு அதுல நான் உளுந்து சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா இட் டேக்ஸ் மோர் டைம், அது நமக்கு இருக்காது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி சிம்பிள் ப்ரிப்பரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சப்பாத்தி பண்ண போறோம் அப்படின்னா கோதுமை மாவு கூட நீங்க ராகி மாவோ வரகு மாவோ சேர்த்துக்கலாம், ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல சேர்த்துக்கலாம். 1 cup கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா 1 cup வரகு மாவு சேர்க்கலாம்.

0: அப்படிங்கும்போது அதில் இருக்க சத்துக்களும் அதிகமாகுது, உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ரிப்பரேஷன்ஸாக சேர்த்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா தானியங்களும் சேர்த்து ஒரே மாவாக செஞ்சுருப்பாங்க, சத்து மாவு மாதிரி. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரே மாதிரி டேஸ்ட்டு பல நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் தனித்தனியாக செய்யும் போது உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு சத்தும் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஒரே மாதிரி நம்ம சேம் ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இன்னொன்று முக்கியமாக என்னன்னா உங்கள் வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் சின்ன குழந்தைங்களும் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, எல்லாருக்குமே இந்த உணவை வந்து ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸாக நீங்கள் பண்ணணும். வயதானவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வரகு தோசை கேழ்வரகு தோசை எல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த கான்செப்டை நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஃபேமிலியில் ஈஸியாக நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஃபுட் ஹேபிட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதில் என்னென்ன முக்கியமாக இருக்குன்றத நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, தாது சத்துக்கள் அதிகமாக இருக்குது, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகள்லாம் வலுப்பெறுது. அதை விட நம்ம டெய்லி அரிசி கோதுமை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம பாரம்பரிய உணவுகளுக்கு மீண்டும் திரும்புவோம், ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுவோம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சின்ன வயதிலிருந்தே நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். குறுந்தானியங்கள் சிறுதானியங்கள் உங்கள் உணவில் இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது உங்கள் ஃபியூச்சர் ஹெல்த்தை பல வகையான டிசீசஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
1: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குறு மற்றும் சிறுதானிய உணவு முறைகள் பற்றி நமக்காக விளக்கம் அளித்தார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை மணி 9:45 குடல் நலத்திற்கான ஊட்டச்சத்துக்கள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இன்று நண்பகல் 12:30 இன்னொரு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியானது வளம் வர காத்துட்டே இருக்குங்க. எங்க அசத்தல் சந்திப்பு பண்ண நமது நிலைய நண்பர்கள்லாம் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு அசத்தல் சந்திப்பா தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பா இந்த நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு இன்று நண்பகல் 12:30.

வைபான சாங்ஸ் கூடவே சூப்பரான இன்ஃபர்மேஷன் கேட்டு ரசிச்சிருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிர்மலை. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் லிஸ்ட்ல நம்ம இந்தியாவில் இருக்கிற இன்னொரு பிளேஸும் ஆட் ஆகிருக்குங்க. அது என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில இருக்க சாரநாத் பௌத்த தலம் தான் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்கள்ல இந்தியா சார்பில் 45வது இடமா இணைக்கப்பட்டிருக்குங்க. கேட்ட இன்ஃபர்மேஷனோட பாடல் கேட்டலாம் தக் லைஃப் படத்துல இருந்து.

அடுத்த நிகழ்ச்சியா 10:02 வலம் வர காத்துட்டே இருக்கு என் விருப்பம். அதனைத் தொடர்ந்து 10:30 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு குட் பேட் அக்லி மற்றும் கேங்கர்ஸ் படத்துல இருந்தாங்க பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நேரம் 9:55 ஆகிருச்சு. டிரை டைம் பீச் காத்திருக்க நிறமலை நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்ச பாடல்கள் மற்றும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பிக்கையோட மீண்டும் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில சந்திக்க வரும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா நன்றி நேர்களே. நிறைவான பாடலா கேட்டலாம். லெஜண்ட் படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வைவரும் புதுதில்லியில் இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்டம் மேற்படிப்பு சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்சார ரயில் மோதியதில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் செயலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பெரம்பலூரில் இன்று காலை லாரி மீது மோதி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா ஷாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துலிப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. இன்னைக்கு என்னவா இருக்கும், இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரும் அப்படின்னு கேட்க ஆசையோட ஆர்வத்தோட காத்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு செப்டம்பர் 3rd ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதாவது வணிக கடற்படை தினம் அப்படின்னு சொல்லலாம். உலக போர்களின் போது அமைதி காலங்களில் கடல்வழி வர்த்தகத்தை நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கிய பங்கா இந்த கடல் மாலுமிகளை கௌரவிக்கும் விதமா இந்த நாள் அனுசரிக்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா வானளாவிய கட்டிடங்கள் தினம். பொதுவாக செப்டம்பர் 3 சர்வதேச அளவில் பல முக்கியமான நிகழ்வுகளை கொண்டாடக்கூடிய தினமாக இருக்குது. அதில் வரலாறு, அறிவியல், உலகளாவிய கொண்டாட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இது ரெண்டில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எது மாதிரியான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்றத அப்படியே யோசிச்சுட்டே கேட்டுட்டே ரசிக்கலாம். முதல் பாடலாக

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேரம் 10:09 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். சரி, எதை பத்தி பேச போறோம் கேட்க போறோம் அப்படின்னா, கட்டடங்கள் பத்தி தாங்க கேட்க போறோம். நவீன நாகரிகத்தோட அடையாளம் அப்படின்னு சொன்னா இந்த கட்டடம் அப்படின்னு சொல்லலாம். மிக உயரமான கட்டிடங்கள் உலகத்துல ஏகப்பட்ட கட்டிடங்கள் இருக்கு. அப்படி முக்கியமான கட்டிடம் அப்படின்னு சொன்னோம்னா, ஐக்கிய அரபு எமிரேட்ல இருக்கக்கூடிய, அதாவது துபாயில இருக்கக்கூடிய புர்ஜ் கலீஃபா அப்படின்ற கட்டிடம். இது 828 மீட்டர், அதாவது அடியில சொல்லணும்னா 2717 அடி. இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 163 மாடிகள் கொண்டது. ஏ அப்பா, இந்த மாடியில ஏறி மொட்டை மாடி பார்க்கணும்னா ஒரு 1.5 மணி நேரம் லிஃப்ட்ல பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஏன்னா 3 மாடி 4 மாடியே நம்ம அண்ணாந்து பார்ப்போம். இதுல 163 மாடிகள் இருக்கு. இதுதான் வந்து உலகத்திலேயே அழகிய வடிவமைப்பு கொண்ட ஒரு அதிசயமான கட்டிடம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டாவது உயரமான கட்டிடம் எங்க இருக்கு அப்படின்னா, சீனால ஹாங்காங்ல இருக்கு. அதை தொடர்ந்து நிறைய செங்கல் பாறைகள் செதுக்கப்பட்ட பண்டைய நகர அமைப்பை கொண்டது அப்படின்னா பெத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. டான்சிங் ஹவுஸ், இது வந்து வளைந்து நெளிந்த வித்தியாசமான வடிவமைப்பு கொண்ட ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இது உலகத்துல இருக்கக்கூடிய ஊர் உலகம்லாம் சொல்றீங்க, நம்ம ஊருக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்க சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. இது என் விருப்பம். நேரம் 10:11.

நேரம் 10:15 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம் கேட்டு இருக்கோம். இன்னைக்கு செப்டம்பர் 3 அதாவது வானலாவிய கட்டிடங்கள் தினம் அப்படின்றனால கட்டிடம் பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். பொதுவா தமிழ்நாட்டோட கட்டிடக்கலை உலக புகழ் பெற்றது, மிக நீண்ட ஒரு வரலாறு பாரம்பரியம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். சங்க காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் அந்த கட்டிடக்கலைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இதை 3 வகையா பிரிக்கிறாங்க, திராவிட கோவில் கட்டிடக்கலை, அதே மாதிரி பாரம்பரியமான வீட்டு நாட்டார் கட்டிடக்கலை, அதையும் தாண்டி இந்தோ சராசனை கட்டிடக்கலை அப்படின்னு. இதெல்லாம் உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு நேரம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலை மட்டும் அப்படியே லைட்டா பார்த்துட்டு பாட்டு கேட்டுப்போம். ஸோ பாரம்பரிய வீடு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழர்களோட பாரம்பரிய குடியிருப்பு கட்டிடக்கலை அப்படின்றது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அவங்க கூட்டு குடும்ப அமைப்புக்கு ஏற்ப வடிவமைச்சிருப்பாங்களாம். இப்ப பயங்கரமா வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாலே அப்படியே ஜில்லுன்னு ஏசியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி அவங்க கட்டிடம் அமைப்பு அப்படி இருக்குமா. பயங்கரமா மழை பெய்யுது அப்படின்னா கூட அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு கதகதப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், அப்படி அமைச்சிருப்பாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, செட்டிநாட்டு வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் உலகத்திலேயே மிக சிறந்த கட்டிடக்கலை அதிசயங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதுல பிரம்மாண்டமான உள் முற்றங்கள், பர்மா தேக்கு மர தூண்கள், ஆத்தங்குடி பளிங்கு தரைகள்ல பயன்படுத்தியிருப்பாங்க. இதை தாண்டி அடுத்ததா தாழ்வார வீடுகள். கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா அவங்க வீடுகள் வந்து ரொம்ப பார்க்க சாதாரணமா இருக்கும். ஆனா உள்ள போனோம் அப்படின்னா அது ஒரு அமைதி, அந்த ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்கும் இல்லையா. தெருவோட ரெண்டு புறமும் ஒட்டி அமைக்கப்பட்ட அந்த திண்ணைகள், அப்புறம் ஓட்டு கூரைகள், அந்த கூரை வீடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கிராமப்புறம் அப்படின்னா அந்த தமிழ்நாட்டிலேயே மிக அழகான ஒரு இடம். சரி, தொடர்ந்து நம்ம பேசலாம் பாடலுக்கு பிறகு. இது என் விருப்பம், 10:17.

மணி 22 விருப்ப கானங்கள்ல என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கட்டிடங்கள் பத்தி தெரிஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது நவீன நாகரிகத்தோட வியக்கத்தக்க அந்த வடிவமைப்பு, அந்த கட்டடக்கலை, இந்த உழைப்பை அங்கீகரிக்கும் அப்படின்ற அந்த அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 3 வானளாவிய கட்டிடங்கள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த செப்டம்பர் 3 இன்னொரு தினமும் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வணிக கடற்படை தினம். பொதுவாக முக்கிய பொருளாதாரத்திற்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கடற்படை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய

இடங்களில் கடலை தாண்டி மற்ற நாடுகளுக்கும் நம்ம பயணம் பண்ணணும், இல்லை நிறைய பொருட்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கடல் பயணம் தான் மிகச்சிறந்தது. அதுக்கு இந்த வணிக கடற்படை தினத்தை சிறப்பாக கொண்டாடணும், அதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய மாலுமிகளை கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வணிக கடற்படை தினம் உலகளாவிய கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு தெரிஞ்ச தகவல்களோட உங்களுக்கு பிடித்த பாடல்களும் கேட்டு ரசித்தும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. நன்றி நேர்களே.

இனி அடுத்த நிகழ்ச்சியாக இருபட பாடல்கள் காத்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு, ராமநாதபுரம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரியின் அசத்தல் சந்திப்பு. அதை தொடர்ந்து 12:30 உங்களுக்காக அசத்தல் சந்திப்பு காத்துட்டே இருக்கு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பு தொடர்ந்து உங்களுக்காகவே காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம் ஆகாஷ்வாணியோடு.

0: 3.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேரம் காலை 10:31. கேட்க போற நிகழ்ச்சி இருபட பாடல்கள். இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில குட் பேட் அக்லி மற்றும் கேங்கர்ஸ் படத்துல தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். 2025 ஏப்ரல் 10 ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில அஜித் குமார், அர்ஜுன் தாஸ், பிரியா பிரகாஷ் வாரியர், த்ரிஷா மற்றும் பலரோட நடிப்புல வெளியான குட் பேட் அக்லி அலாயஸ் ஜிபியு படத்துல இருந்தும், அதே 2025 ஏப்ரல் 24 சுந்தர்சி இயக்கத்துல சுந்தர்சி, வடிவேலு, கேத்ரின் தெரசா, வாணி போஜன் ஆகியோரோட நடிப்புல சி சத்யாவோட இசையில வெளியான கேங்கர்ஸ் படத்துல இருந்தா பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். இதோ அடுத்தது ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு. முதல் பாட்டு குட் பேட் அக்லி படத்துல இருந்து.
1: ரெடியா மாமே?

0: டபுள் தமாக்காவ இரு பட பாடல்கள் கேட்டு ரசிட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்து சூப்பர் ஹிட் ஆன ஓஜி சம்பவம் பாட்டு தான் கேட்க போறோம். குட் பேட் அக்லி படத்துல இருந்து
1: Ha ha ha ha!

சூப்பர் வைபான பாடல் கேடுறோம். கேங்கர்ஸ் படத்துல இருந்து நேரம் 10:46. பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கோ மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்த நிகழ்ச்சியா காலை 11 மணிக்கு விளம்பரம் காத்துட்டே இருக்கு அசத்தல் சந்திப்பு. நாளை மறுநாள் நம்ம டீச்சர்ஸ் டே கொண்டாட போறோம் இல்லையா, நாளை மறுநாள் லீவுன்றதுனால இன்னைக்கே நிறைய காலேஜஸ்ல வந்து டீச்சர்ஸ் டே வந்து சூப்பரா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டாடிட்டு இருக்க ஒரு காலேஜ் தான் இன்னைக்கு நம்ம நிலைய நண்பர்கள் போயிருக்காங்க. இந்த அசத்தல் சந்திப்பு ஆசிரியர் தினத்தை ஒட்டி சிறப்பு அசத்தல் சந்திப்பா வர வர காத்துட்டே இருக்கு. அசத்தல் சந்திப்பாக நம்ம நிலைய நண்பர்கள் எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரிக்கு தாங்க போயிருக்காங்க. சோ மிஸ் பண்ணாம கேளுங்க, இன்னைக்கு காலையில 11 மணிக்கு ஆசிரியர் தினத்தை ஒட்டி சிறப்பு அசத்தல் சந்திப்பு. இப்ப நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காகவே பாடல் வந்துட்டே இருக்கு.

the last one at the door. Think it's a week in the door.

பேசுறது கிட்ட நொடியில சிதறது மொத்தம் எனக்கு சங்கதி தெரியும் மூடு அடிக்கிற பொருட்கள இருக்கிற ஜாலி யுத்தம் நடத்திர சித்தா குடிக்கிறது தப்பிக்க வழியில்.

நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சனிக்கிழமைகளில் இரவு 9:30 ஒலிபரப்பாகி வந்த சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் இனி வரும் சனிக்கிழமை முதல் இரவு 8:05 ஒலிபரப்பாகும்.

பாடல்களின் தொகுப்பா கேட்டுட்டு இருக்கோம். இருபட பாடல்கள் இதோ நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக வந்துட்டே இருக்கு. ஏகே த டைகர் குட் பேட் அக்லி படத்துல இருந்து.

அதிரடி சரவடிய வாய்ப்பான பாடல்களை கேட்டு ரஷம். இன்றைய இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில ஜிபியு மற்றும் கேங்கர்ஸ் படங்கள்ல இருந்து அப்படியே வாய்ப்பு குறையாம அடுத்த நிகழ்ச்சியா காத்துட்டே இருக்கு. 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு. இன்னைக்கு அசத்தல் சந்திப்பு ஆசிரியர் தினத்தை ஒட்டி சிறப்பு அசத்தல் சந்திப்பா வர வர காத்துட்டே இருக்கு. அசத்தல் சந்திப்புக்காக நமது

நிலைய அறிவிப்பாளர்கள் எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரிக்கு தாங்க போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அங்க நம்ம நிலைய அறிவிப்பாளர்கள் ரொம்ப தயாரா ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க இருக்க பேராசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே காத்துட்டே இருக்காங்க. நிகழ்ச்சி 11 மணிக்கு காத்துட்டே இருக்கு. நீங்களும் மறக்காம டியூன் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: நேரம் காலை 11 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்க போற நிகழ்ச்சி அசத்தல் சந்திப்பு. ஆசிரியர் தினத்தை ஒட்டி சிறப்பு அசத்தல் சந்திப்பு. அசத்தல் சந்திப்புக்காக ராமநாதபுரம் மாவட்டம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரிக்கு போயிருக்காங்க நமது நிலைய அறிவிப்பாளர்கள் என் இ தமிழ்செல்வி, ஜே டயானா மற்றும் ஆர் தீபக் ஆகியோர். அங்க வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ண சொன்னாங்க. எப்படி இருக்கு செலிப்ரேஷன் அப்படின்றத நேர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நமது நிலைய அறிவிப்பாளர்களும் காத்துட்டே இருக்காங்க, அதே மாதிரி அங்க இருக்க பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் காத்துட்டே இருக்காங்க. என்னெல்லாம் சொல்ல காத்திருக்காங்கன்றத அவங்க சொல்லவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்களை கேட்டு ரசிக்கலாம். அசத்தலான சந்திப்பு, அசத்தல் சந்திப்பு. மாணவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தந்து அவர்களின் திறமைகளை கண்டறிந்து ஒவ்வொரு அடியிலும் வழி நடத்தி தடுமாறும் நேரங்களில் வழிகாட்டும் ஒளியாகவும் தோல்வி வரும் நேரங்களில் தட்டி கொடுக்கும் ஆசானாகவும் வழிநடத்தும் ஆசிரியர்களுக்கெல்லாம் சிறப்பு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இங்க ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத வந்து இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சொல்லணும். ரொம்ப ஆசையாவே இருக்காங்க. நம்மள சுத்தி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க. கேளுங்க ஒரு தடவை. பொறியியல் கல்லூரி ராமநாதபுரம் மாவட்டம் அங்க இருந்துதான் அசத்தல் சந்திப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம் நேர்களே. இப்ப நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க முதல் மாணவி அவங்க என்ன சொல்ல காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுலாம். உங்க பேர் சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: என்ன
1: சொல்ல போறீங்க நேர்களுக்கு எல்லாமே?
2: தமிழ்நாட்டோட தென்கிழக்கு வாசல் மத்த ஊருக்கு எல்லாம் ஆறு ஓடும், ஆனா இந்த ஊருக்குள்ளதான் வைகையாறு கடலோட கலக்கும். அதுதான் நம்ம முகவைங்க. முகவையா அது எந்த ஊருன்னு கேப்பீங்க? நம்ம ராமநாதபுரம் தாங்க. அப்படி சொன்னாதானே சும்மா கெத்தா இருக்கு. உப்பு காத்து இனிக்கும், மீன் குழம்பு வாசம் ஆள தூக்கும். சரி, நம்ம விவசாயத்துக்கு வருவோம். எனக்கு இந்த ஊருக்கு ராமநாதபுரம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஸ்ரீ ராம சீதையை மீட்க போருக்கு சென்றதுக்கு முன்னாடியும் சென்று வந்த பின்னாடியும் இங்க இருந்த சிவனை வழிபட்டாராம். அந்த

0: பேர்லயே ஊர் பேரும் அமைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படியே சிஸ்டில ஒரு பக்கத்தை திருப்புனா சேதுபதி மன்னர்கள் சிங்க நட போடுறாங்க. அதுலயும் கிழவன் சேதுபதி என்பவரை பத்தி சொல்லியே ஆகணும். அவர் தான் நம்ம ராமநாதபுர நாட்டு கோட்டையவே கெட்டியவராம். அப்புறம் பாஸ்கர சேதுபதி, இவர் தான் சுவாமி விவேகானந்தரை சிக்காகோக்கு அனுப்புனதா நான் சொல்லலைங்க, சிஸ்டி சொல்லுது. ராமநாதபுரம்னு சொன்னாலே யூயோ ஊரோ ரொமன வாழாச்சின்னு சொல்லுவாங்க. வெள்ளக்காரனை பார்த்து நீ யாரடா வரி கேட்கணும், முதல்ல சீரன வேலுநாச்சியார் மருத சகோதரர் பிறந்த மண்ணுதுங்க. அப்படியே கொஞ்சம் பக்கத்துல வந்தா உலகமே கொண்டாடுற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தாங்க. ஒரு சின்ன தீவுல பிறந்து விண்வெளி வரைக்கும் இந்தியாவை கொண்டு போனாரே, அதுதாங்க முகமன்னோட பவரே. இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, அப்படி உங்க ஊர்ல என்னதான் ஸ்பெஷல் இருக்கு, சுத்தி பார்க்க நாலு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் வந்துட்டு சுத்தி பார்க்க ஒரு நாள் பத்தாது, ஒரு யுகமே வேணும். ராமநாதபுரத்தோட இரு கண்களே பாம்பன் பாலமும் தனுஷ்கோடியும் தான். எங்க எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்க போயிட்டு திரும்பி வர மனசே இருக்காது. 1914 கட்டின இந்தியாவோட முதல் கடல் பாலம், அதுல ட்ரெயின் போகும்போது ஜன்னல் வழியா பார்த்தா நம்ம ஏதோ கடல் மேலேயே நடக்கிற மாதிரி இருக்கும். கப்பல் வரும்போது அந்த பாலம் அப்படியே ரெண்டா திறக்கும் பாருங்க. ஐயோயோ, அதுதாங்க அப்போதே இன்ஜினியரிங் கெத்து. அப்படியே நேரா போனோம்னா தனுஷ்கோடி வந்துடும். தனுஷ்கோடி சின்ன ஊரு. 1964 வந்த புயல்ல தனுஷ்கோடி அழிஞ்சிருச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தனுஷ்கோடி தாங்க இந்தியாவோட முனையில் நின்று சுத்தி பார்த்தோம்னா கடல் இருக்கும். அடடா என்ன ஒரு ஃபீலுங்க, சொல்லும் போதே போயிட்டு வந்த ஃபீல் கொடுக்குது. எந்தெந்த ஊர்ல இருந்துலாம் எந்தெந்த நாட்டுல இருந்துலாம் வராங்க தெரியுமா? ஆனா நம்ம இங்க இருந்துட்டே போலனா எப்படி? கண்டிப்பா ஒரு நாள் போய் பாருங்க. அவ்வளவுதாங்க உங்க ஊரான்னு கேட்டா, எங்க ஊர்ல சாப்பாட்டுக்கும் குறையில, கோயிலுக்கும் பஞ்சம் இல்ல. சாப்பாடுனாலே எங்க ஊர் தாங்க. இவ்வளவு கடல் இருக்கு, கடல் சாப்பாடு இல்லைன்னா எப்படி? கடல் சாப்பாடு வந்தா எங்க ஊர் தாங்க கெத்தே. இங்க இருக்க மீன் குழம்பு சாப்பிட்டா வேற எந்த ஊர்லயும் சாப்பிட தோணாது. கருவாடுனாலும் நாங்கதான். எங்க ஊர் கீழக்கரை லொதல் தாங்க இங்க ஃபேமஸே. நம்ம இங்க இருந்து வெளிநாடு போறோமோ இல்லையோ, ஆனா இந்த லொதல் மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. எங்க ஊர் கோயிலை பத்தி சொல்லணும்னா, ராமேஸ்வரத்துல இருக்கிற 3 பிரகாரம் தான் ஏசியாவிலேயே மிக நீளமான பிரகாரமா. கிட்டத்தட்ட 1212 தூண்கள் இருக்குமா. ஆனா நீங்க எந்த முனையில இருந்து பார்த்தாலும் அது ஒரே நேர்கோட்டுல கச்சிதமா தெரியுங்க. சுரோபசமங்க பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிகவும் பழமையான கோவிலுங்க. இங்க இருக்க மரகத நடராஜர் சிலை விலை மதிப்பற்றதுன்னு சொல்றாங்க. ஆருத்ர தரிசனம் அன்னைக்கெல்லாம் கோயிலுக்குள்ள நிக்கவே முடியாது. எங்க ஊரை பத்தி சொன்னா சொல்லிட்டே போலாம். மக்களே, ராமநாதபுரம்னா வறண்ட பூமி கிடையாது. மரகத சிலையும் ஏவுகணை ஆயுதனையும் உழவுக்கு தந்த பயிர பூமிய நானும் இந்த ஊர் தான் சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கடலின் அலை போல நம் ராமநாதபுரத்தின் புகழும் எப்போதும் ஓயாது. இதோட விடைபெறுகிறேன், உங்கள் ஆர்ஜே தீப்தி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு அழகான பயணத்தோடு.
1: ரொம்ப ரொம்ப அழகாவே சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்ணுக்கு முன்னாடி கடலை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேங்க, நீங்களும் கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. தமிழ்ச்செல்வி ஏதோ சொல்ல வராங்க, கேட்டு சொல்லுங்க தமிழ்ச்செல்வி.
2: அதாவது சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா அப்படின்ற ஒரு பாடல் கேட்ட மாதிரி எல்லாருக்குமே அவங்க ஊர் தானே சொர்க்கம் அப்படின்ற மாதிரி, ராமநாதபுரத்துல வேற என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு நாங்க கேட்கவே தேவையில்ல, அவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அந்த மாணவிக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்பது ஔவையாரின் வாக்கு. ஒரு கரடுமுரடான பாறையை செதுக்கி அழகிய சிலையா மாத்துறது ஒரு சிற்பியோட வேலை. அதே மாதிரி அறியாமை அப்படின்ற இருள விளக்கி அறிவு என்னும் ஒளியை ஏற்றி நம் ஒவ்வொருவரையும் முழுமையான மனிதராக மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள். நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாத இருவர் அப்படின்னா ஒரு பக்கம் பெற்றோர்கள், இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடுற விதமா ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வரிசையில அடுத்ததா ஒரு மாணவி வந்து ஸ்பெஷலா சொல்ல காத்துட்டு இருக்காங்க. இசையோடு இணைஞ்சிருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் வந்து பாட்டாதான் பாடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாணவி ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், என் பேர் ஸ்ரீ விஷாலினி. நான் சைதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டீச்சர்ஸ் டே பத்தி சிறப்பா பேசிட்டு இருக்கிறனால என்னோட ஆசிரியர், என்னோட மென்டார் அவங்க எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிற மாதிரி நான் ஒரு பாட்டு பாட
4: போறேன். காத்தரு

0: அதாவது போல்டா ஆரம்பிச்சு ஹம்மிங்கா சூப்பரா முடிச்சிங்க, இந்த பாடல் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
1: நானா தான் கத்துனேன். ஆக்சுவலா வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற பாடல். இறைவனும் ஆசிரியரும் வேறு வேற இல்ல, ரெண்டு பேருமே சமம் தான். ஒரு மாணவனா இருக்கட்டும் இல்ல வளர்ந்து வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே சின்ன வயசு ஞாபகம் வரும்போது கண்டிப்பா ஆசிரியர்கள் ஞாபகம் வருவாங்க. அதனாலதான் இறைவனுக்கு அடுத்தபடி ஆசிரியர் வச்சிருக்கனால நான் அவங்க வேறு வேறுபடுத்தி பார்க்காம இறைவன் பாடல ஆசிரியர் பாடலாம் நான் சமர்ப்பிச்சிருக்கேன். பக்கத்துல ஆசிரியர் இருக்காங்க அதனாலதானே இந்த பாடலு. அப்படி எல்லாம் இல்ல. சரி ஓகே. அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி குருக்கு இணை எங்க தெய்வத்துக்கு இணை எங்க ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அருமையா பாடி முடிச்சிட்டீங்க. 11:10 அசத்தல் சந்திப்புல இன்னைக்கு ராமநாதபுரம் சையத் அம்மாள் பொறியியல் கல்லூரியில தாங்க இருக்கும். நம்ம முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ப்ரொஃபசர் பிரின்சிபல் ஹச்ஓடி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, நிறைய ஸ்பெஷல்ஸ்களும் சொல்ல காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்து ஒரு மாணவன் பேச காத்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது தனுஷ்கோடியோட சிறப்ப நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க பேரு கேட்கலாம். வணக்கம்.
2: அயா சங்கரி, சிவில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், சேடமால் இன்ஜினியரிங் காலேஜ். ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எஃப்எம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே நல்லா ஆயிடுவீங்க. சரி, ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்கட்டுமா? தனுஷ்கோடின்னு சொன்னதும் உங்க மைண்ட்ல முதல்ல என்ன ஓடும்? கடலா, புயலா, ரெயிலா, இல்ல அங்க போய் ஒரு ரீல் போடணும்னு தோணுதா? ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தனுஷ்கோடிக்கு வெறும் சுற்றுலா போகல, பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, பிரசன்ட்ல எப்படி இருக்கும், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் கொஞ்சம் பேச போறோம். ஆனா பயப்படாதீங்க, ஹிஸ்டரி புக் எதுவும் எடுக்க வேண்டாம், இது ஹிஸ்டரி கிளாஸும் கிடையாது. கொஞ்சம் ஹிஸ்டரி கலந்து, கொஞ்சம் டிராவல், கொஞ்சம் காமெடி, மொத்தத்துல ஒரு ஃபுல் என்டர்டைன் ட்ரிப். வாங்க நண்பர்களை, தனுஷ்கோடிக்கு கிளம்பலாம். ஒரு காலத்துல தனுஷ்கோடி ரொம்ப பிஸியான சிட்டியாக இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ், சந்தை எல்லாமே இருந்துச்சுங்க. அப்போது மக்களோட லைஃப் செம்ம ஸ்பீடுல போயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஸ்லோ இன்டர்நெட்ல ஒரு வீடியோ லோட் ஆகலைன்னா கூட செம்மையா டென்ஷன் ஆகுறோம். அப்ப ஒரு பெரிய புயல் வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப் எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க பாருங்களேன். 1964 ஒரு பெரிய புயல் வந்துச்சுங்க. ஒரே ஒரு நைட்ல எல்லாமே மாறி போச்சு. அந்த நேரத்துல தனுஷ்கோடி ஆஃப்லைன் ஆயிடுச்சுங்க. அதாவது பெர்மனன்ட் நெட்ஒர்க் ப்ராப்ளம் போலங்க. இப்ப நம்ம போன்ல சிக்னல் போயிடுச்சுன்னா கூட ஹலோ ஹலோ கேக்குதான்னு கத்துறோம். அப்ப அந்த ஊர் மக்கள் கடலை பார்த்து ஹலோ லைட் கேக்குதான்னு இருந்திருப்பாங்க போலங்க. ஆனா ஹிஸ்டரி அப்படின்னா ஸ்டோரி மட்டும் இல்லங்க, அது ஒரு லெசன் கூட. தனுஷ்கோடி நமக்கு சொல்லுது எதுவும் பெர்மனன்ட் இல்ல, மனிதனோட தைரியம் தாங்க பெர்மனன்ட். இப்ப பிரசன்ட் காலத்துக்கு வருவோம். இப்ப தனுஷ்கோடி டூரிஸ்ட் ஸ்பாட், வீடியோ எடுத்து எல்லாத்துலயும் போஸ்ட் பண்றாங்க. முன்னாடி எப்போதாச்சும் தான் மக்கள் அங்க வாழ்ந்தாங்க, ஆனா இப்ப மக்கள் அங்க போறதே செல்ஃபி எடுக்கிறதுக்காங்க. அங்க போனா ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் இன்னொரு கடல், நடுவுல நாம. அப்பத்தோனும் நம்ம லைஃபும் இதே மாதிரி தானோ? ஒரு பக்கம் ப்ராப்ளம்ஸ், இன்னொரு பக்கம் ட்ரீம்ஸ், நடுவுல நாம பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அப்ப டூரிஸ்ட்லாம் அங்க போனா உடனே என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஸ்லிப்பர், ஸ்லூ எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு மண்ணல நடப்பாங்க ஒரு பெரிய ஃபீலிங் கூட. அப்புறம் கடலுக்கு அருகே போய் போட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டேன், ஃபீலிங் பீஸ்ஃபுல் நேச்சர் லவ். ஆனா போட்டோ எடுக்கும் போதே அலை வந்துட்டா, டே மச்சா போன பத்திரமா பாத்துக்குங்கடா, அதுதாங்க ரியாலிட்டி. அதனால கடலை என்ஜாய் பண்ணணுங்க. இப்ப ஃபியூச்சரை பற்றி பேசலாமாங்க. ஃபியூச்சர்ல தனுஷ்கோடி எப்படி இருக்கணும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். 2026, 2030, 2040 அங்க டூரிஸ்ட் இன்னும் டெவலப் ஆகலாம். சுத்தமான பீச்சு, சேஃப்டி ஃபெசாலிட்டிஸ், ரீசர்ச் சென்டர், ஸ்டூடெண்ட், சயின்டிஸ்ட் எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஸ்டடி பண்ணலாம். ஒரு நல்ல ஃபியூச்சர்ல கைட் சொல்லுவாரு. இங்க ஒரு டைம்ல பெரிய சிட்டி ஒன்னு இருந்துச்சுப்பா, அப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல மேப்ப சேவ் பண்ணலையா? நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு எல்லாமே டிஜிட்டல் தாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகாது, அந்த கடலோட சத்தம், அந்த விண்டோட ஃபீல், அந்த சைலன்ஸ். அது இருக்கே அது நமக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும். அது நமக்கு ஒரு ரிமைண்டர், நேச்சர் பூஸ்ட் பண்ணும்.

0: ப்ராப்ளம் வந்தா அதை ஸ்லோ மாதிரி நினைக்கணும். ஸ்லோ வந்தா என்ன ஆகும், ஒரு நாள் காம் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும், எக்ஸாம் டென்ஷன், ஃபெயிலியர், டிசப்பாயின்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் பெர்மனன்ட் கிடையாது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். தனுஷ்கோடி மாதிரி கடந்த காலம் நமக்கு லெசனை கொடுக்குது, இப்போதைய காலம் நமக்கு எக்ஸ்பீரியன கொடுத்துட்டு இருக்கு, எதிர்காலம் போக்க கொடுக்கும். அதனால லைஃப்ல எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் கேம் ஓவர்னு நினைக்கவே கூடாது, அது நெக்ஸ்ட் லெவல் லோடிங் நினைக்கணுங்க. சரி நண்பர்களே, தனுஷ்கோடி ட்ரிப் முடிஞ்சு, நம்ம ஸ்டோரியும் முடிஞ்சு, பாஸ்ட் நமக்கு லெசனை கொடுத்துச்சு, பிரசன்ட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டே இருக்கு, ஃபியூச்சர் நமக்கு ஸ்கோப்பை கொடுக்கும். இவ்வளவு நேரம் என்னோட சேர்ந்து இந்த ஜேர்னில டிராவல் பண்ணினா அனைவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அடடா, நல்லாவே பேசுறாங்கன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது உங்க நல்ல மனசு. இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாமே நினைச்சிருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட். சரி, அதிகமா பேசிட்டேன், எப்பவும்ல இருந்து என்னையே சிங்கா பண்ணிடுவாங்க, அதனால இதோட உங்கள் ஆர்ஜே சங்கரி சிங்கா பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பர் டாபிக்குடன் சந்திப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஸ்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஸ்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. செய்யதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரத்துல இருந்து அசத்தல் சந்திப்பு. ரொம்ப அசத்தலா, மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு பேராசிரியரை சந்திப்போமா, என்ன சந்திக்க போறோம், ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அவர் உரையாடலை கேட்போம். வணக்கம், என்னுடைய பேர் சரண்ராஜ். வணக்கம், என்னுடைய பேர் சரண்ராஜ். நான் சேதம்மாள் பொறியியல் கல்லூரியில உதவி பேராசிரியராக ஒரு துணை பண்ணிருக்கிறேன். இப்ப வந்துட்டு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, கதையோட இது பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் சாரோட குருபீடம் அப்படிங்கிற ஒரு கதையில இருந்து சிறுகதை வந்தது. ஒரு 5 மினிட்ஸ்லாம் முடிச்சிடலாம், சரிங்களா. ஸோ ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாப்புனா, பக்கத்துல வந்தோம்னாலே பாத்தீங்க அப்படின்னா குளிக்காம ரொம்ப நாளா இது பண்ணாம இது பண்ணுறாங்க. அவர் பாத்தீங்க அப்படின்னா வரும்போதே ஸ்மெல்லாம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படியே அவர் வந்து வாழ்க்கையை இது பண்ணிருப்பாப்புல, அங்க குளக்கரை இருக்கும், அந்த குளக்கரையில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாப்புல. அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கலந்து சில பசங்க விளையாண்டு இருப்பாங்க, குளிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவருக்கு வந்து குளிக்கணும் அப்படிங்கிறது தோணாது. சரி, ஏன் இப்படியே இருந்துட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் அவரை வெறுத்து ஒதுக்கிட்டே இருக்க காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிக்கு யாரோ நம்மளே பார்த்துட்டு இருக்க மாதிரியே சொல்லிட்டு அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு முழிச்சு பார்ப்பாப்ப. என்னடா சொல்லிட்டு பார்த்தா அவர் முன்னாடி ஒருத்தர் கையை கட்டிக்கிட்டு பவ்யமா நின்று இருப்பாரு. என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லுவாப்புல, இனிமேல் நீங்க தான் வந்துட்டு எனக்கு குருவா இருக்கணும், நீங்க தான் வந்துட்டு என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க தான் என்ன வந்து கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எனக்கே எதுவும் தெரியாது, என்ன போய் குருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோன்னே, சரி அப்படியே எனக்கு ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்பிச்சிருவாப்ல. அவரும் பவ்யமா போய் டீ வாங்கிட்டு வருவாப்ல, அவர் குரூப் வாப்ல குடிப்பாப்ல. சரி, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் அவனோட கேள்வி கேட்பேன், ஆனா வந்து அதுக்காக எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிக்காத, உன் பேர் என்ன என்ன இது அப்படின்னு கேட்டு பாப்புல. பேரை சொல்ல வரும்போது, இல்ல நீ உன் பேரை சொல்ல வேணா, கேள்வி ஒண்ணுதான் ஆனா பதில் வந்து ஒவ்வொருத்தருந்து வேற மாதிரி வரும், அதனால நீ சிஷ்யே நான் குரு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கே ஒரு மாதிரி சொன்ன, என்ன நம்ம தத்துவம் எல்லாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் அவங்க அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வாங்க குருவே குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போவாப்புல. நான் அது குளிச்சதே இல்லைன்னு இல்ல வாங்க குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துணியெல்லாம் துவச்சு கொடுத்து மதியான டைம் ஃபுல்லா வந்து குளிச்சுட்டே இருப்பாங்க. அவர் பத்தி எடுத்தோடனே இவர் வேலை பார்க்கிற மடப்புள்ள வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அங்கே போய் சாப்பாடு வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்புல. அத அவர் ஒரு மாதிரி ஏக்கமா சாப்பிடுவாப்புல, நமக்கு யாரும் கூட அன்போடு யாரும் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு அசரீர் வாக்கு கேட்கும், இத்தனை நாளா உனக்கு சிஷியனா வந்து ஒருத்தர் இருந்தானே, அவன் சிஷியம் கிடையாது, அவன் தான் உனக்கான குரு, நீ குரு, அவன் சிஷியனா வந்து உன்னை வசப்படுத்தி குருவா ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாங்க. அவன் புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலைல வந்தவனே நான் வந்துட்டு போயிட்டு அவர்கிட்ட எப்படின்னா காலைல சாஷ்டாங்கமா விழுந்து நான் வந்துட்டு நீங்க தான் எனக்கு குருவே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாப்புல. கடைசியில வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில அவர் எந்திரிச்சு போய் பாப்பாப்புல, அவர் வரமாட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே இவர் குரு போவாப்ப. சரி என்ன குரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்புல, எல்லாரும் அங்க மக்கள் எல்லாத்துக்கும் இவர் நல்லா தெரிஞ்சிருக்கும், குரு சிஷ்யனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் சிஷ்யன் எங்க அப்படின்னு பேர் தெரியாது, என்னன்னு சொல்றது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதோட போயிட்டு என் சிஷ்யம் எங்க அப்படின்னு கேட்பாப்புல. ஐயா அவர் போய் 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவர் சிஷ்யம் கிடையாது, அவன் தான் குரு, இப்படி வந்தாதான் அவன் நான் வந்துட்டு மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பாங்க. ஸோ கதையோட மாறல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்பயுமே குரு மட்டுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, சில சிஷ்யங்கள் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் எப்பயுமே இருக்கும், அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, குரு வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு மேல அப்படிங்கிறது. அந்த மாதிரி இல்லாம எப்பயுமே குரு மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, சிஷ்யங்களும் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கறத அந்த கதையோட மாறல். ஸோ இதான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைச்சு. தேங்க்யூ.
2: நல்லா சொன்ன

0: சார். அதாவது நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்ஜினியர் சம்பந்தமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல இப்படி கதைகள்லையும் ஈடுபாடு கொடுத்து மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க. அதனால பல இன்ஜினியர்ஸ் கூட இப்ப டைரக்டர்ஸா வருவாங்க. இந்த காலேஜ்ல அந்த மாதிரி பல டைரக்டர்ஸ் ஃபியூச்சர்ல வருவாங்கன்னு நாங்க நினைச்சு இப்ப நாம அடுத்த ஆர்ஜே தமிழ்செல்வி அவங்க உரையாடல் கேட்கலாம்.
1: அதாவது சார் சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கத்துக்கலாம், டீச்சர்ஸ் தான் கத்துக் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்ப உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க?
2: நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்.
1: நிறைய விஷயங்களை ஒண்ணு சொல்லுங்க.
2: திடீர்னு கேட்டீங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கும், அதை எப்பயுமே நம்ம வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா இதை மட்டும் தான் படிச்சோம் கிளம்பணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. தாண்டின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கியூரியாசிட்டி எப்பயுமே விட்டுறக்கூடாது, எப்பயுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத அவங்ககிட்ட தான் கத்துக்கணும்.
1: கியூரியாசிட்டி இந்த சென்ஸ் இன்னைக்கு என்ன லெசன் நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி
2: அப்படிங்கறத விட டெய்லி அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு டே டு லைஃப்ல அவங்க நடந்துக்கிற விஷயங்கள் புதுசாக வந்து படங்களா இருக்கலாம் எதுவாக தானே இருக்கலாம். கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வெறும் பாடம் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களும் சேர்த்து
1: கியூரியாசிட்டிங்கிறது வெறும் லெசன் மட்டும் கிடையாதுன்னு ஒரு ப்ரொஃபசர் சொல்றாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு.
3: அதாவது ஆச்சரியமா இருக்கு அப்படின்றத தாண்டி ஒரு புத்தகம் வாசிக்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் நம்ம லைஃப்ல அப்படின்றத சார் வந்து ரொம்ப அழகாவே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு புத்தகம் வந்து 100 நண்பர்களுக்கு வந்து நமக்கு சமம் அப்படின்னா சொல்லணும், நம்ம நிறைய விஷயம் கத்துக்குவோம். நல்ல நண்பன் வந்து புத்தகம் நம்ம லைஃப்ல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இப்ப சார் அப்படின்னு சொல்லி அடுத்ததான் நாங்க கதை மட்டும் இல்லைங்க வில்லு பாட்டும் பாட காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்க 4-5 பேர் நம்ம கூட காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட அறிமுகத்தை கேட்டுட்டு அடுத்ததான் நம்ம வில்லு பாட்டு கேட்டுடலாம், அவங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: நிறைய சொன்ன மாதிரி என் பேர் ஸ்ரீ விஷாலினி, நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். என் பேர் பிரபஞ்சனா, நான் இசி படிச்சுட்டு இருக்கேன்.
5: என் பேர் இர்பான் அகமது, நான் ட்ரிபிள் இ படிக்கிறேன்.
6: என் பேர் தரணிகுமார், நானும் ட்ரிபிள் இ படிக்கிறேன்.
3: ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஒரு மேமும் நம்ம கிட்ட இருக்காங்க, நானும் வந்து வில்லுப்பட்டு சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நம்ம கேட்போங்க. மேம் உங்களை பத்தி சொல்லுங்க மேம்.
7: என் பேர் ஜெயலட்சுமி, ஹச்ஓடி கெமிஸ்ட்ரியா இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர் கோஆர்டினேட்டர். அவங்க
3: மேம் கெமிஸ்ட்ரினாலே எல்லாரும் பயந்து ஓடுவோம் மேம், நான் முத கொண்டு மேம். அப்ப நீங்க வந்து அங்க ஹெச்ஓடியா இருக்கீங்க அப்படின்னு பாக்கும்போது எனக்கு இப்ப கூட பயமா தான் இருக்கும். ஆனா நீங்க பாட போறீங்க கேக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மேம். எப்படி மேம் கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருவீங்களா?
7: என் பிள்ளைங்க யாருமே இது வரைக்கும் கெமிஸ்ட்ரி கஷ்டம் சொன்னது.
3: சூப்பர் மேம், சூப்பர் மேம். இப்ப உங்க பாட்டு கேட்கலாமா மேம்? கேட்கலாம், நேரில் எல்லாமே கேட்கலாம்.
8: மக்கள் ராமர் வந்தோம், ராமரின் சிறப்பை கண்டோம், ராமர் வந்து பார்த்து சொன்னா பல சொந்தங்கள் உண்டு. மக்கள் ராமர் வந்தோம், ராமரின் சிறப்பை கண்டோம், ராமர் வந்து பார்த்து சொன்னா பல சொந்தங்கள் உண்டு.

இருக்கா.

இருக்கு, இங்கேயும் இருக்கு, இந்த வயசுல

சொன்னா பல சொந்தங்கள் வந்தோம். மக்கள் ராம்நாள் வந்தோம்.

0: பண்ண எக்யூப்மெண்ட் மட்டும் ஒரு தடவை எங்களுக்காக. என்னென்ன இருக்கு தெரியுமா பாடல் மூலமா அழகா கன்வே பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்றும் ப்ரொஃபஸருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். 11:24 கேட்டுட்டு இருக்கீங்க அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி. இன்றைய அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில ராமநாதபுரம் சையதம்மாள் கல்லூரியில இருந்து தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா
1: நம்ம வந்து யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, 58 வயதானாலும் நான் வந்து ஸ்கூலுக்கு போறேன் காலேஜுக்கு போறேன் அப்படின்ற சொல்ற பெருமை வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும் தாங்க உண்டு. அதுவே செம கெத்து அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கல்லூரியின் முதல்வர் பெரியசாமி அவர்கள் அவர்கிட்டதான் நம்ம வந்து பேச போறோம். சார் வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கம் சார். சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
2: வணக்கம். இந்த பண்பலை இணைந்திருக்க அனைத்து நேயர்களுக்கும் எனது சேதமால் பொறியியல் கல்லூரியினுடைய பணிவான வணக்கங்கள். நான் இந்த கல்லூரி

ஏய் நாடா இது சப்பா பீட்டு குல்

0: தின கொண்டாட்டத்தை ஒட்டி சிறப்பு அசத்தல் சந்திப்பு ராமநாதபுரம் மாவட்டம் செய்யது அம்மாள் பொறியியல் கல்லூரியில் இருந்து நேரலையாக இதோ நம்ம நிலைய நண்பர்கள் கிட்ட மீண்டும் பேசிடலாம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பேர் வந்து டாக்டர் பெரியசாமி. இந்த கல்லூரியில கடந்த 26 வருடங்களா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2000 நான் ஜாயின் பண்ணேன். கடந்த 16 வருடங்களாக நான் வந்து வைஸ் பிரின்சிபலாகவும் கடந்த 10 வருடங்களாக நான் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனைவருக்கும் ஆசிரியத்தை நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். எங்களது கல்லூரி வந்து கடந்த 1998 ஆரம்பித்தாங்க. எங்கள் கல்லூரியில் வந்து 9 யூஜி கோர்சஸும் 5 பிஜி கோர்சஸ் இருக்கு. 3 ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த 2023 எங்களது கல்லூரி வந்து தன்னாட்சி கல்லூரி அந்தஸ்து பெற்றது. இந்த தன்னாட்சி கல்லூரியுடைய அந்தஸ்தோடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, எங்களுடைய மாணவர்களுக்கு தேவையான பாடத்திட்டங்களை நாங்களே வந்து தயாரிச்சு எங்களுக்கு இந்த இப்ப இருக்க ஏஐ தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான அந்த பாடத்தை கொடுக்க முடியுங்கிறத நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க கல்லூரியில வந்து முதல் எங்க கல்லூரி தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே முதன் முதலாக தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற கல்லூரி. எங்களோட கல்லூரி வந்து நாக் A+ கிடைச்சது பெற்றதுனால தான் நான் எங்களால் அது வந்து யூஜிசி வந்து எங்கள் தன்னாட்சி கல்லூரியை அந்தஸ்து பெற்றது. இது மட்டும் இல்லாமல் நமது கல்லூரியில் வந்து 3 பிரான்சஸ் வந்து தேசிய தர மதிப்பீட்டு சான்றிதழ் பெற்றது. எங்கள் கல்லூரி மிகச்சிறப்பு அம்சம் என்ன, கடந்த 28 வருடங்களாக கிட்டத்தட்ட 6,600 யூஜி கிராஜுவேட்ஸும் 500 பிஜி கிராஜுவேட்ஸ் 52 பிஹெச்டி ஸ்காலர்ஸை உருவாக்கியிருக்கோம். மேலும் உங்களுக்கே தெரியும், ராமநாதபுரம் மிக பின்தங்கிய மாவட்டம், கல்வியிலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி அவ்வளவு பின்தங்கிய மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் வந்தாலும் கடந்த 28 வருடங்களில் நாங்கள் கிட்டத்தட்ட 175 யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து 103 யூஜி ரேங்க் ஹோல்டர்ஸையும் 72 பிஜி ரேங்க் ஹோல்டர்ஸையும் உருவாக்கியிருக்கோம். இதில் மேலும் சிறப்பு அம்சம் என்னென்னா, 6 பேர் வந்து கோல்டு மெடலிஸ்ட் யூனிவர்சிட்டி லெவலில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தா, இந்த கல்லூரியுடைய உட்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்த உட்கட்டமைப்பு, ஆசிரியர்களுடைய தரம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே மோர் தென் 20 இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சிறந்த வருது. ப்ளஸ் வந்து மாணவர்களுடைய நலனில் வந்து தனி கவனம் செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயங்களை அதை பண்ணுறோம். மேலும் வந்து இப்போ கல்லூரியிலே வந்து மாணவர்கள் வந்து தொழில் முனைவர் ஆகிறதுக்கான ஒரு இன்குபேஷன் செல் வச்சு கடந்த 2023 வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருக்கு. அதில் 7 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட்அப்ஸும் 3 வந்து ஃபேக்கல்ட்டியோட ஸ்டார்ட்அப்ஸும் இருக்கு.
2: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். அதாவது வந்து மாணவர்களுக்கு தேவையான பிளேஸ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல இருந்து இங்க வந்து உருவாக்கி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து சார் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினது. இன்னும் வந்து மாணவர்களுக்கு அதாவது இப்ப பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டார்ட் அப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரேங்க் ஹோல்டரா நிறைய பேர் இருக்காங்க, இங்க இருந்து கோல்டு மெடலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தும் நிறைய மாணவர்கள் உருவாகி அப்துல் கலாம் சார் மாதிரி நிறைய மாணவர்கள் உருவாகி போவாங்க. நீங்க இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிர்காலத்துல இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறீங்க சார்? உங்களோட ஐடியாக்கள் ஏதாவது ஷேர் பண்ணலாமா நேயர்களுக்கு?
1: இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கோம்னா, ஃபர்ஸ்ட் இயர் மாணவர் ஆக்சுவலாக எங்களுடைய மாவட்டத்திலேருந்து வர்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னென்னா, அவங்களால சரளமாக இங்கிலீஷில் பேச முடியல. அதனால் வந்து கடந்த வருடம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, கிஃப்ட்லோங்கிற நிறுவனம் இருக்குது, அவங்க வந்து அதனுடைய தலைமைச் செயலர் வந்து சுரேஷ் சம்பந்தம் சார், அவங்களுடைய நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் வச்சு ஏஐ பேஸ்டு ஒரு ட்ரீம் டாங்கிற ஒரு லேப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு வந்து உருவாக்குது. மேலும் வந்து என்னென்னா, புதிய புதிய பாடத்திட்டங்கள், உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து 3rd ஆண்டிலேருந்து மாணவர்கள் வந்து தொழில், அதாவது இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்து அவங்க ட்ரைனிங் எடுக்கணும் அதை உருவாக்குறதுக்காக இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ், அதாவது 5th, 6th மற்றும் 7th செமஸ்டர்ஸில் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் படிப்போம். ஸோ இதை படிக்கிறது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள நம்ம

0: இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அவங்களால வந்து அந்த இண்டஸ்ட்ரி என்னென்ன தேவைகள்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க அப்ளை பண்றது ஈஸியா இருக்கும்.
1: ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுக்கும் ஆசிரிய தின நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுட்டு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
1: அதாவது சிறப்பாவே சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி நாகராஜன் சார், அவங்க கிட்ட இப்ப நம்ம பேசிடலாம் சார். வணக்கம், உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: நான் நாகராஜன், இந்த கல்லூரியில வந்து 25 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த கல்லூரியில் பணியாற்றுவதற்கு முன்பாக இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இண்டஸ்ட்ரி ஒர்க் முடிச்சுட்டு காலேஜில் வந்து 5 இயர்ஸ் ஆகும் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
1: அப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போசர் இருக்கும் உங்ககிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு வந்து, அதாவது வேலை பார்க்கறது எப்படி அப்படின்ற ஒரு எக்ஸ்போசரும் கொடுப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேர்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்?
2: மாணவர்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும்போது பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணும் அப்படின்னா வந்து சாதாரணமாக நம்ம வந்து சிந்தித்தோம்னா தீர்வுகளும் வந்து சாதாரணமானதாக தான் இருக்கும். நம்ம வந்து கிரியேட்டிவா, அதாவது வித்தியாசமா திங்க் பண்ணோம்னா வித்தியாசமான சொல்யூஷன்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால வித்தியாசமா வந்து எப்படி வந்து சிந்திப்பது, அதை சிந்திக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு கதை மூலமா வந்து சொல்லலாம் வந்து இருக்கு.
1: சூப்பர் சார், கதை சொல்ல போறீங்க, கேக்குறதுக்கு நாங்களும் ரெடி ஆயிட்டோம். சொல்லுங்க சார் அந்த கிரியேட்டிவான கதையை.
2: ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு கோவில் மண்டபம் இருந்துச்சு. அந்த கோவில் மண்டபத்துல வந்து ஒரு 2 வழிபோக்கர்கள் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க தங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஒரு கனமழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து 3வதா வந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு. அவரை ஜாயின் பண்ணி போயிட்டு இருந்தவுடனே கொஞ்ச நேரம் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது இரவு ஆயிடுச்சு. இரவான உடனே 3வதா வந்தவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசிக்க ஆரம்பிச்சோடனே இருந்த 2 பேர்ட்ட வந்து கேட்டாரு, எனக்கு ஏதாவது சாப்பிட்றது கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டாரு. அப்போ 2 பேரும் என்ன சொன்னாங்க, வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 வழிபோக்கர்ல வந்து 1வது வழிபோக்கர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன், இந்த மாதிரி என்கிட்ட வந்து 5 சப்பாத்தி இருக்கு என்கிட்ட அப்படின்னாரு, அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. 2வது ஒரு வழிபோக்கர் வந்து என்ன சொன்னாங்க, என்கிட்ட வந்து 3 சப்பாத்தி இருக்கு, அது நம்ம 2 வந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு. எப்படி வந்து நம்ம மொத்தம் வந்து 8 சப்பாத்தி இருக்கு, இது எப்படி ஈக்குவலா நம்ம 3 பேரும் பிரிச்சு வந்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 3வதா வந்து அவர் சொன்னாரு, எப்போதுமே வந்து தேவை உள்ள வந்து தீர்வு வந்து கொடுக்க முடியும், தேவை இருந்தா தான் தீர்வு கொடுப்பான். அவன் என்ன சொல்றான், சரி நான் வந்து இதுக்கு வந்து தீர்வு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1வதா வந்து உள்ள வழிபோக்கத்துல இருந்து 5 சப்பாத்தி வந்து வந்து 3 வந்து பிரிச்சிருங்க, பிரிச்சுட்டா வந்து எட்டு சப்பாத்தி ஆளுக்காளு பிரிச்சு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு வந்து எல்லாருமே வந்து நிம்மதியா வந்து தூங்கிடுவாங்க. தூங்கி காலையில வந்து எந்திரிப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அவர் வந்து 3வது வந்தவர் வந்து எனக்கு போகக்கூடிய நேரம் வந்துச்சு, நான் வந்து கிளம்புறேன், எனக்கு வந்து நைட்டு வந்து உணவு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி, அதனால வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அதாவது சன்மானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு 8 தங்க காசு இருக்கு, அந்த தங்க காசை வந்து உங்களுக்கு தர்றேன், நீங்க வந்து சமமா நீங்க வந்து பிரிச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு ப்ராப்ளத்தை வந்து கொடுத்துட்டு போவார். உடனே அந்த 8 தங்க காசை வந்து வாங்குவாங்க, 2 பேரும் வாங்குவாங்க. வாங்கினோடனே முதலாவது உள்ளவர் வந்து சொல்லுவார், வந்து நம்ம 3 சப்பாத்தி சொல்லுவார், நம்ம வந்து ஈக்குவலா வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம், ஆளுக்கு 4 நாளா வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்ன உடனே 2வது உள்ளவர் வந்து இதை வந்து ஏத்துக்கிற மாட்டார், ஏன்னா நான் வந்து 5 சப்பாத்தி கொடுத்துருக்கேன், நீ வந்து 3 சப்பாத்தி தான் கொடுத்துருக்கேன், அதனால நான் வந்து 5 எடுத்துக்கிறேன், நீ வந்து 3 எடுத்துக்க அப்படின்னு வந்து 2வது தீர்வு வந்து கொடுப்பார். அப்ப வந்து இப்ப இது இதுக்கு வந்து ஒத்துக்கிற மாட்டார். ஒத்துக்கிற மாட்டேங்கிறோடனே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நம்ம மன்னர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போய் தீர்வு கேட்பாங்க. கேட்கும்போது மன்னர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது வந்து இது கொடுத்துருக்கிற சப்பாத்தியோட எண்ணிக்கையை வச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து தீர்வு காண முடியாது, நம்ம எப்படி தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் கொடுத்தவர் வந்து 15 வந்து பிரிச்சோம், பிரிச்சதுல வந்து 8 வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு, 7 வந்து 3வது வந்தவருக்கு வந்து கொடுத்தாரு, 2வது கொடுத்தவர்ல வந்து 9 பிரிச்சோம், 9 அவர் எடுத்துக்கிட்டாரு, 1 வந்து அவர் வந்து 3வது வந்தவர் கொடுத்தாரு. ஆ மொத்தம் வந்து பார்த்தோம்னா 2வது வழிபோக்கருக்கு வந்து 1 சப்பாத்தியும், முதல் வழிபோக்கருக்கு வந்து அதாவது 5 சப்பாத்தி கொடுத்தவருக்கு வந்து 7 தங்க காசும், 3 சப்பாத்தி கொடுத்தவருக்கு 1 தங்க காசும் கொடுக்கணும், அதுதான் சரியான தீர்வு அப்படின்னு பார்ப்போம். இப்போ வித்தியாசமான சொல்யூஷன் இது. ஆக்சுவலாக சாதாரணமாக சிந்திச்சா வந்து சாதாரண

0: உத்தரமான முடிவு கிடைக்கும். வித்தியாசமா சிந்திச்சோம்னா வித்தியாசமான முடிவுகளை கொடுக்க முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் வந்து பிரச்சனைகள்னு வரும்போது நம்ம வந்து ஒரே ஆங்கிள் வந்து திங்க் பண்ணாம நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணோம்னா வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் கிரியேட்டிவா திங்க் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல வரேன்.
1: அதாவது விசித்திரமான கதை மூலம் ஒரு விசித்திரமான தீர்ப்பையே சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இப்படி யோசிக்கும் போது அப்படி ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றி சார், நன்றி.
2: சப்பாத்தின்னு சொல்லி லஞ்ச் டைம் வேற நிறுக்க போதா, எனக்கு வேற பசிய வேற டெம்ப்ட் ஆக்கிட்டீங்க. பட் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சார்.
1: அடுத்ததா பேச காத்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து யார் பேச காத்திருக்காங்க அப்படின்னா கார்த்திகேயன் சார், ஹெச்ஓடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு. அவங்க கிட்டதான் பேச போறோம். அவங்களும் வந்து விசித்திரமான தகவலை சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட சார்ட்ட பேசலாம் சார். வணக்கம் சார். அதுக்கு முன்னாடி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
3: மிக்க நன்றி மேடம். என்னோட பேர் டாக்டர் கார்த்திகேயன். நான் கடந்த 25 வருடங்களாக இந்த கல்லூரியில் பேசுகிறதாக பணிபுரிந்து வருகின்றேன். மேலும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அந்த கல்லூரி மாணவர். அதனால நான் பேச போறது வந்து எங்கள் கல்லூரியில் முன்னாள் மாணவர்களை பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் படுத்துவதற்காக. எங்கள் கல்லூரியில வந்து முதல் முறையாக ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியே வந்தது வந்து 2002. 2002 வெளியில வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வருஷத்தை நெருங்கிட்டு இருக்கு நாங்க படிச்சு முடிச்ச. ஸோ இந்த சூழ்நிலை 2002 இருந்து எங்க காலேஜோட அலுமினி அசோசியேஷன் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எண்ணத்தில் எப்படி சொல்றோம் அப்படின்னா, இங்கு படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி சுமையை அதாவது நிதி உதவி வந்து அளிச்சிட்டு இருக்காங்க. எல்லா காலேஜும் பண்ணுவாங்க, ஃபினான்சியல் சப்போர்ட் நிறைய பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி நிறைய பொதுப்பணிகளிலும் எங்க கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்ல வர்றேன். 2015 வெள்ளம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இங்க கடலூர்ல வந்து கடலூர் பக்கத்துல வடலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு வந்து நான் ரோட்டில இருக்கிறதுனால எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்து நாங்க போயிருந்தோம், வடலூர் போயிருந்தோம். அப்ப அங்க வந்து நெய்வேலி சுரங்கப்பாதையில இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர்னால பூசாலி குப்பம்னு ஒரு வில்லேஜ்ல வந்து வீடுகள் அடித்து செல்லப்பட்டுவிட்டது. தெரிஞ்சுட்டு அவங்க வந்து வீடுகள் கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அப்ப பேஸ்புக் வந்து இருந்ததுனால பேஸ்புக்ல ஒரு சின்ன ரெக்வஸ்ட் போட்டிருந்தோம். சொன்னா நம்ப மாட்டேங்க, கிட்டத்தட்ட எங்க கல்லூரி மாணவர்கள் மட்டுமே அவங்களோட சார்பு அதாவது முன்னாள் கல்லூரி மாணவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 400,000 ரூபாய் வந்து நிதி கொடுத்திருந்தாங்க. இப்போவும் அந்த ஊர்ல உள்ள கல்வெட்டுல போனீங்கன்னா முன்னாள் மாணவர்கள் சேதமர பொறியியல் கல்லூரின்னு போட்டு ஒரு கல்வெட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 24 வீடுகள் அங்க வந்து நாங்க கட்டி கொடுத்துருக்கோம். எங்க கல்லூரி சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் சார்பா கட்டி கொடுத்துருக்கோம். அதே போன்று நேற்று 2 பெண் குழந்தைகள் நம்ம கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க பெண்களுக்கு வந்து கல்வி உதவி நிதி உதவி தேவைப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன். நேற்று காலையில 11 மணிக்கு இங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோம். இமிடியேட்டா நேற்று நைட்டு எல்லாருமே அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு அந்த பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி முன்னாள் மாணவர்கள் இந்த தருணத்திற்கு வந்து முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் நமது கல்லூரியின் சார்பாகவும்
4: நான் கடந்த 26 வருடங்களாக கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறேன். தற்பொழுது பேராசிரியராக பள்ளி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் பணியாற்றி வருகிறேன். சொல்லுங்க மேம், டீச்சர்ஸ் டே அதுவுமா நீங்க என்ன சிறப்புரையாற்றுக்காக இருக்கீங்க?
5: டீச்சர்ஸ் டே ரொம்பவும் சிறந்த நாள். ஏன்னா நாங்க வந்து இந்த ப்ரொஃபஷன்ல வந்து 26 வருடம் இருக்கிறதுனால எனக்கு இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தினமா இருக்கு. அதுவும் மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில ஆசிரியர் தினத்துக்காக ஒரு ஆசிரியரையே உரையாட வைத்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமிதமாகவும், இந்த வாய்ப்புக்கு பண்பலைக்கு நன்றி கூறி அது போன்று எனது நிர்வாகத்திற்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை தொடங்குகிறேன். ஒரு சின்ன தகவல் பரிமாறலாக நான் எடுத்துக்கொள்கிறேன். காரணம், இந்த உலகத்தில் வரலாற்றில் மிக பெரும் நிகழ்வுகள் எல்லாம் ஆற்றங்கரையில் தொடங்கியது என்பதுதான் வரலாறு. இந்த ஆற்றின் 2 கரைகள் தான் முக்கியம் என்றால் அந்த 2 கரைகளை நான் எதுவாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் ஒன்று பெறுவது மற்றொன்று தருவது. உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் நாம் அனைவரும் ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதன் பிறகு நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆக ஒரு வரலாற்றின் 2 கரைகளாக நான் ஆசிரியர்களையும் மாணவர்களையுமே இணைத்து பார்க்கிறேன். அந்த 2 கரைகள் வரலாற்றின் மிக முக்கியத்துவமான சமூகத்தின் ஒளி விளக்காக திகழ முடியும் என்பதால் இந்த உரைக்குள் நான் செல்ல விரும்புகிறேன். இந்த நாளை ஆசிரியர் தினமாக டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக மிக்க

0: மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறோம். இந்த உலகின் சிறந்த நமது நாட்டின் சிறந்த பொறுப்பில் அவர் இருந்தது போன்று நாம் அதற்கடுத்த ஒரு ஜனாதிபதி, அதாவது ஒன்பதாவது ஜனாதிபதி என்று எடுத்துக்கொண்டோமேயானால் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களை குறிப்பிடலாம். அவரை பற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை உங்கள் முன் பகிர விரும்புகிறேன். ஒன்பதாவது குடியரசுத் தலைவரான டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் ஓமன் நாட்டிற்கு அரசு முறை பயணமாக சென்ற பொழுது அங்கே சுல்தான் ஹுபூத் அவர்களை சந்திக்க செல்கிறார். வழக்கமாக அந்த நாட்டின் அரசு மரபு என்பது என்னவென்றால் யார் சந்திக்க சென்றாலும் அவர்கள்தான் அந்த அரண்மனைக்கு சென்று அந்த மன்னரை பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மன்னரை சந்திக்க சென்ற போதோ சங்கர்தயாள் சர்மா அவர்களுக்கு நடந்த நிகழ்வே வேறு. சங்கர்தயாள் சர்மா அவர்கள் விமானத்திலிருந்து இறங்குவதற்கு முன்பாகவே மன்னர் அவர்களை சென்று ஆரத்தழுவி அவர்களை அழைத்துக் கொண்டு அவரது காரிலேயே அவர் தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். இங்கே கேள்வி அத்தனை ஊடகங்களில் இருந்தும் எழுந்தது, எப்படி ஒரு அரசரை, மற்ற நாட்டிலிருந்து வருகின்ற விருந்தினரை ஒரு அரசரை வந்து அழைத்துச் செல்லலாம், இது ஒரு அரசு மரபு அல்லவே என்றார். ஆனால் அதற்கு சுல்தான் ஹுபூஸ் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாட்டில் எத்தனை மரபுகள், அரசு மரபுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் இடையிலான அந்த தொடர்பும் அந்த உறவும் யாராலும் எவராலும் பிரிக்க முடியாது. அதனால்தான் நானே அவரை சென்று அவரை அழைத்து வந்தேன் என்றார். இந்த நிகழ்வு ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்குமான உறவு எவ்வாறு இந்த உலகத்திற்கே காட்டப்படுகிறது. இன்றும் இந்தியா ஒமானோடு நட்புறவை பாராட்ட செல்கின்ற பொழுதெல்லாம் முதலில் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகின்ற விஷயம் இந்த நிகழ்வுதான். ரொம்பவே அழகா வரலாற்று ரீதியா ரொம்பவே அழகா சொல்லிட்டீங்க மேம். தொடர்ந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மிஸ்டர் கோகுல் ராகேஷ் சார் காத்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் நேயர்களே, எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே வந்து நான் சொல்லிக்கிறேன்.
2: உங்களுக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்காக?
1: கண்டிப்பா, இன்னைக்கு நான் இந்த டீச்சர்ஸ் டேல, நான் ஒரு டீச்சர்ஸா இருந்தாலும் எனக்கு என்ன இன்ஸ்பைர் பண்ண மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசணும்ன்ட்டு நான் ஆசைப்படுறேன். நார்மலா ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்தா பசங்க ஓடி ஒழிவாங்க, பட் என் லைஃப்ல மொத்தமா மாத்தினதே ஒரு மூணு சூப்பர் டீச்சர்ஸ் தான். ஸோ அந்த மூணு சூப்பர் டீச்சர்ஸ் யாரு, அவங்க என் லைஃப் எப்படிலாம் சேஞ்ச் ஓவர் பண்ணாங்க அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட், என் லைஃப்ல வந்து நான் செகண்ட் தேர்ட் படிக்கும் போது எனக்கு மேக்ஸ்னாலே பிடிக்காது. நார்மலா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கா இருக்கட்டும், எப்பவுமே வந்து ஒரு பழமொழியே இருக்கு, கணக்கு எனக்கு ஆமனக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கும் மேக்ஸ்னாலே ஒரு பயம். ஸோ அப்படி நான் பயந்துட்டு இருந்தப்போ எங்க அப்பா பேசிக்கலாவே வந்து ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி மேக்ஸ், இப்ப அவர் அட்வொகேட்டா இருந்தாலும் அவர் பாஸ்ட்ல வந்து மேக்ஸ் டீச்சரா இருந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட நான் ஃபீல் பண்ணப்போ என்னை உட்கார வச்சு போர்ட் மாஸ் ஸ்கூல், நம்ம எல்லாரும் ஸ்கூல் டைம் திரும்பி பார்த்தா நம்ம கண்டிப்பா தெரியும், நம்ம அதுலதான் வந்து அந்த பிராக்கெட் டிவிஷன் அப்புறம் ஆட் பண்றது எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ அந்த போர்ட் மாஸ் ஸ்கூல்ல எனக்கு அழகா பிராக்டிக்கலா புரிய வச்சு வீட்டுல எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அப்பா தான். ஸோ அந்த ஃபார்மா தான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட இன்ஜினியரிங் கரியர்ல மட்டும் இல்லாம வாழ்க்கை கணக்குலையும் கரெக்டா அவுட்புட்ட கொடுத்துட்டு இருக்கு. லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் முதல்ல எதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கத்து கொடுத்தது முதல் வாத்தியார் என்னோட அப்பா தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னோட அம்மா, நான் சொன்ன ரெண்டாவது டீச்சர் வந்து என்னோட அம்மா. ஸோ நார்மலா எல்லாத்துக்கும் அம்மா வந்து கண்டிப்பான அம்மா தான். ஸோ அம்மா வந்து ஒரு ஆசிரியராகவும் இருப்பாங்க, என்னோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, என்னோட அம்மாவே ஒரு ஆசிரியர், அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக கூட எங்க அம்மா இருக்காங்க. ஸோ மற்ற பசங்க தப்பு பண்ணா வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் போகும், ஆனா எனக்கு ஒரு கிளாஸை எப்படி லீட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் அன்போட அதே சமயம் கண்டிப்போட எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்புற என்னோட அம்மாவை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். டீச்சிங் மேல எனக்கு பேஷன் வர்றதுக்கு காரணமே வந்து எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட். இந்த ரெண்டு பேர் தான் என்னோட லைஃப்ல ஒரு பேசிக்கா எனக்கு கிடைச்ச ஒரு டீச்சர்ஸ். இதுக்கப்புறமா நான் ஃபைனலா அந்த மூணாவது டீச்சர் யாருங்கிறது நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா பகிர்ந்துக்கணும். அவர் தான் வந்து என்னோட லைஃபோட ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம், த ரியல் மென்டார் டாக்டர் கார்த்திகேயன் சார். உனக்குள்ள நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கறத எனக்கு கண்டினியூஸா என்ன மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு என்னையும் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா மட்டும் இல்லாம ஒரு ரிசர்ச் ஸ்காலரா ஒரு பிஹெச்டி பண்ற அளவுக்கு என்னை வந்து உயர்த்தினது, என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க வச்சது ரியல் கேம் சேஞ்சரா என்னோட ஹெச்ஓடியா இருக்கக்கூடிய டாக்டர் கார்த்திகேயன் சார் தான். ஸோ அப்பா சொல்லி கொடுத்த மேக்ஸும், அம்மா சொல்லி கொடுத்த டிசிப்ளினும், கார்த்திகேயன் சார் சொல்லி கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸ், இது மூணு தான் என்னோட லைஃப்ல இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இந்த டீச்சர்ஸ் டேல அவங்களுக்கும் என்னோட டீச்சர்ஸ் டே விஷஸ், அதே போல உலகம் எங்கிலும் ஒவ்வொரு மாணவனையும் செதுக்கி உருவாக்கி கொண்டிருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோட டீச்சர்ஸ் டே விஷஸ் வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். தேங்க்யூ.
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பு சார். அதாவது வீட்லயே ஒரு யூனிவர்சிட்டியே இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லும் போதே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல நானும் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றத பதிவு பண்றேன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சொன்னதுல. தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
2: அதாவது அடுத்ததா வந்து இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பாருங்க அப்படின்னா பெஸ்டான ப்ரொஃபசர்ஸ் இங்க இருந்துட்டே இருக்காங்க. நிறைய அவங்களும் வந்து டேலண்ட்ஸ் வச்சுட்டே இருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம். அடுத்தது தமிழ் துறையை சார்ந்த ஹெச்ஓடி அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம். இப்ப வந்துட்டு அவங்க கிட்ட பேசிடலாம் நேர்களே. மேம் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. அப்படி நீங்க நேர்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்றது கொஞ்சம் சாத்தம் ஸ்வீட்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் மேம்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சைதம்மாள் பொறியியல் கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியராக இருக்கேன். இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் என்னுடைய கல்லூரியின் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி ராமனுடைய சிறப்புகளை பத்தி பேசல சுட்டி காட்ட போறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் எப்பம். இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு முக்கியமான ஊரை பத்தி. அப்படி என்ன முக்கியமான ஊர் தானே நினைக்கிறீங்க? வாங்க சொல்றேன். நான் சொல்ல போற ஊர்ல கடலும் இருக்கு, கோவிலும் இருக்கு, அரண்மனையும் இருக்கு, விவசாயம் இருக்கு, வரலாறும் இருக்கு. அதாவது முக்கியமா விஞ்ஞானி பிறந்த மண் இருக்கு. இதுல வேற எதுவும் இல்ல. நம்ம ராமநாதபுரம் என்றவுடனே ராமேஸ்வரம் தானே நினைக்கிறீங்க? இது ட்ரைலர் மட்டும்தான், பிச்சை இனிமேல் தான் நிறைய இருக்கு. நான் இப்ப உங்ககிட்ட பேச வரல, பேச்சாலே சுற்றி காட்ட போறேன். முதல்ல நம்ம வரலாற்றுக்கு போகலாம். ராமநாதபுரம் சேதுமதி மன்னர் ஆட்சியுடன் நெருங்கிய தொடர்புடையது. சேது அப்படின்ற பகுதியை பாதுகாத்த மன்னர்கள் என்பதால் சேதுபதி அப்படின்னு பெயர் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு வரலாறு என்ன அப்படின்னா ராமலிங்க விலாச அரண்மனை. அரண்மனையில பாத்தீங்கன்னா ஓவியம், கட்டிடக்கலை, மன்னருடைய வாழ்க்கை வரலாறு, பல நிலைவுகளை சுமைந்து கொண்டு இன்னும் நிலைத்து இருக்கிறது. கம்பீரமாக உள்ளது நம்மளுடைய ராமநாதபுரம் அரண்மனை. அடுத்து வந்து ராமேஸ்வர கோவில். இந்த கோவில் வந்து தென்னிந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஒரு சிவன் தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரம்மாண்டமான தாழ்வாரம், தூண்கள், 22 புனித தீர்த்த கிணறுகள், இப்படி கோவிலை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். அடுத்து பாம்பன் தனுஷ் கோடி. நம்ம கடல் பயணம், பாம்பன் அதாவது ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் கடல், நடுவுல ட்ரெயின், விண்டோ சீட்டு கிடைச்சா எப்படி இருக்கும், ட்ரெயின் டிக்கெட் கூட சி வியூ ஃப்ரீ. அடடா, இதை விட ஒரு சுற்றுப்பயணம் நீங்க எங்க தேடி போனாலும் கிடைக்காது. தனுஷ்கோடி, இங்க அழகான நிறைய சன்செட், சன்ரை இதெல்லாம் இருக்கு. ஃபில்டர் போடாமலே போட்டோ அவ்வளோ வரும். போமா போட்டோ எடுக்க?
2: இந்த மாதிரி சுற்றுலா தலத்தை ரொம்ப அழகாவே சொல்லிட்டாங்க, செதுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததா கவிதை சொல்றதுக்காக ஒரு ஆசிரியர் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாமா? அவங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்க பேரு சொல்லிட்டு உங்க கவிதையை சொல்லுங்க.
4: என்னோட பேரு ஆர் கவிதா. நான் இங்க ஆங்கில துறையை சேர்ந்தவர்.
2: உங்களோட கவிதையை கேட்க அவங்களா காத்துச்சுக்கோங்க சொல்லுங்க.
4: இது கவிதையா இல்ல கதையான்னு தெரியல. என்னோட ஸ்கிரிப்ட சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இது கதையா அப்படின்னு, கவிதையா அப்படிங்கறது. வணக்கம் அன்பான பண்பலை நேயர்களே, ஒரு சின்ன கேள்வியோட இந்த உரையை ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்மை உருவாக்கியவர்கள் யார்? பெற்றோர்கள் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள். ஒரு மாணவன் பள்ளிக்கு செல்லும் போது அவன் கையில் புத்தகம் மட்டும் கொண்டு செல்கிறான். அவனுடைய கையில் புத்தகம் மட்டும் கொண்டு செல்வதில்லை, அவனுடைய கையில் ஒரு பெரிய கனவையும் சுமந்து செல்கின்றான். அந்த கனவை புரிந்து கொண்டு உன்னால் முடியும் என்று நம்பிக்கை கொடுப்பவர்கள் தான் ஒரு நல்ல ஆசிரியர். சில ஆசிரியர்கள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், சில ஆசிரியர்கள் நமக்கு மதிப்பெண்களை பெற்று தருகிறார்கள். ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் நம் வாழ்க்கையை மாற்றி விடுகிறார்கள். நாம் தவறு செய்யும் போது கண்டிப்பார்கள், நாம் தோல்வி அடையும் போது தைரியம் கொடுப்பார்கள், நாம் வெற்றி பெறும் போது நம்மை விட அதிகமாக சந்தோஷப்படுவார்கள். அதனால்தான் ஆசிரியர் என்பவர் ஒரு ப்ரொஃபஷனை சேர்ந்தவர் மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு, அது ஒரு சேவை, அது ஒரு தலைமுறையை உருவாக்கும் சக்தி.
2: அதாவது ஒரு தலைமுறையே உருவாக்குங்க ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேம். தீபக், அடுத்ததான் நம்ம கூட பேசி யார் காத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாமா?
5: நிச்சயமா, அடுத்த ஒரு பேராசிரியர் நம்ம கூட இணைய காத்திருக்காங்க. அதாவது நம்ம அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியாக சையதம்மாள் பொறியியல் கல்லூரியில இவ்வளவு திறன்மிகு பேராசிரியர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். கவிதை சொல்றாங்க, கதை சொல்றாங்க, பல விஷயங்கள் சொல்றாங்க, அதை பகிர்ந்துருக்க. அடுத்த பேராசிரியர் நமக்கு பேர் சொல்லுங்க.
6: ஜெயலட்சுமி.
5: எந்த டிபார்ட்மெண்ட்ல?
6: கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்.
5: கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். சரி, நீங்க இங்க இருக்கா, என்ன சொல்ல போறீங்க?
6: ஒரு குட்டி கவிதை ஆசிரியர்களுக்காக.
5: சரி சொல்லுங்க.
6: அந்த தலைப்பு வந்து அலையும் மணலும். அலையாய் நான் உன்னை நோக்கி ஓட, மணலாய் நீ என்னை தேடி நிற்க, ஆர்வமும் தேடலும் சேர்ந்த கல்வி உமது வாழ்வின் வெற்றிக்கு ஒரு வேள்வி. நன்றி.
5: அவ்வளவுதான், சுருக்கமா சொன்னாலும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா நாம நிச்சயமா பார்க்க வந்தா ஏகப்பட்ட பேர் இங்க நல்லா சொல்றாங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பள்ளி மாணவர்கிட்ட பேசலாம். இங்க உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்கு காலேஜ்ல, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா, என்னென்ன நடக்குது உங்க காலேஜ்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
7: வணக்கம், நான் ரித்திகா, நான் சேதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல செகண்ட் இயர் ட்ரிபிள் இ படிக்கிறேன். நான் வந்துட்டு ஃபைவ் மெடல்ஸ், கோல்ட் மெடல்ஸ் பண்ணிருக்கேன். ஸ்டேட் லெவல்ல 2 times பார்ட்டிசிப் பண்ணிருக்கேன் நேஷனல் லெவல்ல. இதுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண என்னோட கோச்சு, பிசிக்கல் ஆக்சர், கிளாஸ் டீச்சர்ஸ், அப்புறம் ஹெச்ஓடி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஸ்டடீஸ் மட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ்க்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த காலேஜ்ல.
5: நிச்சயமா பாக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பாருங்களேன், ஏகப்பட்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பாக்கலாம். எனக்கே இங்க ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு போகணும்னு ரொம்ப ஆசையா

0: இருக்காங்க, மாணவர்கள் உற்சாகமா இருக்காங்க. சார் எனக்கு என்னன்னு தெரியல, நீங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுனால உங்களுக்கு ஓடி எல்லாம் கிடைக்குமா, கரெக்டா ஓடி கிடைக்குமா, இல்ல இன்டர்னல்ல மார்க் எல்லாம் குறைச்சிருவீங்களா எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா குறைக்க மாட்டாங்க, அப்படி குறைக்காதனாலதான் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நிகழ்ச்சியில அடுத்து பேச காத்திருக்கும் மாணவர் யாரு சொல்லுங்க? என்னோட பவுல். வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே, அதை பத்தி தான் நான் பார்க்க போறேன். ஸ்கூல்ல இருந்தாலும் சரி காலேஜ்ல இருந்தாலும் சரி, அந்த நம்ம லைஃப்ல டீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா பிளேஸ் இருப்பாங்க. சோ முதல் என் கையை பிடிச்சி அவங்க ஒரு ஆணாவனை போட ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களோட இது ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, பட் லேட்டா தான் புரியும் அது எவ்வளவு அவங்க என்ன நம்மளோட லைஃப் நல்லதுக்காக முடிப்பாங்கன்னு. அண்ட் தென் இப்ப எனக்கு சொல்ல போனா எல்லா ஸ்டாஃபுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ்.
1: அதாவது எல்லா மாணவர்களுமே கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க, நாங்களும் ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணிட்டு அதை நாங்க பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. மூணு பேர் அவங்க கிட்ட பேசலாம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்க கடகடகடன்னு சொல்லுங்க.
2: வணக்கம், ஐ அம் யாசின் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் சி சக்தி பிரியாஸ்ரீ.
3: சக்தி பிரியாஸ்ரீ மெக்கானிக்கல்,
4: அப்துல் முனாவர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்.
2: உங்களுக்குரிய ஆசிரியர்களே மற்றும் என் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னடா இவன் ஆரம்பத்திலே ஆசிரியர்கள் ஆரம்பிக்கிறான்னு பாக்குறீங்களா? ஏன்னா நம்ம பண்ண போற டாபிக் எப்படி இப்படி நிறைய என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளோட மற்ற நாட்கள்ல நம்ம பேசுற எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, சார் அட்டன்ஸ் கொஞ்சம் ஏற்றி போடுங்க சார், இன்டர்னல் மார்க்ல ஒன்று ஆட் பண்ணலாமா மேம், அதே மாதிரி நல்லா எக்ஸாம் பண்றோம் மேம் அப்படின்னு நம்ம மற்ற நாட்கள்ல பேசினாலும் இன்னைக்கு நம்ம டீச்சரை பத்தி நிறைய பேச போறோம். அப்படியேப்பட்ட டீச்சர்ஸ்ல எங்களோட செமஸ்டர் ஒன்ல இருந்த மேம் பத்தி நாங்க இதுல டிஸ்கஸ் பண்ண ஷேர் பண்றோம் உங்களுக்கு. நீங்க
3: குட் மார்னிங் டாக்டர் அண்ணா, என்ன பண்றீங்க? அசைன்மென்ட் முடிச்சாச்சா
2: மேம்? நாளைக்கே சப்மிட் பண்றோம் மேம்.
3: எத்தனை நாளைக்கு?
4: பின்னாடி யார்
5: பேசுறாங்க
3: இந்த மாதிரி என்னதான் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளுக்காண்டி அவங்க மாத்திக்கிட்டு முன்னாடி வந்து நம்மள சந்தோஷமா வழிநடத்தி கொண்டு போறது நம்மளோட டீச்சர்ஸ் தான்.
2: என்னதான் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் எங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்கன்னு நம்மளோட சேர்ந்து வர டீச்சர்ஸ்க்கு நாங்க சொல்ல போற ஒரே வார்த்தை
1: ரொம்ப அழகாவே நடிச்சு காமிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா கவிதை சொல்றதுக்காக ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
6: என் பேர் பூஜா சந்தினி. அம்மா என்று அழைத்தால் அன்பை தருவார், அப்பா என்று அழைத்தால் அரவணைப்பை தருவார், ஆசிரியர் என்று அழைத்தால் நம் வாழ்க்கையே மாற்றி தருவார். உங்கள் கைகளில் எழுதப்பட்ட எங்கள் எதிர்காலத்திற்கு எங்கள் இதயத்திலிருந்து ஒரு வார்த்தை. நன்றி ஆசிரியர்களே.
1: நன்றி. அதாவது ரொம்ப கியூட்டா சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு மாணவர் சொல்லிருங்க நிறைவா.
2: இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம கூகுள் ராக்கி சார் நம்ம பேசிட்டு இருந்தாரு. அவர் அவர் ஆசிரியர் பத்தி சொல்றாரு. அவரை பத்தி நம்ம சொல்லலாம் எப்படி? பாடம் சொல்லியும் ஆசிரியர் பாதையும் காட்டும் வழிகாட்டி கிளாஸ்ல டீச்சர் லைஃப்ல மென்டா அறிவை தந்தவர் நம்பிக்கையை தந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அதனால எல்லாத்திற்கும் இனி ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து
1: நிகழ்ச்சி நிறைவுடைய கூடிய நிறைவு வரும்போது நாங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் டீச்சர் டே ஸ்பெஷலா.
2: டீச்சர்ஸ் டே வந்துருச்சுடா.
4: ஆமா இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லலாமா?
2: ஆமா, ஆனா முதல்ல ஒரு டவுட் இருக்குடா எனக்கு.
4: என்ன டவுட்?
2: ஒரு டீச்சர் தினமும் எவ்வளவு பொறுமையா இருப்பாங்க தெரியுமா?
4: ஏன் திடீர்னு?
2: நம்ம கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
4: ஆமா,
2: ஒருத்தன் பேசுவான், ஒருத்தன் தூங்குவான், ஒருத்தன் போன் பார்ப்பான், ஒருத்தன் சார் சார் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கே தெரியாது என்ன டவுட்டுன்னு. இதையெல்லாம் பார்த்துட்டு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் அப்படின்ற வார்த்தை தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா நம்ம ஒரு மணி நேரம் ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா டீச்சர்ஸ் ஒரு நாள்ல பல கிளாஸஸ், பல ஸ்டூடெண்ட்ஸ், பல டவுட்ஸ், பல எக்ஸிக்யூஷன், இந்த மாதிரியான சார் கரண்ட் போயிருச்சு அப்புறம் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க சரி நெக்ஸ்ட் டைம் கரெக்டா வாடா தம்பி, அதுதான் டீச்சரோடைய பொறுமை.
1: சூப்பர் சூப்பர். அதாவது ரொம்ப அழகா பண்ணி முடிச்சாங்க. இன்றைக்கு அசுக்கல் சந்திப்பு நாங்க எந்த காலேஜ் இருக்கோம் அப்படின்னு நான் சொல்றதை காட்டிலும் ஸ்டூடெண்ட் சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லையா? சோ இன்றைக்கு அசுக்கல் சந்திப்பு நம்ம எங்க வந்திருக்கோம்? சவுண்ட் பத்தல. ஆமாங்க, இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. அதுவும் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியா அசுக்கல் சந்திப்பு ராமநாதபுரம் சையதம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து ரொம்பவே சிறப்பா முடிஞ்சிச்சுங்க. கேட்டு ரசிதா அப்படி நன்றிகளுக்கும் நன்றி கூறி இன்றைய அசுக்கல் சந்திப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி. நேரா சிறு புன்னகையுடன் விடை.

0: பேசுகிறேன்
1: தீபக்.
0: நன்றி நேர்களே.
2: நேரம் 11:59 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அசத்தல் சந்திப்பு. ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை ஒட்டி சிறப்பு அசத்தல் சந்திப்பு எங்க இருந்து வளம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் செய்யதம்மாள் பொறியியல் கல்லூரியில இருந்து தாங்க. நமது நிறைய அறிவிப்பாளர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாவே கொண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க இங்க உட்காந்து ரொம்பவே நிகழ்ச்சியை ரசிச்சோம். அதே மாதிரி கேட்டு ரசித்த நீங்களும் நிகழ்ச்சியை ரசிச்சிருப்பீங்க நம்பிக்கையோட. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவ கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் கடனுதவியை அதிகரிப்பது குறித்த உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தவேக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹர்திக் மக்கர், சிராக் பரிதா, ஹரீஷ் மைத்லி ஸ்ரீகுமார், நவீன் சிவகுமார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கை

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
6: 1-800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
9: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
8: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சனிக்கிழமைகளில் இரவு 9:30 ஒலிபரப்பாகி வந்த சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் இனி வரும் சனிக்கிழமை முதல் இரவு 8:05 ஒலிபரப்பாகும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 12:14. ஆகாஷ்வாணி மதுரை.

101.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 திரை இசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். அடுத்ததாக 12:30 அசத்தல் சந்திப்பு காத்துட்டு இருக்கு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்திலிருந்து அசத்தல் சந்திப்பு உங்களுக்காகவே. நம் நிலைய அறிவிப்பாளர்கள் அங்கே என்ன பண்ண போறாங்க, அங்க யார்கிட்ட பேச போறாங்க அப்படின்னு காத்துட்டே இருங்க. இன்னும் ஒரு 15 நிமிடம் மட்டுமே. தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை.

0: சித்ராவின் குரலில் உழவன் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 12:19.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லாம்

0: வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: நூற்றி 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை.
5: தினம் 12:23 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியை திரையிசை கேட்டுட்டு இருக்கோம். நீ அடுத்த நிறைவான பாடல் அரவிந்த் படத்திற்காக.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நிறைவு பெறுகிறது ஸ்நேகிதியே.
2: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
3: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அசத்தல் சந்திப்பு. எழுத்தறி தவிர்த்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்வோம். அப்படிப்பட்ட இறைவனை பார்ப்பதற்காக நம் நிலைய அறிவிப்பாளர்கள் எங்க போயிருக்காங்க? ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்திலிருந்து அசத்தல் சந்திப்பு. நம் நிலைய அறிவிப்பாளர்கள் ஏ விக்னேஷ், ஏ என் ஜானகி, சூரிய பிரகதீஷ் உடன் ஒலிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார் ஆகியோர், அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் பேராசிரியர்கள் எல்லாரோடையும் ஒரு கலந்துரையாடலாக அசத்தல் சந்திப்பு காத்துட்டே இருக்கு. வாங்க நேர்களை நாமும் போலாம். தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்திலிருந்து அசத்தல் சந்திப்பிற்காக சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். குலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலை பயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைக்கோள் மலர் நிகர் மாற்றியும் உலகில் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலோரை ஆசிரியர்னே. உயர்குடி பிறப்பும் ஜீவ காரணியமும் கடவுள் வழிபாடும் ஆகிய இவைகளால் எய்திய மேன்மையும் பல நூல்களிலே பழகிய தேற்றமும் நூல் பொருளை மாணாக்கர் எளிதில் உணரும்படி எடுத்துச் சொல்லும் வன்மையும் நிலத்தையும் மலையையும் துலாக்கோளையும் பூவையும் ஒத்த குணங்களுக்கும் உலக நடையை அறியும் அறிவும் உயர்வாகிய குணங்கள் இவை போல்வன பிறவும் நிறைய பெற்றவன் நூல் கற்பிக்கும் ஆசிரியன் ஆவான் என நன்னூல் ஆசிரியரின் சிறப்பை எடுத்துரைக்கும். இத்தகைய பேராசிரியர் பெருமக்கள் நிறைந்த இடமாகிய தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்திலிருந்து சிறப்பு நேரலையாக ஓர் அசத்தல் சந்திப்பு. ஆம் நேர்களே, ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வரும் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது ஏ விக்னேஷ், ஏ என் ஜானகி, சூரிய பிரகதீஷ் மற்றும் உடன் ஒலிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம இப்ப தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்துல இருக்கிறோம். இந்த கல்வி குழுமத்தின் சேர்மன் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஐயா கிட்ட பேசுவோம். சார் வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பெயர் சொல்லிட்டு இந்த நிறுவனம் அதை பத்தி சொல்லுங்க சார்.
3: என்னோட பெயர் டாக்டர் பாண்டியராஜ். நான் தேனியில வைஐ ஸ்கேன் என்ற ஒரு நிறுவனத்தையும் இந்த கல்வி குழுமத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ வுட் லைக் டு இன்வைட் எஃப்எம் மதுரை 103.3 அலைவரிசையிலிருந்து பணிபுரியும் ஊழியர்களையும் பணியாளர்களையும் வருக என கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் என்ற முறையில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆசிரியர் பணி அறப்பணி, அதுக்கு உன்னை அர்ப்பணி என்பதுக்கு போல என்ற வார்த்தைக்கு இணங்க ஆசிரியர் பணிக்கு அர்ப்பணித்திருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 கோயில்களை கட்டுவதை காட்டிலும், 1000 பேருக்கு அன்னதானங்கள் வழங்குவதை காட்டிலும் ஒரு ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல் என்பது மிக சிறப்பானது என்பதை அறிந்து இதை 2007 ஆசிரியர் பயிற்சி பள்ளியை ஆரம்பித்தேன். அதுவும் ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு சமுதாயத்தையும் சரி தன்னுடைய சார்ந்த சமூகத்தையும் அதனேற்றுவாள் என்பதற்கு இணங்க பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியை ஆரம்பித்து அடுத்தபடியாக 2007 ஆரம்பித்த பயிற்சி பள்ளிக்கு அடுத்து 2008 கல்வியியல் கல்லூரி, அதுக்கடுத்து 2009 மீண்டும் ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஆகிய ஆசிரியர்களுக்கு என்று ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பள்ளிகளை கல்லூரிகளை ஆரம்பித்தேன். அதன் அடுத்த கட்டமாக செவிலியர் கல்லூரி 2010 ஆரம்பித்தேன். 2010 அடுத்து ஏழை எளிய மாணவர்கள்

0: வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கலை இலக்கிய கல்லூரியை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியை 2013 ஆரம்பித்து பின்பு 2015 ரேடியாலஜி கோர்ஸ், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி கோர்ஸையும் ஆரம்பிச்சு அதுவரையில் அனைத்தும் ஒன்லி ஃபார் விமன்ஸ் என்ற ஒரு முடிவோடு பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பித்திருந்த நிறுவனம் 2024 பிசியோதெரப்பி, அடுத்தப்பல 2026 ஏவியேஷன் கோர்ஸ், இவை அனைத்தும் கோ எஜுகேஷனாக கொண்டு வரப்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் வித் எக்கனாமிக்கல் சூட்டபிள் லோ எக்கனாமிக் லோ எக்ஸ்பென்சஸ்ல அவங்களுக்கு நிறைவான ஒரு கல்வியை கொடுத்து இதுவரையில் நல்ல ஒரு நேமை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கும். அடுத்தபடியாக கல்வி சேவைக்கு அடுத்து மருத்துவ சேவையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்பதற்காக மதுரை தேனியில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையே ஆரம்பித்து அதையும் தொடங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும். எங்களுடைய சேவை மென்மேலும் தொடரும். கல்வி சேவையும் சரி மருத்துவ சேவையும் தொய்வில்லாமல் நடக்க எந்தவித தடங்களும் இல்லாத நடத்துவோம் என்று உறுதிபடும்.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிக்கங்க. அதாவது சட்டங்கள் ஆவதும் பட்டங்கள் பெறுவதும் பாறையில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாரதியார் சொல்லுவாரு. பெண்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. மருத்துவ பணியே ஒரு அறப்பணி, அதோட சேர்த்து இந்த கல்வி பணி அதுவே அறப்பணி தான். இன்னும் உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் கனவுகள் இதெல்லாம் இன்னும் செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
0: ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பெரிய லெவல்ல தேனியில இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு, ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து கஷ்டங்கள் வந்து கொடுக்கறதே வந்து மருத்துவ செலவு தான். மருத்துவ செலவுக்குள்ள ஒரு ஃபேமிலி உள்ள போயிட்டு அதில் ரெக்கவரி ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் வித் எக்கனாமிக்கல் ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்கறதா என்னோட எய்ம்.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது மருத்துவ சேவை வந்து பாமர மக்களுக்கும் உயர்தர சிகிச்சை கிடைக்கணும் அப்படிங்கறது ஐயாவுடைய பேச்சிலிருந்து ரொம்ப தெரியுது. ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: ஆமா இருக்கலே, நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா திரவியம் கல்வி குழுமத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். இப்பதான் சேர்மன் வந்து இந்த மாதிரி நான் வந்து தொடங்கினது வந்து பெண்களுக்காக தொடங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்றது இதுல ரொம்பவே முக்கியம். அடுத்ததான் நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் சார்.
3: மதுரையில பல்வேறு கல்லூரியில முதல்வராக இருந்திருக்காங்க. திரவியம் கல்வி குழுமத்தையும் அகில இந்திய வானொலி நிலையத்தையும் இணைப்பதுல ஒரு இணைப்பு பலமா இருந்தாங்க அப்துல் காதர் சார். நீங்க ரெண்டு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு உங்க வாழ்த்து செய்தியோட சொல்லுங்க சார்.
4: அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய இந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தேனியில் இருக்கக்கூடிய இந்த திரவியம் கல்லூரி, திரவியம் குழும கல்லூரியில இந்த ஆல் இண்டியா ரேடியோவும் இந்த கல்லூரியும் இணைந்து ஆசிரியர் தின நிகழ்ச்சியை, சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே என்னுடைய வாழ்த்தையும் சேர்த்து இங்கே அனுமதித்ததற்கு அந்த கல்லூரியுடைய தலைவர் டாக்டர் டி பாண்டியராஜன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 2007 ஆரம்பித்ததாக சொன்னார்கள். மிகச்சிறந்த குறுகிய காலத்திலே மிகச்சிறந்த வளர்ச்சியை பெற்ற ஒரு கல்லூரி. இந்த இந்த வளாகத்திலே 5 கல்லூரிகள் உள்ளன. மிகச்சிறந்த கல்வியை, அதுவும் நம்ம அந்த சேர்மன் சார் அவங்க சொன்னது போல ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அளிக்கக்கூடிய கல்வியை தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக இந்த தேனி மாவட்டத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது தேனி மாவட்டம் என்பது அருகில் உள்ள மாநிலமான கேரளா இருக்கக்கூடிய அந்த சூழலில் அங்கிருந்தும் பல்வேறு மாணவ மாணவியர்கள் இங்கே வந்து கல்வி பயிலக்கூடிய ஒரு சூழல். ஏனென்றால் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த கல்லூரியுடைய தரமான ஒரு கல்வி கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவியர்களையும் ஈர்த்துள்ளது என்பதுதான் இதற்கு சான்று. அந்த வகையிலே எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த தருணத்திலே ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் எழுச்சி அடைகின்ற நன்றி வணக்கம்.
3: ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு ரம்யமான சூழ்நிலையில ஒரு ஆசிரியர் தினத்தை ஒரு சிறந்த கல்வி குழுமத்தில இருந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஜானகி நீங்க இப்ப தொடரலாம்.
2: ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு கல்வி குழுமத்துல வந்து நிறைய மாணவிகள் மாணவர்கள் ஆர்வத்தோட அவங்கவுங்க ஆசிரியர்களை பத்தி பேசுறதுக்காண்டி காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கமா ஆசிரியர் வந்து நம்ம கிட்ட காத்துட்டு இருக்காங்க. தலைமை ஆசிரியர், சாதாரண ஆசிரியர் இல்ல, தலைமை ஆசிரியர், அதுவும் வந்து கல்வியியல் கல்லூரியோடைய தலைமை ஆசிரியர்.

0: இப்ப நம்ம முதல்ல பேச போறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கை எழில் கொஞ்சம் தேனி மாவட்டத்தில் கைலாசப்பட்டியில் அமைந்துள்ள திரவியம் கல்வியியல் கல்லூரியில் முதல்வர் டாக்டர் எஸ் பட்டம்மாள். இக்கல்லூரி 2007 கல்வியாண்டில் தொடங்கப்பட்டு 19 ஆண்டுகளாக வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இக்கல்லூரியுடைய தாளாளர் திரவியம் டாக்டர் டி பாண்டியராஜ் MBBS DMRD கல்வி செம்மல் மருத்துவர் உயிர்காக்கும் உன்னத சேவையினை குறைந்த கட்டணத்தில் மருத்துவ உதவி செய்து கொண்டும் குறைந்த கட்டணத்தில் நிறைவான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கும், அதுவும் பெண்களுக்கும் கிராமப்புற பெண்களுக்கு இந்த 19 காலமாக ஒரு நல்ல பெருமை. ஏகப்பட்ட ஆசிரியர்களை உருவாக்கி, தரமான ஆசிரியர்களை உருவாக்கி அவருடைய எதிர்காலத்தை வந்து எதிர்காலத்திற்கு வெளிச்சம் காட்டியவர் தான் எங்களுடைய தாளாளர் டாக்டர் டி பாண்டியராஜ். இக்கல்லூரியுடைய செயலாளர் டாக்டர் மருத்துவர் ஹேமலதா பாண்டியராஜ் MBBS அம்மா பெண்மைக்கு இலக்கணமாக போற்றக்கூடியவர். அவர்கள் இக்கல்வி நிறுவனங்களில் எந்த பெண்கள் வந்து குறைவாக ஃபீஸ் கட்டினாலும் அவர்களை பொருட்படுத்தாமல் கல்வியை முதன்மையாக கொடுங்கமா, அதுதான் அவர்களுக்கு ஒரு தலைமுறையை வந்து உருவாக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனம் படைத்தவர். அப்படி ஏழை மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கல்லூரி. இந்த கல்லூரியில் அதிநவீன வசதிகளை கொண்ட இது செய்முறை ஆய்வியல் கூடம், பயாலஜிக்கல் லேப், பிசிக்கல் சயின்ஸ் லேப், லாங்குவேஜ் லேப், 10,000 மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட குளிர்சாதன பெட்டியுடன் கூடிய அழகான ஒரு நூலகத்தையும் உருவாக்கி தந்திருக்கிறார். ஏன்னா புத்தகங்களை வாசித்தால் மட்டுமே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் என்பதற்காக பல நூல்களையும் வாங்கி 10,000 மே மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு பெரிய அறையை வந்து ஏற்படுத்தி இந்த கல்லூரியில் மாணவர்களை வந்து பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் இக்கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர்கள் வந்து சமூகத்தின் வழிகாட்டி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆசிரியர்கள் களிமண்ணாய் இருக்கும் குழந்தைகளை எதிர்கால தூண்களாய் செதுக்கும் சிற்பிகள் தான் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் எழுத்துக்களை மட்டும் கற்பதில்லை, வாழ்க்கையின் விழுமியங்களையும் ஒழுக்கத்தையும் கற்பிக்கிறார்கள். ஆசிரியர்கள் மாணவர்கள் உயர பறக்க தங்களை தேய்த்துக் கொள்ளும் மெழுகுவர்த்திகள் தான். ஆசிரியர்கள் ஒரு நாட்டின் பிரதமரையும் ஜனாதிபதியையும் விஞ்ஞானியையும் உருவாக்கும் சக்தி ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு. ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று நம் முன்னாள் ஜனாதிபதி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தந்தேசம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்ற அவ்வை பிராட்டியின் அமுத வாக்கு. ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கு கூட அந்த நாட்டிலதான் சிறப்பு, ஆனா கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. ஆகையால் எங்களுடைய தாளாளர் எப்பொழுதும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது நல்ல கல்வியை, தரமான கல்வியையும் அத்துடன் சேர்த்து வாழ்க்கை கல்வியும் அவர்கள் சொல்லி தாருங்கள் என்று சொல்வார்கள். வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இலக்கிய நடையில ஆசிரியர்களுக்கு வாழ்த்து சொல்லி அருமையா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி
3: உண்மைதான், அவங்க சொன்னது போல ஒரு உண்மையான ஆசிரியர் என்பவர் வந்து மாணவர்களின் மீது தன் கருத்துக்களை திணிப்பவர் அல்ல, அவர்களின் சுய சிந்தனையை தூண்டுபவரே ஆசிரியர்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தை மேடம் ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு சார் இருக்காங்க, இயன்முறை மருத்துவ கல்லூரியின் முதல்வர், அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம், எனது பேர் டாக்டர் ஷியாம் சுந்தர். முதல்வர் வாய்ப்பு அளித்த எனது கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் பாண்டியர் சார் அவர்களுக்கும், மேம் ஹேமலதா மேடம், டைரக்டர் ஜூடோ சார் அனைவருக்கும் முதல்ல என் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆசிரியர் பணி என்பது மிகப்பெரிய பணி. அது வந்து பாத்தீங்கன்னா 2024 என்னோட கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்லூரி முதல் முதலாக 2007 ஆரம்பிக்கப்பட்டாலும் கோ எஜுகேஷனாக 2024 இந்த கல்லூரி மாற்றப்பட்டது. இயன்முறை மருத்துவக் கல்லூரி என்பது இக்கிராமத்தில், அதாவது வந்து திண்டுக்கல் தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி நம்முடைய மருத்துவக் கல்லூரி தான் இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் வந்து சாருடைய உயிரிய நோக்கத்துடைய கண்டிப்பாக நம்மளுடைய மக்களும் பயன்பட வேண்டும். இங்கே கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் இந்த கல்வி, அதாவது இந்த மருத்துவக் கல்வி படிக்கிறதுக்காக சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பல இடத்துக்கு செல்றாங்க. இவங்களுடைய பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இங்கே ஆரம்பிக்கின்ற உள்நோக்கத்தின் அடிப்படையில இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இதற்போக வந்து இக்கல்லூரியில் வந்து அனைத்து இன்றைக்கு தேவையான அனைத்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. இது போக மக்களும் பயன்பெறும் வகையில வந்து கிட்டத்தட்ட 3,500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இலவசமாக ஒரு மருத்துவமனையை இக்கல்லூரி மூலமாக நடத்திட்டு இருக்கோம். இது டெய்லி கிட்டத்தட்ட நமக்கு பாத்தீங்கன்னா 1,000 ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,000-3,000 நோயாளிகள் பயன்பட்டு வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ரீஹாபிலேஷன் வந்து நம்ம சைட்ல ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து அவங்க வந்து 500-1,000 செலவழிக்க வேண்டும். ஆனா அனைத்து வசதிகளும் கூடிய அனைத்து இன்னைக்கு என்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க வந்து நம்முடைய டாக்டர் பாண்டியன் சார் வந்து மக்களுக்காக இம்மக்கள் பெறணும், அதாவது வந்து தேனி மாவட்ட மக்கள் பயன்படுற வகையில வந்து இலவசமாக இங்க ஒரு மருத்துவமனை பண்ணி

0: ஓபன் பண்ணிருக்காங்க. அது மூலம் நிறைய மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. இக்கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள, அதாவது நியூரோ ரீஹாபிலிட்டேஷனா இருக்கட்டும், கார்டியோ ரீஹாபிலிட்டேஷனா இருக்கட்டும், லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி ரீஹாபிலிட்டேஷன் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ், அனைத்து வகையான கம்யூனிட்டி மெடிசன்ஸ், அனைத்து வகையான ரீஹாபிலிட்டேஷன்ஸுமே இங்கே பக்காவா நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். லேபும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லேப் நாங்கள் கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன அட்வான்ஸ், இன்னைக்கு சென்னையில ஒரு மாணவர் என்ன இந்த கல்விக்குழு இந்த இன்முறை கல்வியில பயன்படுறாங்களோ அதுக்கான விஷயம் வச்சிருக்கோம். இது போக ரிசர்ச், இன்னைக்கு அட்வான்ஸ் ரிசர்ச் கூடக்கூடிய அனைத்து ரிசர்ச்சுக்கான விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட 2500 புத்தகங்கள் நம்மளுடைய எங்களுடைய அதாவது இன்முறை கல்வியில மட்டுமே எங்கிட்ட இருக்கு. இது போக வந்து இன்டர்நேஷனல் நேஷனல் ஜேர்னல்ஸ் கிட்டத்தட்ட 24 நேஷனல் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் என்ன பண்றாங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இது மக்களுக்கு பயன்படுறாங்க. அதே மாதிரி வந்து வெல் எக்யூப்டு அனாட்டமி அண்ட் பிசியாலஜி லேப் இங்க கிட்டதான் இருக்குது. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சார் சொன்னது மாதிரிதான், ஒருவருடைய கல்வி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா சமுதாயம் நல்ல மாற்றங்கள் உருவாக்கும். அதன் அடிப்படையில தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இதுக்காக பயன்படுத்தக்கூடிய என்னை உருவாக்கிய, நான் ஒரு சாதாரண மாணவனாக இருந்து இன்று நான் ஒரு கல்லூரி முதல்வராக என்னை உருவாக்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இத்தருணத்தில் இந்த நன்றியை காணிக்காக்கிக் கொள்கின்றேன். நன்றி.
1: ரொம்ப அருமையா எடுத்துருக்காங்க. அதாவது இந்த இயன்முறை மருத்துவம் வந்து கார்டியாக்கு, நியூரோ, ஆர்த்தோ இப்படி எல்லாத்துக்கும் உண்டான சிகிச்சை எல்லாம் ரொம்ப அருமையா கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க இதுல முக்கியமா ஒண்ணு சொன்னாங்க, மக்கள் சேவை அப்படின்னு, மக்கள் சேவையே மகேசின் சேவை அப்படிங்கறத ரொம்ப அருமையா இந்த கல்வி குழுமம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
2: ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். தேனி மாவட்டம் திரவியம் கல்வியம் கல்விக்குழு நம்மளோட வந்து இன்றைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அடுத்ததான் நம்மளோட பேச வந்திருக்காங்க ஒரு முதல்வர். அவங்க வந்து செவிலியர் கல்லூரியோட முதல்வரா இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அப்படின்றத பத்தி கேட்கலாம்.
3: வணக்கம் அனைவருக்கும், எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எங்களது குழுமத்தின் தாளாளர் மருத்துவர் பாண்டியராஜ் சார் அண்ட் செக்ரட்டரி மேம் ஹேமலதா பாண்டியராஜ் சார் மேம் அண்ட் டைரக்டர் சார், இவர்களின் வழி நடத்துதலின்படி எங்களது கல்லூரி 2009 தொடங்கப்பட்டு 17 நிறைவு செய்து 18 அடித்து வைத்துள்ளது. எங்களது மாணவியர்கள் சாதாரண கல்வி கற்றதல் இல்லாமல் வாழ்வை தரத்திற்குள்ள கல்விகளை அவங்க கற்று வராங்க. நமது மாணவர்களுக்கு சிறந்த கல்வியுடன் வாழ்க்கை தரத்திற்கான கல்வி, செவிலியர் கல்வி என்பது நார்மலா நம்ம நர்ஸ் படிக்கிறாங்க, அவங்க வந்து பேஷண்ட்டை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கிறாங்கிறது இல்லாம அவங்க அனைத்து வாழ்வியல் தரத்தையும் அவங்களோட படிப்புல வந்து சேர்ந்து பயின்று வராங்க. அதே போல நமது கல்லூரியில நவீன கற்பித்தல் முறைகளின் படி அவங்களுக்கு வந்து நம்ம கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கல் நாலேஜ், செய்முறை விளக்கங்கள், செய்முறை படிப்பு அனைத்துக்கும் நம்ம அரசு மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு பிராக்டிஸ்க்கு அவங்களை அனுப்பி அவங்களோட நாலேஜையும் அவங்களோட திறன்களையும் நம்ம மென்மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல முடிச்சு போனதுக்கு அப்புறமும் அவங்களோட சர்வீஸ் சேவை வந்து பன்மடங்கு பெருகி கொண்டிருக்கிறது. உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் எங்களது மாணவியர்கள் வந்து பணிபுரிந்து அவர்களது சேவையையும் எங்களது கல்லூரியின் பெருமையையும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஆசிரியர் தினத்தை பொறுத்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல, ஒரு சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் அறிவையும் ஆர்வத்தையும் தூண்டி அவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குகிறார் என்ற கருத்திற்கு இணங்க, எங்களது கல்லூரியில் சிறந்த அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் வழங்கி அவர்களை மென்மேலும் அவர்களையும் ஊக்குவிச்சு அவங்களும் அவங்களோட ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறாங்க, அவங்களோட நாலேஜை வந்து குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களோட துறையை வந்து மென்மேலும் சிறப்புற நடத்தி கொண்டு வந்திருக்கோம். நன்றி.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு போர் வாளின் கூர்மையை விட பேனாவின் கூர்மை வந்துட்டு மிக வலியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேனாவை பயன்படுத்த சொல்லித்தர ஆசிரியர்களுக்கான தினத்துலதான் நம்ம வந்து இன்னைக்கான நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம திரவியம் கல்வி குழுமத்துல இருந்து இணைஞ்சிருக்கோம்.
4: அதே மாதிரி இப்போ நவீன தொழில்நுட்ப வசதிகள் எல்லாமே இருக்கு, அதே மாதிரி பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு கூட இது உதவியா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். பொதுவா கல்லூரியில சேர்றது அப்படின்னாலே பொருளாதாரம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப வந்து எல்லா வசதிகளும் நவீன முறையில எல்லாமே இங்க புதுசா இருக்கு, ஆனா பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான் இந்த திரவியம் கல்வி குழுமத்துடைய ஒரு கொள்கைன்னே சொல்லலாம். இப்ப அடுத்ததா ஒரு தலைமை ஆசிரியர் நம்மளோட பேச காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பல துறைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு துறையுடைய தலைமை ஆசிரியர்டையும் முதல்ல பேசிடலாம். இப்போ அடுத்ததா நம்ம கிட்ட பேச ரெடியா காத்துட்டு இருக்காங்க மேடம். வணக்கம் மேடம்.
5: அன்பார்ந்த எஃப்எம் ரெயின்போ

0: நேயர்களுக்கு வணக்கம். தேனி மாவட்டத்துல கொடைக்கானல் மலை அடிவாரத்துல அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பழமையான நகரம்னே சொல்லலாம் பெரியகுளம். இங்கே கைலாசப்பட்டி பகுதியில இயங்கிட்டு வரக்கூடிய திரவியம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கம் தான் திரவியம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இந்த கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் கோமதி பேசுறேன். கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது 2012-13 கல்வியாண்டுல துவங்கப்பட்டது. நமது கல்லூரி வந்து கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற பெண்கள் கல்லூரியாகும். எங்க கல்லூரியில இளங்கலை பாடப்பிரிவுகளா பிஏ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி மற்றும் பிஎஸ்சி பாடப்பிரிவுகளாக கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, சைக்காலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், பிசிஏ பாடப்பிரிவுகளும், காமர்ஸ் மற்றும் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடப்பிரிவுகளும் இருக்கு. கல்லூரியில வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய அளவுல பிஎஸ்சி மேக்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் பாடப்பிரிவை இந்த கல்வியாண்டு முதல்ல நாங்க கொண்டு வந்திருக்கோம். மேலும் முதுகலை பாடப்பிரிவுகளாக எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்காம், எம்காம் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய பாடப்பிரிவுகளும் இருக்கு. நம்ம கல்லூரியில பல்கலைக்கழக பாடத்திட்டத்தை தாண்டி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்கிறதுக்காக அனைத்து மாணவியர்களுக்கும் வேல்யூடெட் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ், கணினி பயிற்சி, டேலி வகுப்புகள், வளர்ப்பு பயிற்சி, பியூட்டிஷியன் கோர்ஸ், தையல் பயிற்சி எல்லா துறை மாணவர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். கல்லூரியில மாணவர்களின் வேலைவாய்ப்பு சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்காக வேலை வாய்ப்புக்காக சிறப்பு பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். மாணவர்களின் கல்வி திறனை மேம்படுத்தும் விதமா துறை சார்ந்த கருத்தரங்குகள் நடத்துறோம், பயிற்சி பட்டறைகள் நடத்திட்டு இருக்கோம். திறமை வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்காங்க, நவீன ஆய்வுக்கூடங்கள் உள்ளது, சிறந்த நூலகம் இருக்கு, தேனி சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்து வசதி செய்து கொடுத்துட்டு இருக்கோம், மற்றும் சிறந்த விடுதி வசதி இங்க சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. சோ இந்த பெருமை மிக இருக்கக்கூடிய கல்லூரி வந்து திரவியம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. மாணவியர்களுக்காக கல்லூரி வளர்ச்சிக்காக எதை கேட்டாலும் எங்களுக்காக செய்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய கல்வி நிறுவனங்களின் தாளர் திரு பாண்டியராஜ் அவர்கள், மருத்துவர் பாண்டியராஜ் அவர்களுக்கும், செயலாளர் மருத்துவர் டாக்டர் ஹேமலதா பாண்டியராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் டாக்டர் ஜூடா இமானுவேல் அவர்களுக்கும் இந்த தருணத்துல நாங்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம காலேஜ்ல படிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கல்லூரியில விளையாட்டு பயிற்சி எடுத்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க சிறப்பு கல்வி கட்டணத்துல சிறப்பு சலுகை செய்வதோட அவங்களுக்கு காலை மற்றும் மதிய உணவுகளை கொடுத்துட்டு இருக்கோம். இதன் மூலமா அவங்களுடைய விளையாட்டு பயிற்சி அவங்க சிறப்பா செய்ய முடியுது. சோ கற்க கசடர் கற்பவே கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறள் நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு சொன்னா, துணைக்கால் இல்லாத ஒரே திருக்குறள் இந்த திருக்குறள் தான். சோ பெண் கல்லூரியாகிய நாங்கள் இங்க பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு டிகிரி மட்டும் இல்லாம இந்த சொசைட்டியை எளிதாக எதிர்க்கிறதற்காக சொந்த காலில் நிற்பதற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கம். இதுல என்னோட சேர்ந்து செயல்படுத்திக் கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரி பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வாயிலாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்ப அடுத்த முதல்வர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம். கதிரி இயக்கவியல் துறை இப்படின்னு கேக்குறப்பே நம்ம எல்லாத்துக்குமே ஆர்வம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? துணை முதல்வர் அவங்கதான் இப்ப பேச போறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் அனைவருக்கும். எனது இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முனைவர் ரா பவ்யாராஜ், கதிரி இயக்கவியல் துறையின் துணை முதல்வர். இத்துறை 4 பட்டய படிப்பை கொண்டுள்ளது. 2015 துவங்கப்பட்ட ஒரு கல்லூரியாகும். இந்த ஆண்டு 12 நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். முதல் 3 எங்கள் மாணவர்களுக்கான கல்வி கல்லூரியில் படிப்பையும், 4 செயல்முறை கல்வியும் கொண்டுள்ள ஒரு படிப்பை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிறப்பாக மருத்துவத்துறையில் இப்படிப்பு பெரும் பங்காற்றுகிறது. இத்துறை நோயை கண்டறிதல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அதற்கான சிகிச்சை முறையை பின்பற்றி மருத்துவர்களுக்கு பெரும் அளவு உதவி புரிகிறது. எங்கள் கல்லூரியின் தாளாளர், செயலாளர் மற்றும் இயக்குனர் ஆகியோர் இத்துறையில் தேனி மாவட்டத்தில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து தனித்துவத்தை நிலைநிறுத்தி வருகின்றனர். எங்கள் வைகை ஸ்கேன் சென்டரில் மேம்பட்ட அதிநவீன கருவிகளான எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட், டெக்ஸா, ஓபிஜி போன்றவைகளும் அதன் மூலம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒரு படிப்பை நாங்கள் தரமான கல்வி திட்டத்தோடு செயல்படுத்தி வருகின்றோம். மேலும் மாணவிகள் விளையாட்டு கலைகள், சிறப்பு விருந்தினர் உரைகள் மூலம் ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றனர். அனுபவம் மிகுந்த ஆசிரியர்கள் நூலகம் கொண்டு பாடம் கற்பித்து வருகிறோம். இத்துறையில் அதிக ஆர்வம் கொண்ட சிறப்பாக பயிலும் மாணவிகளுக்கு எங்கள் தாளாளர் அவர்களது ஸ்கேன் சென்டரிலேயே படிக்கும் போதே வேலைவாய்ப்பை உறுதி செய்து உதவி புரிகின்றார். மேலும் மறுபடியும் எங்கள் கல்வி குழுமத்தின் சார்பாக நான் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி மேம். வணக்கம்.
0: இந்த கல்வியாண்டு முதல்ல நமது திரவிய கல்வி குழுமத்துல இருக்கக்கூடிய ஒரு புதிய அங்கம் தான் தேனி மாவட்டத்திலேயே முதல் முறையாக விமான நிலையத்துல பணிபுரிவதற்கான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஏவியேஷன் டிப்ளமோ கோர்சஸ் கொண்டு வந்திருக்கோம்.

0: கல்வியாண்டு முதல்ல இந்த பயிற்சியை கொண்டுட்டு வரோம். விமான நிலையத்துல பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள், ராம்ப் ஆபீசர், கார்கோ எக்ஸிகியூட்டிவ், ஏர் ஹோஸ்டஸ், கேபின் க்ரூ, கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ், இது போன்ற பல்வேறு வேலைகளுக்கான வாய்ப்புகளை இங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு 8 மாத பயிற்சி. யூஜி அதாவது இளங்கலை படித்த யாராக இருந்தாலும் 25 வயதிற்குள்ள இருந்தாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்ல சேர்ந்து பயனடையலாம். இந்த பயிற்சி வந்து இருபாலருக்கும் நாங்க அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு அந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கோம். விமான நிலையத்துல பணிபுரியவங்கதான் இந்த வகுப்புக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது படிப்பு முடிஞ்சதும் அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப்பும் ஏர்போர்ட்லதான் ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். அதுக்கப்புறமா அவர்களை வந்து இன்டர்வியூ மூலமா டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ்ல வேலை ஏற்படுத்தி தருவதுதான் எங்களுடைய நோக்கம். சோ மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள இந்த பாடப்பிரிவுல மேலும் பல
1: எங்களுக்குமே இன்னும் என்னென்ன துறைகள் இருக்கு இந்த கல்வி குழுமத்துல அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்ப அடுத்ததான் நம்ம கிட்ட பேச காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ரீனா, துணை முதல்வர், தமிழ்துறை தலைவராகவும் இருக்கிறேன் திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில. இப்ப எங்களோட கல்லூரியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா முன்னாடி என்னுடைய தாளாளருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், காமராஜர் தான் கல்வி தந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பொறுத்தளவுலையும் எங்களுடைய கல்லூரியை பொறுத்தளவுலையும் கல்வி தந்தை என்று சொல்லக்கூடியவர் டாக்டர் பாண்டியராஜன் சார் தான். அந்த அளவுக்கு எங்க சார் வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான எல்லா வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனத்தை உருவாக்கி தராரு. அனுபவமிக்க பேராசிரியர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய கட்டண வசதிகள், மாணவர்களின் மேம்பாட்டு பயிற்சிகள், வேலையாடல் கோர்சஸ், நவீன மயமாக்கப்பட்ட ஆய்வகம், வளாக தேர்வு மூலம் மாணவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, இணையதள இணைப்புடன் கூடிய குளிர்சாதன வசதிகள், அறிவியல் துறை சார்ந்த ஆய்வகம், முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது MOE அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா துறைகள்லயும் எல்லாத்திற்கும் முன்னாடி இருக்கக்கூடிய முதல் கல்வி நிறுவனம் எது அப்படின்னு சொன்னா தேனி மாவட்டத்திலே எங்களுடைய திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தான். இதுல முக்கியமா சொல்ல போனா கிராமப்புற மக்கள் வந்து ரொம்ப தொலைவில் இருந்து வர்றதுனால பேருந்து வசதிக்காக ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் தனக்கான நேரத்தை விட அதிகமாக எங்களுக்காகவே செலவழித்த அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக விளையாட்டு போட்டியில் மாநில அளவுல விளையாட்டு போட்டியில வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 100% அவங்களுடைய கல்வி கட்டணத்துல சலுகை செய்து தரப்படுகிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 50% கல்வி கட்டணம் சலுகை தரப்படுகிறது. அது மட்டும் இல்ல, பிளஸ் டூல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 95% மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 75% கல்வி கட்டண குறைப்பும், 90 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 50% மதிப்பெண் குறைப்பும், 80% மதிப்பெண் பெற்றவர்களுக்கு 25% கட்டண குறைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இது போல பல சலுகைகளும் எங்களோட கல்லூரியில கொடுத்துட்டு இருக்கோம். அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏடியாக திகழ்ந்து வரும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: ரொம்ப அருமையா சொன்னாங்க. கல்வி மட்டும் கொடுத்தா போதாது, கட்டண குறைப்பு பண்ணாதான் மாணவர்கள் வந்து விரும்பி படிப்பாங்க. அந்த சலுகைகள் எல்லாம் என்னென்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு பேராசிரியர். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் பேர் பவித்ரா. நான் திரவியம் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். முதலில் நான் திரவியம் கல்லூரியில் செவிலியர் ஆசிரியராக பணியாற்றுவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். எங்க கல்லூரியில் ஒரு செவிலியர் மாணவரை உருவாக்குவது என்பது அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களை ஒரு திறமையான, பொறுப்பான, அன்பான மற்றும் மனிதநேயம் கொண்ட செவிலியராக உருவாக்குவதே எங்களுடைய முக்கிய நோக்கம். செவிலியர் கல்லூரியில் அறிவு மிகவும் முக்கியம் தாங்க. அதே நேரத்தில் நோயாளிகளிடம் அன்பாக பேசுதல், அவர்களின் வலியை புரிந்து கொள்ளுதல், பொறுமையுடன் கவனித்தல் மற்றும் தேவையான நேரத்தில் சரியான உதவியை வழங்குதல் போன்ற மனிதநேய பண்புகளும் கற்றுக் கொடுப்பதே எங்களின் முக்கியத்துவம். எங்கள் கல்லூரியில் வகுப்பறை கட்டல் மட்டுமல்லாமல் மருத்துவமனை பயிற்சி, நடைமுறை திறன்கள், குழு ஒருங்கிணைப்பு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றிலும் மாணவர்களை நாங்கள் சிறப்பாக உருவாக்குகிறோம். எங்கள் திரவியம் கல்லூரியின் செவிலிய மாணவர்கள் அறிவிலும் மட்டுமல்லாமல் திறமையிலும் ஒழுக்கத்திலும் மனித நேயத்திலும் சிறந்து விளங்கி இந்நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சிறந்த சேவை செய்யும் செவிலியராக உருவாக வேண்டும் என்பதே எங்களுடைய கனவு. இதோ ஒரு ஆசிரியர் பாடத்தை கற்றுத் தருகிறார், ஆனால் ஒரு சிறந்த செவிலிய ஆசிரியரோ ஒரு வாழ்க்கையை உருவாக்கிறார் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
3: ரொம்ப அருமையா சொன்னீங்க. மருத்துவத்துறையில மனித நேயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. இப்ப அடுத்த ஒரு பேராசிரியர்.
5: நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். எனது பெயர் நா தேவேந்திர.

0: காவியநாயகி. நான் திரவியம் கல்லூரியில் செவிலியர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இனிய ஆசிரியர் தினம் நல்வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம உருவாக்கிய முதல் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டா அது நம்முடைய ஆசிரியர்கள் தாங்க. அதே போல செவிலியர் உலகத்தையே மாற்றிய ஒரு பெண் யார் அப்படின்னு கேட்டா நம்ம நினைவுக்கு வருவது ஒரே ஒரு பேர் தான். அவங்கதான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அவங்க யாருன்னு தெரியுமா? ஒரு பொண்ணு கையில ஒரு சின்ன விளக்க வச்சுக்கிட்டு இருட்டுல முழிச்சிட்டு உயிருக்காக போராடின வீரர்களை காப்பாத்தின ஒரு தேவதைங்க. அவங்கதான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அவங்க 1820 May 12 இத்தாலியில பிறந்தாங்க. பெரிய பணக்கார ஃபேமிலி. ஆனா அவங்களுக்கு மாலைகளை பிடிக்கல, மனிதர்களோட வழிகள் தான் பிடிச்சது. அந்த காலத்துல நர்ஸ்னா யாரும் மதிக்கவே மாட்டாங்களாம். ஆனா கிரைமியன் வார், அதாவது கிரைமியன் போர் நடந்த போது ஸ்கியூட்டாரி ஹாஸ்பிட்டல்ல ரத்தம் வலி அழுக அங்க ஒரு சின்ன விளக்கு வெளிச்சம் மாறி வந்தாங்க. அவங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம ஒவ்வொரு பெட்டா பார்த்து பேண்டேஜ் மாத்தி, அதனாலதான் உலகமே அவங்கள லேடி வித் லேம், அதாங்க கைவிளக்கு ஏந்திய காரிகைன்னு கூப்பிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் நமக்கு பாடம். மருந்து மட்டும் உயிர் காப்பாத்தாது மக்களே, மருந்து மட்டும் உயிர் காப்பாத்தாது மக்களே. சுத்தமான காற்று, வெளிச்சம், தண்ணி, அன்பு, இதான் ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்துன்னு முதல்ல சொன்னவங்க அவங்கதான். 1860 லண்டன்ல சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல்ல உலகத்தின் முதல் நர்சிங் ஸ்கூல ஆரம்பிச்சதும் அவங்கதான். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு நர்ஸ்க்கும் உள்ள இருக்கிற அந்த அன்பு அந்த ஃப்ளாரன்ஸ் அம்மையாரோட அன்புதான். ஃப்ளாரன்ஸ் அம்மையார் சொன்னாங்க, நர்சிங் இஸ் நாட் அ வொர்க், இட் இஸ் லவ் அண்ட் டெடிகேஷன். ஆசிரியர்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்களோ அதே போல் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் செவிலியர் உலகிற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இந்த இனிய ஆசிரியர் தினத்தில் நம்மை அறிவாலும் அன்பாலும் வழிநடத்தும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிட்டாங்க. இப்ப வந்து பேராசிரியர்கள்ட்டே பேசிட்டு இருக்கோம், ஒரு மாணவிகளையும் சந்திப்போமே.
2: பேராசிரியர்கள் சிறப்பான முறையில பேசுறாங்க. இப்ப மாணவிகள் கொஞ்சம் பாட்டு பாட ரெடியா இருக்காங்க. அவங்க என்ன பாடுறாங்கன்னு கேப்போம். எந்திரிங்க, உங்க பேரை சொல்லிருங்க, என்ன ஸ்ட்ரீம்ங்கறத சொல்லிட்டு பாருங்க.
3: வணக்கம், என் பேர் சங்கீதா. நான் திரவியம் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல 4th year ஸ்டூடெண்ட். நான் வந்து கெசியா தாமஸ். நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் 4th year. இந்த சாங் வந்துட்டு அதிசயங்கள். நாங்க வந்து எல்லா டீச்சர்ஸ்க்குமே இந்த சாங் வந்துட்டு டெடிகேட் பண்றோம்.

0: இவங்க இப்ப ஆசிரியர் மீது உள்ள காதலை தான் சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. இப்ப இங்க வந்து மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, பிற மாநிலங்கள்ல இருந்து வந்து இங்க படிக்கிறாங்க. உதாரணமா நம்ம அண்டை மாநிலமான கேரளத்துல இருந்து வந்து படிக்கிறாங்க. ஜானகி நீங்க கேளுங்க.
1: கண்டிப்பா சார், அண்டை மாநிலமான கேரளத்துல இருந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து எங்களுடைய கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு? உங்க காலேஜுடைய கிளைமேட்
2: ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா கேரளாயிலும் மழையான இந்த இடத்து ஹாட் டெம்பரேச்சர்.
1: ஹாட்டா இருந்தாலும் உங்களுடைய காலேஜ் வந்து கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. நாங்க உள்ள வரப்பே ஒரு இயற்கை சூழலோட ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படித்தானே?
2: அப்படிதானே.
1: சரி, இப்போ மாணவிகள் வந்து ஓய்வே இல்லாத துறைனா இந்த செவிலியர் துறை. அதுல வந்து அருமையா இப்ப பாடல் பாடி செவிலியர் மாணவிகள் தொடங்கிருக்காங்க. அடுத்ததா நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: நான் இந்த நர்சிங் காலேஜினை பத்தி பேசாம போவா.
1: சொல்லுங்க, கேட்டலாம்.
2: எல்லாருக்கும் நமஸ்காரம். എന്റെ പേര് അജ്മി അൻസാരി. ഞാൻ വരുന്നത് കേരളത്തിൽ നിന്നാണ്. ഞാൻ ഇവിടെ തിരുവയം കോളേജ് ഓഫ് നഴ്സിംഗിന് ബി എസ് സി നഴ്സിംഗ് ഫസ്റ്റ് ഇയർ പഠിക്കുകയാണ്. ഞാൻ ഇവിടെ തമിഴ് സംസാരിക്കാൻ പഠിച്ചത് ഇവിടുത്തെ ടീച്ചേഴ്സിനോടും ഫ്രണ്ട്സിനോടും സംസാരിച്ചാണ്. അപ്പൊ ഞാൻ എന്റെ നഴ്സിംഗ് കോളേജിന്റെ തമിഴ് ഞാൻ സംസാരിക്കാൻ പോവാണ്. എന്റെ പറയുന്നത് എന്തെങ്കിലും മിസ്റ്റേക്ക് ഉണ്ടെങ്കിൽ എല്ലാവരും ക്ഷമിക്കണം. നഴ്സിംഗ് സ്റ്റുഡന്റായി ഇരിക്കുന്നത്

0: ஸ்கில் படிக்கிறது மட்டும் இல்ல, எங்க காலேஜ்ல தியரிட்டிக்கல் நாலேஜும் பிராக்டிக்கல் ஸ்கில்ஸும் கத்துக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. எங்களோட நர்சிங் கோர்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் போஸ்டிங். அங்க நாங்க பேஷண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுக்கிட்டு பலவிதமான நோய்கள் மெடிக்கல் கண்டிஷனும் அப்சர்வ் பண்றோம். கிளாஸ்ல நாங்க படிக்கிற நாலேஜ் ஹாஸ்பிட்டல் ரியலைஸ் சிச்சுவேஷன்ல எப்படி யூஸ் பண்றது கத்துக்கிறோம். இது எங்களோட நர்சிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எங்களோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்றாங்க. நர்சிங் லேப்ல டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் அவங்க ஃபர்ஸ்ட் டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. திரவியம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட்டா இருக்குது, நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். எங்களோட பிலவுட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. என்ன எல்கேஜி தொட்டு என்ன காலேஜ் வரை படிப்பிச்சோண்டிருக்கிற எந்த எல்லா டீச்சர்ஸினும் ஞான் ஈ ரேதி ஸ்மரிச்சோண்ட எல்லாருக்கும் அத்யாபக தின ஆசம்சகൾ.
1: நன்றி நன்றி, ரொம்ப அருமையா பேசுனீங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா உங்களுடைய பணி சிறக்க எங்க எல்லாருடைய சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததா
2: ஒரு பாடல் கேட்டாச்சு, அடுத்ததா வந்து வேற மொழியில இருந்து வாழ்த்தும் கேட்டாச்சு. நம்ம வந்துட்டு ஒரு ஜோக் கேட்டு வந்துருவோமா? ஒருத்தவங்க நமக்கு கடி ஜோக் சொல்ல தயாரா இருக்காங்க. அவங்க யார், எங்க இருந்து வந்திருக்காங்க, அதோட சேர்த்து கடி ஜோக்கும் கேட்டலாம்.
0: வணக்கம் வணக்கம், என் பேரு ஜெசிகா. நான் வந்து கைலாசப்பட்டியில திரவியம் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நம்ம டீச்சர்ஸ் டே நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாடல் கிடையாது, நான் வந்து பாடம் போறதில்ல, கவிதை சொல்ல போறதில்ல, ஆனா டீச்சர்ஸ சோதிக்கிற மாதிரி ஒரு கடி ஜோக்ஸ் தான் சொல்ல போறேன். வாங்க ஜோக்ஸ்குள்ள போலாம். ஒருத்தன் தலையில இருந்து இலையா கொட்டுச்சான், ஏன்
2: தெரியலையே?
0: ஏன்னா அவன் ஒரு மரமண்டையாம். ஒரு பொண்ணு சாப்பிடும் போது காதை மூடிக்கிட்டு சாப்பிட்டாலாம், ஏன்
2: நீங்களே சொல்லிருங்க.
0: ஏன்னா அது இடியாப்பமா.
3: இப்படிலாம் காதுல ரத்தம் தான் எனக்கு வருது. இப்ப அடுத்து ஒரு பேராசிரியர் சந்திக்கலாம். சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என்னோட பேர் அருண் சந்திரன். ஸோ நான் பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்னைக்கு ஏன் நம்ம டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாளை டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். இப்போ எங்களோட டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, லைக் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ட்ரெயின் பண்றோம்னா, ஹவு டு திங்க், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹவு டு க்வெஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரியும், அப்புறம் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கை தாண்டி எப்படி டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக ஒரு மேஜர் ரோலாக வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் சேர்மேன் சார் பாண்டியராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
3: ரொம்ப அருமையாக இருக்க சொன்னாங்க. அடுத்த ஒரு ஆசிரியர், வணக்கம் சார்.
5: ஒரு மருத்துவர் ஒரு உயிரை காப்பாற்றுகிறார், ஆனால் ஒரு ஆசிரியர் ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார். ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் டி ஜான்சன், பேராசிரியர், கணினி அறிவியல் துறை, திரவியம் கல்வியியல் கல்லூரி, தேனி மாவட்டம். எங்கள் கல்லூரியின் நோக்கம் ஆசிரியர்களை உருவாக்குவது மட்டுமல்ல, நாளைய தலைமுறையை உருவாக்கும் சிறந்த ஆசிரியர்களை உருவாக்குவது. எனவே நாங்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர் பயிற்சியுடன் அவர்கள் ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் மாணவிகளுக்கு வழங்குகிறோம். மேலும் வகுப்பறை என்பது நான்கு சுவர்கள் அல்ல, அது ஒரு மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் இடம் என்ற நல்லெண்ணத்துடன் நடைமுறை கற்பித்தல் பயிற்சியை எங்கள் மாணவிகளுக்கு வழங்கி வருகிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் கல்லூரியில் பயின்ற மாணவிகள் வெவ்வேறு அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றனர், மேலும் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கல்லூரியின் இலக்கு ஒரு வேலைக்காக ஆசிரியரை உருவாக்குவது அல்ல, ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டும் ஆசிரியர்களை உருவாக்குவதே என்று கூறி அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. அடுத்து ஒரு ஆசிரியை என்ன சொல்ல கத்துக்கானு கேட்போம். வணக்கம்மா.
6: ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சில கடி ஜோக்ஸ் சொல்ல போறேன். என் பேரு ஸ்வனிதா, திரவியம் பிஎட் காலேஜ், ஆங்கில ப்ரொஃபஸர். கடி ஜோக்ஸ் சொல்லும் போது எல்லாரும் சிரிக்கணும், சிந்திக்கவும் செய்யணும். ஒரு சில கடி ஜோக்ஸ் மட்டும் உங்க முன்னாடி. பற்களே இல்லாத வாய் எது?
3: உக்கவாய்.
6: நோ, கால்வாய். இன்னொரு க்வெஸ்டின் கேக்குறேன். ஏன்னா டீச்சர்னாவே க்வெஸ்டின் தானே கேட்கணும். என்னோட கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் தூங்கிட்டே இருந்தா, அதே ஏன் நீ தூங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருப்பான்?
3: ரொம்ப அறுக்குறீங்க மேடம் சொல்லியிருப்பானோ.
7: அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, நீங்க ஒரு தாய் பாடுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படிதானே மேடம்?
6: நோ சார், நான் கிளாஸ் அனுப்ப

0: போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா நடத்தலாம்.
1: ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப இன்னொரு மாணவியை சந்திச்சிடலாம். வணக்கமா சொல்லுங்க.
2: நான் ஜெய கிருத்திகா பேசுறேன். சிறுவன் பாராமெடிக்கல் கல்லூரியில பிஎஸ்சி ரேடியாலஜி தேர்ட் இயர் படிக்கிறேன். வணக்கம் மக்களே. டீச்சர்ஸ் டே, பொதுவாகவே டீச்சர்ஸ் டேனா எங்கள் ஆசிரியர்கள் அறிவை கொடுத்தார்கள், வழிகாட்டினுங்கள், ரொம்ப சீரியஸா தான் பேசுவோம். பட் உண்மையே சொல்லணும்னா டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்ததும் நம்ம சிரிப்பு எல்லாமே அட்டெண்டன்ஸ் போட்டு வெளியே போயிடும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் சொல்லும் போது நாம எல்லாருமே குட் மார்னிங் மேம்னு எழுப்போம். பட் மனசுக்குள்ள இன்னைக்கு எந்த பீரியட்

0: சொல்லணும்னா, டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்ததும் நம்ம சிரிப்பு எல்லாமே அட்டெண்டன்ஸ் போட்டு வெளியே போயிடும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் சொல்லும் போது நாம எல்லாருமே குட் மார்னிங் மேம்னு எழுப்போம். பட் மனசுக்குள்ள இன்னைக்கு எந்த பீரியட் கட் ஆகும் அப்படின்னு சொல்லி பெரிய பிரேயரே நடக்கும். டீச்சர் கிளாஸ்க்கு வரலன்னா முதல்ல 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு பெஞ்ச்ல இருக்க பையன் சொல்லுவான், மேம் இன்னும் வரலையான்னு கேட்பான். அடுத்த 10 நிமிஷத்துல செகண்ட் பெஞ்ச்ல இருக்கவன் கேட்பான், ஸ்டாஃப் ரூம்ல போய் மேம பாத்தீங்களான்னு கேட்பான். லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவன் சொல்லுவான், மேம் இன்னைக்கு வரல எனக்கு ஃப்ரீ பீரியட்னு சொல்லுவான். அடுத்து சொல்லவே வேணாம், அந்த கிளாஸ்ல என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். அந்த கிளாஸ்ல மேம் இல்லைன்னா நிறைய சிரிப்பு இருக்கும், ஃபன் இருக்கும். பட் நம்ம சரியான பாதையில போறோமா அப்படின்ற ஒரு நல்ல வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நல்ல வழிகாட்டிகளுக்காக நான் ஒரு சின்ன கவிதை சொல்ல போறேன். சொல்ல நான் ரெடியா இருக்கேன், கேட்க நீங்க ரெடியா இருப்பீங்க நம்புறேன். தவறு செய்தால் திட்டினீர்கள், தடுமாறும் போது தாங்கினீர்கள். என் முதல் எழுத்து அம்மாவிடம் என்றால் என் மொத்த எழுத்தும் உங்களிடம். வெளிச்சம் காட்டும் சூரியன் நீங்கள், வழிதேடும் பூக்கள் நாங்கள். பெற்றவர் உயிர் கொடுத்தார், ஆசிரியர் வாழ வழி கொடுத்தார். அன்பால் அணைத்தீர்கள், அறிவால் உயர்த்தினீர்கள். மெழுகாய் உருகி எமக்கு ஒளி கொடுத்தீர்கள். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அண்ட் டீச்சர்ஸ், ஹோம்வொர்க் கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, அதுவே டீச்சர்ஸ் டே கிஃப்டா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.
1: உங்க சஜஷனை கண்டிப்பா எல்லாரும் கேட்டுப்பாங்க, கண்டிப்பா செய்வாங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன?
2: ஹாய், ஹலோ வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என் மதிய வணக்கம். என் பேர் காவியரசி, நான் திரவியம் பாராமெடிக்கல் காலேஜ்ல வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன். என்னை வந்து கல்லா இருந்த என்ன கற்சலையா மாத்தின அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். இந்த வாய்ப்பு பயன்படுத்தி நான் படிக்கிற கோர்ஸை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா 12th முடிச்சோமே என்ன கோர்ஸ் படிக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பமா இருக்கும். அவங்களுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹெல்த் எஜுகேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டான கோர்ஸ்னா அது என்னன்னா ரேடியோகிராஃபி கோர்ஸ். நம்மள நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், அங்க எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ போன்ற நிறைய டெஸ்ட பாத்துருப்போம், எடுக்க கூட செஞ்சிருப்போம். ஆனா அந்த இமேஜ் எடுக்கிற ப்ரொஃபஷனல் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. அந்த ஃபீல்டு தான் ரேடியோகிராஃபி. ரேடியோகிராஃபி கோர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்றாங்கன்றதையும், பேஷண்ட்டை எப்படி கேர் பண்ணிக்கிறாங்களோ, அந்த பொசிஷனை எப்படி வைக்கணும், அதே மாதிரி அந்த இமேஜை எதுல இருந்து எதளவுக்கு எடுக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை வந்து அவங்க கத்துக்கிறாங்க. இந்த கோர்ஸ் வெறும் மிஷினை ஆப்ரேட் பண்றது மட்டும் கிடையாது, பேஷண்ட் கிட்ட எப்படி பேசணும், அவங்களுக்கு ப்ரொசீஜர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், சேஃப்டிக்கு என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் என்பதை வந்து கற்றுக்கொள்றாங்க. மெடிக்கல் ஃபீல்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட் ரேடியாலஜி ஒரு நல்ல கெரியர் ஆப்ஷன்ல இருக்கான். முடிச்ச பிறகு வேலை கிடைக்காதுன்னு ரொம்ப கஷ்டப்படவே வேணாம். ஹாஸ்பிட்டல், டயக்னோஸ் சென்டர், அப்புறம் ஸ்கேன் சென்டர்ல, ஹெல்த் செட்டிங்ஸ்ல நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால டாக்டர் அல்லது நர்ஸ் தான் மெடிக்கல் ஃபீல்டு கெரியர்னு அப்படி நினைக்காம ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல இன்னும் நிறைய கெரியர் ஆப்ஷன் இருக்கு என்பதை ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் நண்பர்களே ரேடியோகிராஃபி கோர்ஸ் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். உங்களுக்கு கெரியர் சூஸ் பண்ணும் போது உங்களுக்கு எதுல உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு சரியான கோர்ஸை தேர்வு செய்யும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம்.
3: அதாவது டிட் போட்டு செயல்படுத்தணும் அப்படின்றாங்க, ரொம்ப அருமையா எடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு பேராசிரியர், வணக்கம் சார்.
4: வணக்கம். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த செவி செல்வத்தை நமக்கு நாள்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆகாசவாணி பண்பலை நேயர்களுக்கு திரவியம் கல்வி நிறுவனங்களின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சிவனேசன், வணிகவியல் துறை தலைவர். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு உரையில் இவ்வுலகிற்கே நிரந்தர செல்வத்தை வழங்கக்கூடிய சமூகம் ஒன்று இருக்கும் என்றால் அதை ஆசிரியர் சமூகம் என்றார். அப்படிப்பட்ட ஆசிரியர் சமூகத்திற்கு திரவியம் கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் ஆகாசவாணி பண்பலையின் சார்பாகவும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருட வருடம் தமிழக அரசு நல்லாசிரியர் விருது வழங்கி வருகிறது. அவர்களின் நிழலில் இயங்கும் நாமும் நல்லாசிரியர்கள் தான் என்பதை அவ்வப்போது நாம் அளவிட வேண்டியது மிகவும் முக்கியம். ஏனெனில் தமிழக அரசே தங்களது எல்லா மாணவர்களையும் கண்களை மூடிக்கொண்டு அவர்களின் எதிர்காலத்தை சீர்தூக்குவார்கள் என்று நம்பி நம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அதன் அளவுகோலை இந்தியாவின் சிறந்த மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்மளுக்கு கூறியுள்ளார். ஒரு கலந்துரையாடலில் ஒரு ஆசிரியர் யார் சிறந்த ஆசிரியர் என்று கேட்டதற்கு, த டீச்சர்ஸ் என்டர்டு விவாஸ் ரேடியஸ் knowledge and radius of spread of life என்று கூறியுள்ளார். சோ அதற்கேற்றவாறு நாமும் நல்லாசிரியர் தானா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? நம்மிடம் படித்த மாணவர்கள் என்றாவது ஒரு நாள்

0: சிறந்து உங்களால் தான் என் வாழ்வை சிறந்தது, உங்களால் தான் இந்த சமூகத்தில் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் என்று கூறினால் அன்று நீங்கள் மாறுதட்டிக் கொள்ளுங்கள், நாம் தான் நல்லாசிரியர் என்று. இப்படி நல்லாசிரியர்களை நல்லாசிரியர் வந்து பயந்து வந்த நாம் நாமும் நல்லாசிரியர்களாக பணி செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. அடுத்து ஒரு பேராசிரியர். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹாய், ஹலோ காய்ஸ், வானவில் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் முனைவர் ராமதிலகம், தமிழ்துறை உதவி பேராசிரியர். ஜீவகாருண்யம் வள்ளுவம் சன்மார்க்கமும். ஒரு உயிரின் துன்பத்தை உணர்வது மட்டும் ஜீவகாருண்யம் அல்ல, அந்த துன்பத்தை போக்க முனைவதே ஜீவகாருண்யம். தமிழின் அறச்சிந்தனையில் உயிர் நேயம் ஆழமாக வேரின்றியுள்ளது. திருவள்ளுவர் அன்புடைமை அருளுடைமை ஈகை விருந்தோம்பல் இன்னா செய்யாமை கொல்லாமை புலால் மறுத்தல் என பல அதிகாரங்கள் வழியாக உயிரை மதிக்கும் அறவாழ்வை எடுத்துரைக்கிறார். அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்று கொல்லாமையை அறத்தின் அடிப்படையாக காட்டுகிறார். பிற உயிரின் ஊனை உண்டு தன் ஊனை பெருக்கின் கொள்வதற்கு தன் ஊன் பெருக்கற்கு தான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்கிறார். அதன் தொடர்ச்சியாக கொல்லான் பாலை மறுத்தானே கைகூப்பு எல்லா உயிரும் தொழு என்று உயிர் நேயத்தின் உணர்வை சொல்கிறார் வள்ளுவர்.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க.
3: தனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்பவுமே ஆசிரியர் பெருமக்கள், அவங்க எப்பவுமே நல்லாசிரியர்கள் தான். இப்ப மாணவிகள் குடும்பமா நிக்கிறாங்க, என்னன்னு கேட்போம்.
1: அவங்க வந்துட்டு ஒரு அழகான பாடல் பாடுறதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கேட்டலாம் அவங்களும்.
4: ஹாய், ஹலோ, தேனி மக்களே வணக்கம். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு முன்பு பேசின மாணவர்கள் எல்லாம் கதை கவிதை பேச்சு விடுதல் என பல விஷயங்கள் பேசினாங்க. ஆனா நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஆசிரியருக்காக ஒரு பாட்டு பாட போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எங்க பேர் சொல்லிக்கிறோம். எம் ஸ்வேதா, ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ, திரவியம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
5: அண்ட் திலாஸ்மியா, ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ, திரவியம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
6: அண்ட் சஸ்மிதா, ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ, திரவியம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
7: ஆண்டுகள் ஆண்டுகள் நூறு நீங்கள் நீதோடி வாழ்ந்திட வேண்டும், ஆயிரம் ஆயிரம் காலம் உங்கள் சேவைகள் தொடர்ந்திட வேண்டும். அறிவினை ஏற்றம் காண செய்தவரே, வாழ்க்கையை உயர உயர வைத்தவரே, நீ வரும் பாதையில் வணங்கியே யாம் நிற்போம். ஆண்டுகள் ஆண்டுகள் நூறு நீங்கள் நீதோடி வாழ்ந்திட வேண்டும், ஆயிரம் ஆயிரம் காலம் உங்கள் சேவைகள் தொடர்ந்திட வேண்டும். மனதில் அப்பாடுகளை

0: மாணவர் முன்னேற்றமாகுமே. உங்களின் கனவுகள் எல்லாம் மாணவர் முன்னேற்றமாகுமே.
1: தேங்க்யூ, நன்றி.
2: ரொம்ப அழகா பண்ணாங்க, சூப்பரா இருந்துச்சு. அடுத்ததா வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளோட கான்வர்சேஷன் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்னி குயிக் அவர்களை பத்தி பேசுறதா இருக்காங்க.
3: ஹலோ லிசனர்ஸ், என் பேர் வந்து கிருஷ்ணதாரணி. திரவம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல டிப்ளமோ இன் ஏவியேஷன் படிக்கிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
4: அனைவருக்கும் வணக்கம், என் பேர் ஹரீஷ்குமார். திரவம் கல்லூரியில டிப்ளமோ இன் ஏவியேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்.
3: இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி.
4: ஹிஸ்டரியா? நம்ம சோவாக கேக்குறவங்க இப்பவே ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு போயிட போறாங்க.
3: கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றது ஒரு சாதாரண ஹிஸ்டரி டாபிக் இல்ல. பென்னி குயிக்.
4: பென்னி குயிக்கா? அந்த பேர் கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு.
3: ஆமா, கலோனல் ஜான் பென்னி குயிக். முல்லை பெரியார் டேமோட பேர் கேட்டிருக்கீங்களா?
4: கண்டிப்பா. ஆனா அந்த டேமுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு, உனக்கு தெரியுமா?
3: அதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக். பென்னி குயிக் ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர். அவர் முல்லை பெரியார் பகுதியில ஒரு பெரிய இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட பண்ணியிருக்காரு.
4: அந்த காலத்துல எவ்வளவு பெரிய டேம் கட்டுறது அவ்வளவு ஈஸி இல்லையே.
3: எக்ஸாக்ட்லி, இன்றைக்கு நமக்கு மாடர்ன் மெஷின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சேலஞ்சஸ் ரொம்ப அதிகம். மலை மலை பகுதியில டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே பெரிய சேலஞ்ச் தான்.
4: அப்படின்னா பேஷன் ரொம்ப இருந்திருக்கணும்.
3: டெஃபினெட்லி, அவருடைய இன்ஜினியரிங் டிட்டர்மினேஷன் தான் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம நினைவில் நிற்கிற மாதிரி செஞ்சிருக்கு.
4: அதனால தான் பென்னி குயிக் என்ற ஒரு பேரு இன்றைக்கு அந்த பகுதியில் நிறைய பேருக்கு தெரியும்.
3: ஒரு இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர் மட்டும் உருவாக்கல, அவரோட வேலையை வந்து பல தரமுறைகளா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹிஸ்டரிய படிச்சிருக்காரு.
4: அதாவது இதுல இருந்து நமக்கு ஒரு நல்ல லெசன் இருக்கு.
3: என்ன லெசன்?
4: பிக் அச்சீவ்மெண்ட் ஸ்டார்ட் வித் சம்மன், பீயிங் பிரேவ் எனக் டு டேக் ஆன் ஏ பிக் சேலஞ்ச்.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்ததா வந்துட்டு நம்மளோட இணையா இருக்காங்க ஒரு நேயர். அவங்க யாரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் ஆர்வமா கேட்டலாமா?
5: ஹாய், ஹலோ.

0: கைஸ் வாணு விருந்தினர்களுக்கு வணக்கம். என் பேர் ராகவி, நான் திரவியம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தேர்ட் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறேன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்லுவாங்க, நீங்க திரைக்கடல்லாம் ஓட வேண்டாங்க, திரவியம் நாங்களே உங்களுக்கு தெரிய வந்திருக்கோம். இன்னைக்கு நான் கதையோ கவிதையோ எதுவும் சொல்ல போறது கிடையாது, ஒரு மாணவன் ஒரு ஆசிரியருக்கு எழுதின கடிதத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு அவன் என்ன தலைப்பு வச்சிருக்கான்னு தெரியுங்களா? என் வெற்றியின் முகவரிக்குன்னு தலைப்பு வச்சிருக்கான். அதுல அவன் சொல்றான், அன்புள்ள ஆசிரியருக்கு, பல ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒரு காலத்தில் உங்கள் வகுப்பறையில் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்த மாணவன் நான். இன்று என் வெற்றியின் மேடையில் நிற்கிறேன். கைத்தட்டல்கள் என்னை சுற்றி ஒழித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் என் சவிகளில் ஒழித்துக் கொண்டிருப்பதோ உன்னால் முடியும் என்ற உங்கள் குரல் தான். நான் விழுந்த போது என்னை தூக்கி, நான் துவன்ற போது என்னை தேற்றி, நான் என்னையே நம்பாத போதிலும் என்னை நம்பிய முதல் நபர் நீங்கள். உங்கள் கண்டிப்பு எனக்கு கசந்தது, உங்கள் அறிவுரை எனக்கு சலித்தது, உங்கள் கேள்விகள் எனக்கு எரிச்சலூட்டியது. ஆனால் இன்று புரிகிறது, அது கண்டிப்பு அல்ல கனிவின் வடிவம், அது அறிவுரை அல்ல அக்கறையின் மொழி, அது கேள்வி அல்ல நம் எதிர்காலத்திற்கான தேடல் என்று. ஆசிரியரே, என் வாழ்க்கை ஒரு பயணம் என்றால் அதில் வழிகாட்டும் விளக்கு நீங்கள். என் வாழ்க்கை ஒரு கவிதை என்றால் அதில் அழகான வரிகளும் நீங்கள். என் வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அதில் முதல் எழுத்தும் நீங்கள். என் வெற்றிக்கு ஒரு முகவரி உண்டென்றால் அந்த முகவரி உங்கள் வகுப்பறை. நான் வென்றது என் சாதனை, ஆனால் என்னை வெற்றியாளனாக மாற்றியது உங்கள் சாதனை. நன்றி என்பது சிறிய சொல், ஆனால் உங்களுக்கான என் நன்றி என்பது என் வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு கதை. என் ஆசிரியருக்கு இனிய ஆசிரியர்களின் நல்வாழ்த்துக்கள். என் ஆசிரியருக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற பல மாணவர்களை உருவாக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு அசத்தல் சந்திப்பாக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்திலிருந்து சிறப்பு நேரலையாக.
2: மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் பாங்க. ஆசிரியர் சொல்லும் அப்படித்தான், முன்னே கசக்கும் ஆனா பின்னாடி எப்பவுமே இனிக்கும்.
3: ஹாய், ஹலோ, வணக்கம் அன்பான ரெயின்போ நேயர்களே. நான் உங்கள் சுவிதா. நான் வணிகவியல் துறையில் முதலாம் ஆண்டு படிக்கிறேன், திரவியம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில். இந்நிகழ்வின் மூலம் என் குரல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை நேரத்துல மலை மேல படுற சூரிய ஒளியா இருந்தாலும் சரி, மாலை நேரத்துல வீசுற குளிர்ந்த காத்தா இருந்தாலும் சரி, தேனிக்கு எல்லாமே ஒரு தனி ஸ்டீல் தான். எங்க ஊருக்கு ஏசி எதுக்கு மக்களே, போடி மெட்டிலையும் மேகமலையில வீசுற சில்லுன காத்தே மனசையும் சிலுக்க வச்சிடும். காலையில எந்திரிச்சு பார்த்தா ஊரே பஞ்சமெத்த மாதிரி மூடு பண்ணில மிதக்கும் அளவுக்கு ஈழ உலகத்துக்கு எதுவும் இல்ல. சொந்த பந்தோனே எல்லாரையும் அணைச்சு போற நம்ம தேனிக்காரர்களின் பாசம் எங்கும் கிடைக்காது. மலை மேலே மேகம், மனசுக்குள்ள மோது மோகம், திராட்சை தோட்டம் தரும் தாகம், தேனி மண்ணுக்கே தனி வேகம், கேட்டா பிடிக்கும் பார்த்தா ரசிக்கும், வந்தா திரும்ப மனசு மறுக்கும், இது ஊரல்ல ஒரு
2: தேனியை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னொரு மலை இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம்.
4: ஹாய், ஹலோ மக்களே, என் பேரு சகானாஸ்ரீ. நான் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன், திரவியம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் நிறைய பேசினாங்க, நான் இப்ப வந்து உங்களுக்காண்டி ஒரு விடுகதை சொல்ல போறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். கரும்பலை என் நண்பன், புத்தகங்கள் என் தோழன், மாணவர்கள் என் உலகம், நான் யார்?
2: நீங்களே சொல்லிருங்க.
4: ஆசிரியர்
2: ரொம்ப நன்றி. அது உங்க பேர் என்னமா?
5: பவானி சார்.
2: என்ன படிக்கிறீங்க?
5: பிஎட் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு போராளியோட வாழ்க்கை கதையை தான் உங்களோட பேசுறதுக்காக வந்திருக்கேன்.
2: கொஞ்சம் ரத்தின சுருக்கமா சொல்லிருங்க.
5: சரிங்க சார். 1831 ஜனவரி 3 மகாராஷ்டிரா மாநிலத்துல நைகான் அப்படின்ற கிராமத்துல பிறந்தவங்க தான் இந்த வீர பெண்மணி. அவங்களுக்கு தன்னோட 9 திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவரோட கணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிரா புலே. அவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இந்த வீர பெண்மணிக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது, ஆனா தன்னோட கணவரோட துணையோட வீட்டிலேயே கல்வி கத்துக்கிறாங்க. 1848 முதல் பள்ளிய இந்த வீர பெண்மணி வந்து துவங்கி வைக்கிறாங்க. அவங்க யாரு, நான் இன்ன வரைக்கும் யார பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தோம்னா, அவங்கதான் சாவித்திரி பாய் பூலே அவர்கள். இவங்க நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரமா இருக்காங்களோ, இன்று நம்ம படிச்சுட்டு இருக்கிற திரவியம் கல்வி நிறுவனத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் நம்மளுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பாங்கன்னு எனது இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன்.
2: இந்த சமயத்துல இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை பத்தி சொன்னாங்க, இப்ப இன்னொரு மாணவர் சந்திச்சலாம், ஐயா சொல்லுங்க.
6: சார், என்னோட பேர் விஜயவராம், செகண்ட் இயர் பிபிடி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் திரவியம் காலேஜ். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இது நான் இப்ப வந்துட்டு சொல்ல போறதுன்னா டீச்சர்ஸ் டே பத்தி. டீச்சர்ஸ் டே ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு சிறப்பான டேனா அது டீச்சர்ஸ் டே தான். டீச்சர்ஸ் டேனா அதாவது நம்மளுக்கு வந்துட்டு படிப்பளவிலும் இல்லாம மனளவிலையும் நம்மளை வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர ஒரு நண்பராகவும் ஒரு ஆசிரியராகவும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் படிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம கூட இருக்காரு. ஸோ அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக அந்த காலேஜில் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நான் தெரிவிச்சிருக்கேன், தேங்க்யூ,
2: ரொம்ப நன்றி. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில தான் இருக்கும். அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில திரவியம் கல்வி குழுமத்தில இருந்து நம்ம அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்மளோட நேரது.
7: எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேரு எஸ் பானுப்ரியா. நான் நமது தேனி மாவட்டத்துல உள்ள திரவியம் செவிலியர் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு இந்த வானொலி மூலமா உங்க எல்லாருக்கூடையும் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு

0: முக்கிய காரணம் இருக்கு. கல்லை எப்படி செதுக்கி சிற்பமா மாத்த வர கலைவாணர், அது மாதிரி களிமண்ணா இருக்கிற மண்டையை கூட கணக்குவாதியா மாத்துறவங்க தாங்க டீச்சர்ஸ். அப்படிப்பட்ட டீச்சர்ஸ்க்கு இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, அதனால அவங்களுக்காக கிராமத்து பாணையில என்னோட கையில ஒரு கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாக்கலாமா? மண்ணுல ஆஇ எழுதி மழையில கணக்கு போட்டு கையில ஒண்ணு கூட இல்லாம கரை சேர்த்து விடுவாங்க வாழ்க்கையில கரையேறுன்னு. மான அளவு சொல்லி கொடுத்து பெத்தவங்களுக்கு அடுத்தபடி ஆகுறாங்க ஆசிரியங்க. ஆனா ஆமாங்க, நம்ம வந்து பெத்தவங்களுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது டீச்சர்ஸ் தாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஆஹா, தேனிக்காரங்க எல்லாம் சூப்பரா கவிதை சொல்லுவாங்கன்றதை நிரூபிச்சிட்டாங்க. செம்மையா இருந்துச்சு கவிதை. அடுத்ததோட நம்மளோட இணைறாங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். எம் பே பவித்ரா, பிஎட் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம யாரோட பிறந்த நாளை வந்து ஆசிரியர் தினமா கொண்டாடுறோமோ அவரை பத்தியே இப்ப நான் பேச வந்திருக்கேன். இந்தியாவின் இரண்டாவது ஜனாதிபதியாகிய டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்த நாளை தான் செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம வந்து ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். நம்ம எல்லாருமே வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிதான் இவரை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவரோட முழு பேர் வந்து சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். சர்வப்பள்ளிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, திருத்தணிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க சர்வப்பள்ளிங்கிற கிராமத்துல இவர் பிறந்தனால இவருக்கு சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுவார். மாதா பிதா வரிசையில் மூன்றாவதாக இடம் பிடித்தவர் குரு. நமக்கு இந்த உலகையே கற்பிக்கும் ஆசான் ஆவார். கல்லை சிலையாக்குவது சிற்பி, கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர், ஒரு மாணவனை வெற்றியாளர் ஆக்குவது ஆசிரியரே. நன்றி.
3: ஆசிரியருக்காக ஒரு சின்ன கவிதை சொல்லலாம்னு இருக்கேன். பள்ளி சென்றேன் பாசம் தேடி, தள்ளி நின்றேன் தாயை நாடி, அணைக்க பெற்றார் அறிவை தேடி, காலை வந்தேன் மாலை சென்றேன், கல்வி தந்த ஆசான் கண்டேன், கல்வி தந்தார் கனிவு தந்தார், கனவு காணும் சிறகும் தந்தார், அறிவு தந்தார் ஆற்றல் தந்தார், அழகாய் வாழும் வழியும் தந்தார், மாணவர் மனதில் மகிழ்ச்சி தந்தார், முயற்சி செய்யும் உணர்வு தந்தார், வெற்றி பெறவே விழிப்பாய் உழைக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்த நம்மளோட நேர மாணவி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்டலாம்.
4: அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் எஸ் ரேணுகாராஜி, நான் பிபிடி செகண்ட் இயர் படிக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த என்னுடைய முதல்வர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துகின்ற. ஒரு மாணவன் என்னவாக வேண்டும் என்பதை அவனை முடிவு செய்யலாம். ஆனால் அந்த இயலுக்கை அடைவதற்கு வழிகாட்டுபவர் ஒரு ஆசிரியர். ஆசிரியர் என்பவரை பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுப்பவர் அல்ல, ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை உருவாக்குபவர். அதனால்தான் ஆசிரியர் தினம் என்பது மகிழ்ச்சியான நாள் மட்டும் இல்லாமல் நமக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு நாள். தேங்க்யூ.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்மளோட நேரம் அடுத்த ஒரு மாணவி, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கேள்வி.
5: வணக்கம். என் பேர் ஆசியா ஷமீர். என்னோட நேட்டிவ் கேரளாவில் கோட்டயம். நான் திரவியம் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆனாலும் நமக்கு ஃபேவரட் டீச்சர் பேர் மட்டும் மறக்கவே முடியாதுல்ல. ஆனால் மேத்ஸ் ஃபார்முலா மறந்துருப்போம், கெமிஸ்ட்ரி இக்குவேஷனும் மறந்துருப்போம். அதுதான் டீச்சரோட மேஜிக். நான் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட். எங்களுக்கு எங்க டீச்சர்ஸ் டெக்ஸ்ட் புக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேஷண்டோட கையை பிடிச்சு பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம்னு சொல்ல வேண்டிய கான்பிடன்ஸும் கேர்னா என்னன்னு புரிய வச்சதும் அவங்க தான். உண்மையை சொல்லணும்னா சில டீச்சர்ஸ் நம்ம லைஃப்ல வைஃபை மாதிரி. அவங்க இருக்கும்போதுதான் நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா அது அப்போ அவ்வளவா நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம்.
6: ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. இப்ப நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துவிட்டோம். தேனி மாவட்டம் திரவியம் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் இப்ப நமக்கு நிறைவாக ஒரு வாழ்த்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் சார்.
7: நான் கல்லூரி சேர்மனா இருந்தும் ஒரு டயக்னாஸ்டிக் சென்டரோட டைரக்டராகவும் இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்ததுக்கு காரணமே ஒரு ஆசிரியர் தான். ஸோ ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்கள் இல்லாம ஆசிரியர்களால் தான் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும், நல்ல மாணவர் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆகவே அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
6: ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. நேர்களை இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துவிட்டோம். மங்களமாகி இன்றைமையாது யாவரும் மகிழ்ந்து மேற்கொள்ள மெல்கி பொழுதின் முகமலர் உடையது பூவே. நற்செயலுக்கு உரியவராய் எச்செயலுக்கும் இனியவராய் யாவரும் மகிழ்ந்து போற்றும் மென்மை பண்பு கொண்டவராய் பாடம் செல்லும் காலத்தில் முகமலர்ந்து இருப்பவராய் ஆசிரியர் திகழ்வதால் தான் இங்கு ஆசிரியர் மலருடன் ஒப்பிடப்படுகிறார். அந்த வகையிலே தேனி மாவட்டம் திரவியம் கல்விக் குழுமத்தின் பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் முகம் மலர்ந்து தனது ஆசிரியர் பணி அனுபவங்களையும் மாணவர்கள் பாடங்களை எவ்வாறு எளிமையாக கற்கலாம் என்ற பல கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. முன்னதாக திரவியம் கல்வி குழுமத்தின் இயக்குனர், கல்வி முதல்வர்கள் என அனைவரும் இக்கல்வி குழுமத்தின் செயல்பாடுகள் உருவாக்கம் குறித்து பல தகவல்களை எடுத்து சொன்னாங்க. அதோட இக்கல்லூரியில் பயின்றவரும் மாணவ மாணவியரும் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினாங்க.

0: நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகள் பண ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மகிழ்வோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஏ விக்னேஷ், ஏ என் ஜானகி, சூரிய பிரகதீஷ் உடன் ஒளிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார். நிலையம் திரும்பவும் நேர்களே, நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அசத்தல் சந்திப்பு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் திரவியல் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பு. தொடரும் நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்டே இருக்கு வசந்த கானங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரமாக வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல்கள் காத்துட்டு இருக்க, அதோட நம்ம முகநூல் பக்கத்துல கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை நேயர்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து அந்த கமெண்ட் எல்லாம் வாசிக்கலாம். அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க. பட்டணத்தில் புதன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோரோட குரல்ல

0: வசந்த் அண்ட் கோ.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: நேரம் 1:39. அஜிதா, வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நல்லா ஒரு அழகான சாங் கொடுத்துருக்கீங்க. இந்த வசந்த கான நிகழ்ச்சியில் 1:30 நேயர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு
1: இருப்பாங்க.
0: பதில் அளிச்சிருக்கிறாங்களா? நேற்று ஒரு 3 கேள்வி, அதாவது நம்ம எப்படி வகைப்படுத்தி வச்சுருக்கிறோம்னா, பொது அறிவு சார்ந்தது ஒன்று, திரை சார்ந்தது ஒன்று, பொதுவாகவே நம்ம வந்து ஒரு காமன் க்வெஸ்சன் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி 3 செக்ரிகேஷன் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேயர்களுடைய வரவேற்பு பார்த்தோம்னா நிறைய பதில்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க.
1: அதுவும் ஒரே ஏரியாவிலேருந்து நான் பார்த்தேன், கைத்தறி நகர்லேருந்தே கிட்டத்தட்ட 6-7 நேயர்கள் வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார்.
0: அப்படியா, சரி சரி, மகிழ்ச்சி. ஏன்னா நேர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இதில் வந்து நமக்கு வந்து கூடிக்கொண்டே இருக்கின்றது. மதுரை பெண்பிள்ளை ராமேஸ்வரம் பெண்பிள்ளைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷங்கள் தான் நேர்கள் அப்படின்னு சொல்லலாம். நேற்று என்னென்ன கேள்வியில் கேட்டிருந்தோம், ஒரு கேள்வி
1: வந்து இந்தியாவின் மிக நீளமான அணை எது அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம்.

0: அதுக்கப்புறம் பாடகி ஸ்வர்ணலதா அவர்களின் குரலில் வெளிவந்த பாடல்களை உங்களுக்கு பிடித்த பாடல் எது அதை சொல்லுங்க அப்படின்னு
1: சொல்லியிருந்தோம்.
0: அப்புறம் ரொம்ப எனக்கு சுவாரஸ்யமா பட்ட கேள்வி எதுன்னா, செல்போன் பயன்படுத்தாமல் ஒரு நாள் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன் வச்சிருக்கேன்.
1: மூணாவது கேள்வி அப்புறம் மேல வர்றேன். முதல்ல அணைக்கட்டுக்கு போவோம்.
0: அணைக்கட்டுக்கு போயிடுவோம். அணைக்கட்டு வந்து நம்ம பதில் என்னன்றதை முதல் சொல்லிடுவோம். ஒடிசா மாநிலத்துல மகாநதி ஆற்றின் மேல கட்டப்பட்டிருக்க ஹிராகுட் அணை தான் அதற்கான விடை. இந்தியாவின் மிக நீளமான அணை இது. இது உலகத்துல இருக்கிற மிக நீளமான அணைகளையும் ஒன்றாக கருதப்படுது. இதோட மொத்த நீளம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 25.79 கிலோமீட்டர் இருக்கு. பிரதான அணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மதகுகள் இருக்க பகுதி, அதோட நீளம் மட்டும் சுமார் 4.8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணை வந்து 1957 திறக்கப்பட்டிருக்கு.
1: பரவாயில்ல, நிறைய தரவுகளை நீங்களும் நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க.
0: இது மூலமா நாங்களும் நிறைய கத்துக்கிறோம்.
1: கத்துக்கிறீங்க. இப்போ இந்த போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு கூடுதல் சிறப்பு. எந்தெந்த நேயர்கள்லாம் வந்து பதில் அளிச்சிருக்காங்க சொல்லுங்க.
0: கிட்டத்தட்ட 23 வந்து சரியான விடை அளிச்சிருக்காங்க.
1: பேர்களை விரைவாக வாசிங்க பார்ப்போம்.
0: முல்லக்காடு பாபு, புவனகிரி சுமதி, பி எஸ் ஜனார்த்தனன், கைத்தறி நகர்லேருந்து என் ஆர் உபேந்திரன், சி நல்லபெருமாள், ஓகே சிவா, தேவனூர் ஜோதிலட்சுமி, உஷா முத்துராமன், ஷோ சண்முக சுந்தரம், கைத்தறி நகர்லேருந்து எஸ் கே சூரியகுமரன், அன்புராணி சென்னையிலிருந்து, ஆர் ஐ துவாரகன் அவர்கள், நன்னிலம் ராமன் அவர்கள், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவர்கள், பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், அறந்தாங்கி ஐயப்பன், அவன்யாபுரம் கல்யாணி சரவணன், மதுரை ஜீவனாந்தன், கைத்தறி நகர் சூரியநாராயணன், கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோயிலிருந்து, சென்னை அந்தோனிராஜ், அரியலூர்லேருந்து பாரிவள்ளல், இத்தனை பேர் வந்து.
1: கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க, விடாமல் வாசிச்சுருங்களேன். எவ்வளோ நேயர்கள் வந்து பரவலாக தமிழ்நாடு முழுக்கவே வந்து நம்மளோட
0: நேயர்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கும் போது நம்மளும் அந்த ஆர்வம்,
1: அந்த ஆர்வத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. பரவாயில்ல, வசந்த கண்டங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பாட்டும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து என்ன பாட்டு வந்து நேயர்களுக்காக நீங்கள்
0: தொடர்ந்து வந்து மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து சுஷீலா அவர்களோட குரலில் ஒரு நாள் யாரோ அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம்.
1: யாரோ
0: யாரோ நேயர்களை கண்டுபிடிக்க
1: கேட்டுட்டு வரட்டும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 1:47. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நிகழ்ச்சியில் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். இடையிடையே நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் வந்து நேயர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் நிறையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி நேயர்களும் பதில்களை அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அணை கேட்டு பற்றி சொல்லிக்கோங்க. இரண்டாவது கேள்வி, திரை சார்ந்த ஒரு கேள்வி கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா.
3: என்ன கேள்வி கேட்டு, ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய பாடல்களில் உங்களை கவர்ந்த பாடல் எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஒரு நிறைய நேயர்கள் வந்து ஒரே பாடலை சொல்லியிருக்காங்க, மாலையில் யாரோ மனதோடு பேச அப்படின்னு, சத்திரியன் படத்துல இருந்து. இந்த பாடல் பிடிக்கும் சொல்லியிருக்க நேயர்கள் வந்து மதுரை சங்கரலிங்கம், தேவனூர் ஜோதிலட்சுமி, நாமக்கல் செல்வராஜ், முல்லக்காடு பாபு, திருநகர் BS ஜனார்தனன், கைத்தறி நகர் ஸ்ரீதேவி குமரன், பொன்னியம்மேடு வன்னை கணேசன், சென்னை அந்தோணிராஜ், இவங்க எல்லாரும் இந்த பாட்டு பிடிக்கும் சொல்லிருக்காங்க.
2: இந்த பாட்டு கேப்பா ஓட்டு நிறைய விழுந்திருக்கு,
3: ஓட்டு நிறைய விழுந்திருக்கு.
2: சொன்னலதாவுடைய குரலுடைய அந்த தன்மை வேற யாருக்குமே போய் வரல. ஒரு வித்தியாசமான ஒரு குரல், ஒரு மாதிரி ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர குரல்.
3: வானொலியில ஒழிச்சாலும் சரி, எந்த ஒரு ஸ்பீக்கர்ல கேட்டாலும் சரி, இது சொர்ணலதா பாடிய பாடல் அப்படின்றத நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சோம்.
2: குறிப்பா எனக்கும் பிடித்த பாடகி இல்லையா. வேற யாரு சொல்லியிருக்காங்க?
3: வேற வந்து போராளை பொண்ணு தாயி கருத்த மாதிரி படத்துல இந்த பாடல் பிடிக்கும் 3 பேர் சொல்லியிருக்காங்க. குளிச்சியப்பன், கீதா கென்னடி, கைத்தறி நகர், ஸ்ரீதேவி சூரியகுமார் ஆகியோர் வந்து இந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னத்தம்பி படத்துல இருந்து நீ எங்கே என் நண்பே அந்த பாட்டு பிடிக்கும் சொல்லி, நன்னிலம் ராமர், மதுரை ஜீவநாதன், திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திருவியமலர், செல்வன் அப்படின்றவங்க இவங்க 4 பேரும் சொல்லியிருக்காங்க. குயில் பாட்டு வந்ததென்ன இளமானி அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து யாரு பிடிக்கும் சொல்லியிருக்காங்கன்னா, பொள்ளாச்சி முருகேசன், குருபரன் ஆகியோர் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் வந்து யூனிக்கா ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு, புதுப்பட்டி பொண்ணுத்தாயின்ற படத்துல ஊரடங்கும் சாமத்திலே அப்படின்ற ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு.
2: நல்ல ஒரு ஊரடங்கும் சாமத்திலே இரவு நேரத்துல கேக்குறப்ப நல்லா இருக்கும்.
3: அது யூனிக்கான சாய்ஸா இருந்துச்சு.
2: வள்ளி படத்தையும் விட்டாங்க.
3: வள்ளி படம் சொல்லியிருக்காங்க இரண்டு நேயர்கள், புவனகிரி சுமதி, அப்புறம் வந்து மதுரை சோஷ் அண்முக சுந்தரம் வந்து வள்ளி படத்துல இருந்து என்னுள்ளே.
2: உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொன்னதோட பாடல?
3: எனக்கு ரொம்பவும் பிடித்தது என்னுள்ளே.
2: ஒரு சொன்னதால சொல்றீங்க?
3: இல்ல இல்ல, எனக்கு இன்னொரு பாடல் ரொம்ப பிடிக்கும்னா, எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அழைப்பாயதையில இருந்து. அந்த பாட்டு வந்து அதுவும் தனிமையில உட்கார்ந்து கேட்கும் போது,
2: அதோட ஹம்மிங் ஆரம்பிக்கிறப்பவே வேற ஒரு ஜேர்னருக்கு நம்மள வந்து கூட்டிட்டு போயிரும் இல்லையா. பரவாயில்ல, சினிமா சார்ந்த கேள்விகளுக்கு அவங்களுடைய என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை நிறைய
3: சொல்லியிருக்காங்க சார். முடியலை.
2: முடியலையா? சரி சொல்லுங்க.
3: என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி விஷயம் சொல்லடி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், அனந்த நாயகி, சந்தைப்பேட்டை ஓகே சிவா ஆகியோர், சேரன் பாண்டியன் படத்துல இருந்து சம்பநாத்து சாரநாத்து அந்த பாட்டு பிடிக்கும் சொல்லி, கைத்தறி நகர்ல இருந்து RS துவாரகன் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீதிக்கு தண்டனை படத்துல இருந்து சின்னஞ்சிறு கிளியன்ற பாட்டு பிடிக்கும்னு சூரிய நாராயணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
2: சம்பநாத் பாட்டு சின்ன பாட்டு தான், இருந்தாலும் கிறிஸ்பா இருக்கும்.
3: அதுவும் காலை நேரங்கள்ல கேட்கும் போது அந்த பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கும்.

0: ரொம்ப இள வயதில் நிறைய விருதுகள் வாங்கி நிறைய பாடல்களை பாடி ரசிகர்கள் மனசை கவர்ந்த ஒரு சூழ்நிலை தான். என்றைக்குமே அவங்க மறைஞ்சாலும் நம்மளுடைய மனசில் கண்டிப்பாக அவருடைய பாடல்கள் மூலமாக நம்மளுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருப்பாங்க. வசந்த கண்ட நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் கொடுக்கறதுக்காக காத்திருக்கீங்க?
1: அடுத்து திருடன் படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் தான் சார் கேட்கும்.
0: சரி, கேட்டுட்டு மறுபடியும் என்ன கேள்வி கேட்டிருக்கோம், இன்றைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோன்றதையும் நம்ம தொடர்ந்து சொல்லணும் இல்லையா? இந்த பாடலை கேட்டு நம்ம தொடர்ந்து இணைவோம் நேயர்களே.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரன் பண்பலையில் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, முகநூல் மற்றும் இன்ஸ்டாலெல்லாம் நம்ம சில கேள்விகள் கேட்டிருக்கோம் நேயர்களுடைய அந்த எண்ண பகிர்வுகளுக்காக. இப்போ நம்ம சுனலதா அவங்களோட பாடல்கள் கேட்டு முடித்தோம் இல்லையா, அந்த என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நேற்று இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன கேள்வி அது?
1: செல்போன் பயன்படுத்தாமல் உங்களால் ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம்.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கேட்போம்.
1: என்னால் இருக்க
0: வாய்ப்பில்லை ராஜா, அவ்வளோதானே? சரி,
1: அப்படி முடியும் சொல்லி ஆனா நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை அந்தோனிராஜ் பாரிவள்ளல் அரியலூர் மாவட்டத்திலிருந்து அவர் சொல்லியிருக்காரு, ஒரு நாள் என்ன ஒரு வருடம் முழுவதும் இருப்பேன்னு சொல்லி சத்தியமூர்த்தி காமராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இருக்க முடியும் சொல்லி தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. பழனிவேல் ஆயக்காரண்யபுலம் அவரும் அதே பதில் தான் சொல்லியிருக்காரு, ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி அவங்க சொல்லியிருக்காங்க.

0: முடியலையா, ஒரு மணி நேரம் கூட முடியாதுங்க அப்படின்ட்டாரு. சரி,
1: என் கூட சேர்ந்தவரா இருப்பார் நினைக்கிறேன்.
0: சரி,
1: மாட்டேன் என்று வீரராகவன் அவர்கள் சென்னையிலேருந்து சொல்லியிருக்காரு. நோன் சொல்லி மும்தாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. செல்போன் இல்லாமல் இருக்கலாம், போன் பேசுவதற்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி மதுரையிலிருந்து ஜீவநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் முழுவதும் பண்பலை கேட்காமல் என்னால் இருக்க முடியாது, எனவே செல்போன் அவசியம் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சியிலிருந்து முருகேசன் அவர்கள் சொல்லியிருக்காரு.
0: இப்படி இந்த பக்கம் சொல்றது அந்த ஐஸ் வைக்கிற மாதிரி. சரி,
1: ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது வந்து போனை வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படி நான் இருந்திருக்கேன். மனக்கட்டுப்பாடு இருந்தால் எத்தனை நாள் வேண்டுமானாலும் போன் பார்க்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி
0: தாமரை இல்லாம மனக்கட்டுப்பாடு நம்ம பயன்படுத்துறது சரி பரவாயில்ல, நல்லா தான்
1: இருக்காங்க இங்க தாமரை செல்வின்றவங்க. அடுத்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர் அப்படின்னு. 9 மணிக்கு கொடுத்துட்டு போனேனா நைட்டு 10 மணிக்கு தான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
0: வீட்டுல
1: போன கொடுத்துட்டு போயிருவாரு போல.
0: நல்ல மனுஷனா இருக்கிறாரு,
1: கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுரேஷ் ராஜேந்திரன் அவர்கள்.
0: அதுல ஒரு சூட்சமா இருக்கு, ஏன்னா போனை கொண்டு போனா எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லையா, கொடுத்துட்டு போனோம்னா இப்ப கேட்க முடியாது இல்ல. சரி, எவ்வளவு டாக்டிக்ஸா தப்பிக்கிறாரு மனுஷன்.
1: இதை பத்தி நம்ம அப்புறமே பேசுவோம்
0: கண்டிப்பா.
1: அடுத்து, 20 ஆண்டுகளுக்கு முன் செல்போன் இல்லாமல் இருந்தோம், நாள் முழுவதும் செல்போன் பயன்படுத்தாமல் இருக்கலாம், செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பானிலிருந்து குருபரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போதுதான் அந்த செல்போன் யூஸ் பண்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்குது, அப்பெல்லாம் யூஸ் பண்ணாம தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கலை துரராஜன் அவர்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் நல்லதுதான், ஆனால் முடியவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவர்கள் வந்து கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காண்ட் அப்படின்னு சொல்லி அன்புராணி சென்னையில இருந்து சொல்லியிருக்காங்க. முடியும்னு சொல்லி அள்ளிநகரத்துல இருந்து எஸ் மகாதேவன் சொல்லியிருக்காங்க. இருக்க முடியாதுன்னு வசந்தி ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கையில் படிக்க புத்தகம் இருந்தால் இருப்பேன்னு சொல்லி சோ சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இருப்பேன் அப்படின்னு திருநகர்ல இருந்து பி எஸ் ஜனார்தனன் அவர்கள் சொல்லியிருக்காரு. துவாரகன் அவர்கள், செல்போன் பயன்படுத்தாமல் ஒரு நாள் என்னால் இருக்க முடியும், ஆனால் முகநூல் பக்கத்தில் பண்பலையில் கேட்கப்படும் கேள்விக்கு பதில் அனுப்ப முடியாதே, அதனால் நான் பயன்படுத்தியே தீர்வேன் செல்போனை
0: அப்படின்னு கொடுத்துட்டாருங்களா. சரி,
1: அடுத்து என்னால் இருக்க முடியும் சொல்லி நல்ல பெருமாள் அவர்கள் சொல்லியிருக்காரு. நாமக்கல் செல்வராஜ் வந்து முடியாது, ஏனென்றால் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் தான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அடுத்து, பொய் சொல்ல விருப்பம் இல்லை, ஒரு நாளா ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டாங்க அனந்த நாயகி அவங்க. இருக்க முடியும் சொல்லி யமனேஸ்வரத்துல இருந்து சுமதி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் என்றுதானே கேட்டுள்ளீர்கள், நோ ப்ராப்ளம், செல்போன் பயன்படுத்தாலும் இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி பிரமிளா.
0: அடுத்த வாரம் ஒரு வாரம் கேட்டுருவோம்,
1: ஒரு வாரம் ஒரு வருஷமா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்.
0: சரி,
1: அடுத்து ஹாப்பியா அப்படின்னு சொல்லி புவனகிரி சுமதி பாபு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி சிவசுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காலையில வந்து கைபேசியில தான் நான் செல்போனே கேட்க ஆரம்பேன் அப்படின்னு சொல்லி உபேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு வந்து தேவனூர் ஜோதிலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இருப்பேன், என்ன செய்வது, என் பிள்ளைகளுக்கு வீட்டு பாடம் போனில் தானே வருகிறது, ஜிபே அனுப்ப தேவைப்படுது, அதனால என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன்யாபுரத்துல இருந்து ஸ்ரீ சாய்தன்ஷிகா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப வந்து நான் தொழில்துறையில இருக்கேன், தொழில் முறையில எனக்கு வந்து டெய்லியுமே செல்போன் தேவைப்படுதுன்னு சொல்லி சங்கரலிங்கம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.
0: அதாவது பட்டியல் நீண்டுகிட்டே போகுது, இப்ப எதனும் எடுத்துக்கலாம், முடியுமா முடியாதா?
1: முடியும் நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது சார்.
0: நீங்க தப்பிச்சிட்டீங்க. சரி
1: சார், இப்ப உங்ககிட்ட கேக்குறேன் சார், உங்களால செல்போன் யூஸ் பண்ண
0: எங்க என்ன எங்க விடுறீங்க? அது இல்ல சார், அது இல்ல சார், இங்க வரல சார், அங்க போகல சார், மெசேஜ் வரல சார்ன்ற முடியாது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம அலுவலக ரீதியாகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, ஆனா விடலாம் தான் யோசிப்போம், பாப்போம் அதற்கான ஒரு சூழ்நிலை.
1: ஒரு நாள் நம்ம ஆபீஸ்லயே வந்து அதை ட்ரை பண்ணி பாப்போமே சார், ஒரு நாள் செல்போன் இல்ல
0: தம்பிச்சிரும் சார். நாளைக்கு என்ன கேள்வி, அதாவது இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா, 3 கேள்விகள் கேட்டுட்டு அதுக்கான பதில் எழுதி.
1: நாளைக்கும் கேள்விகள் நான் இப்பதான் பாக்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பொது அறிவு கேள்வியா வந்து முதல் தமிழ் பத்திரிகை எது அப்படின்னு சொல்லி.
0: சரி, பத்திரிகை. அடுத்து ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நேரலுக்கு கஷ்டமா கொடுக்கலாம் யோசிச்சு வச்சிருக்கேன், ஆனாவில் அதை சொல்லுங்களேன்.
1: ஆ என்னும் எழுத்தில் துவங்கும் ஒரு திரைப்படம்.
0: எவ்வளவு கஷ்டமான கேள்வி பாத்தீங்களா. சரி பாப்போம், நாளைக்கு எத்தனை தான்
1: வருது அப்படின்ற.
0: அடுத்து,
1: மன்னிப்பது பலமா பலவீனமா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம்.
0: நாளைக்கு நேரம் உங்களுடைய பதில்கள் காற்றலைகள் வளம் வரும் என்று சொல்லிக்கொண்டு வசந்த கணங்களை நிறைவு செய்கின்றோம் நேர்களே.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில்

ரூபாய் கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, நேர்களும் அவளோட காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு துள்ளல் தாளம் தான் கேட்க போறோம். மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 துள்ளல் இசை பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: துள்ளி குதிக்க வைக்கக்கூடிய பாடங்களா கேட்டுட்டு இருக்கோங்க. துள்ளல் தாளம்.

0: உற்சாகமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோங்க தொழில் தாளம் நிகழ்ச்சியில.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 துள்ளல் தாளம் கேட்டுட்டு இருக்கும். நேரம் 2:12 நிமிடத்தில்

ஆட தெரியாதவங்களையும் ஆட வைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக துள்ளல் தாளம். பாட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆடுவீங்க. பாடல் காத்துட்டு இருக்குது, கேட்கலாம் டபுள்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 2:22 ஆச்சுங்க. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் துள்ளன் தாளம்.

மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காகவே கேட்டுட்டு இருக்கோம் துள்ளன் தாளம்.

0: தடுத்து படப்படப்படன்ற பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். துள்ளல் தாளம்
1: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 2:35 ஆச்சுங்க. மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கோம். துள்ளல் தாளம்

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி.

0: செய்வது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 2:46 நிமிடங்கள். நச்சிங்க கேட்டுட்டு இருக்கும் துள்ளல் தாளம்.

11:55:20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். மதுரை மாவட்டம் திருவாதவூர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, பானாவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 4 சென்டிமீட்டர்.

0: சேலம் மாவட்டம் ஏற்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. காஞ்சிபுரம், காவேரிப்பாக்கம், திருத்தணை, கீழணை, ஸ்ரீபெரும்புதூர், மின்னல், பணப்பாக்கம், வாலாஜாபாத், ஷோலிங்கர், கள்ளன்றி, வந்தவாசி, செய்யாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ராணிப்பேட்டை, சேத்பட், வேலூர், ஹோசூர், சிங்கம்புணரி, கலவை, தானியமங்கலம், திருப்பத்தூர், திருக்கழுக்குன்றம், கேளம்பாக்கம், உத்திரமேரூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி அணை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சேலம் மாவட்டம் சந்தியூர், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 8ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று, மணிக்கு 45 முதல் 55.
1: சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து

0: மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தவேக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கையை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார் மற்றும் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:02 நிமிடம் 50 நொடிகள். இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: அவசர உலகத்தில் அலைபாயும் மனங்களுக்கு ஒரு துளி அமைதி தரும் தென்றல் இது. காற்றினில் மிதந்து காதுகளை தொட்டு நெஞ்சில் கரையும் ஒளி இது. ஓயாத இறைச்சல் ஒதுங்கும் கணத்தில் 1000 நினைவுகள் அரும்பும் பொழுதில் நெஞ்சை தாளாட்டும் ராகம் இது. காயங்கள் ஆற்றும் கானம் இது. அவசரம் வேண்டாம், அமைதியாய் கேளுங்கள். உங்கள் இதயத்தின் கதவை திறக்கவே வந்திருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்க போறோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் கேட்க போற முதல் பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு அனிருத் ரவிச்சந்தர். பாடல் கேட்டலாம் DC படத்திலிருந்து.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேரம் 3:40 கேட்டு இருக்கோம். மெல்ல வரும் பாட்டு மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு வீரா படத்துல இருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:45. நம்ம கேட்க போற அடுத்த பாட்டு இதயம் முரளி படத்துல இருந்து.

புரியுது.

0: பாடல் ஒழித்து முடித்தது. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக நேரம் 3:51.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்.

0: பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க ஸ்வேதா மோகன். பாடல் கேட்டுலாம் டானாக்காரன் படத்திலிருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி

0: உங்க அப்பா கத்து கொடுத்த டெக்னிக்க மறந்துடு. இங்க நான் கத்து கொடுக்கறத தான் ஃபாலோ பண்ணனும். இஸ் தட் கிளியர்?
1: ஹலோ. இல்ல, கீதா வெளியே போயிருக்காங்க.
2: நிகழ்ச்சி நிறைவான பாடலாய் பாடல் கேட்டு ரஷம் டங்கல் படத்துல இருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு ரஷ பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரஜிதா, நன்றி நேர்களே. தொடரும் நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்டே இருக்கு ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன கேம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமது அறிவிப்பாளர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருக்காங்க. என்ன விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன், நேர்களான நீங்களும் ஆர்வமா காத்துட்டே இருப்பீங்க. ஸோ அந்த ஆர்வத்தோட வெயிட் பண்ணாம உடனே போன் ரங்க டயல் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னெடுப்பு தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் அழைத்து வாங்க. ஆட்டக்களத்தை அமர்க்களமா விளையாட காத்துட்டே இருக்கோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. வசந்த் அன்கோவின் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

0: நேரமாலை 4:01 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் இன்றைக்கி விளையாட போகிறோம் வசந்தற்கு வழங்கக்கூடிய ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் உங்க கூட இணைந்திருக்கிறேன் நான் பிரகாஷ் ராஜ்
1: மற்றும் கிளாரா
2: மற்றும் அஜிதா. என்னை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா?
0: ஓகே, இன்னைக்கு மூணு பேர் சேர்ந்து விளையாட போகிறோம். என்ன விளையாட போகிறோம் பிரகாஷ்? நேரில் விளையாட போகிறோம். என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்னடா பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? பாட்டு பாடல, இதான் வந்து கேம் ஷோவே தான். நான் பேசுறத நினைக்கிறதா நீங்க பேசணும்.
1: நீங்க நினைக்கிறத நாங்க எப்படி பேச முடியும் அப்படின்னு நேர்களோட வந்து ஒரு கேள்வியா இருக்கும். அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க?
0: அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இன்னைக்கு காலையிலதான் மதுரையில இருந்து நான்
0: வந்தேன். எளிமையான சொல்லிடுவோம், கேள்வியை நீங்க கேட்கணும். அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
3: வயசாகி போச்சு, விளையாட போறாங்களா? விளையாட
1: உதாரணம் வந்து ரொம்ப எளிமையா இருக்குது, அப்ப நம்ம கேக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதே மாதிரி எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 அனைத்து நேரும் 0-4-5-2 மதுரை முன் இணைப்புடன் வந்துட்டு பேச வரலாம். காத்திருக்கக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம்.
0: வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
0: சொல்றது யாருங்க வந்து?
4: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பழம்பூர்.
0: ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு
1: காலையில இட்லி சாப்பிடணும்னு இருந்தேன், ஆனா தோசை தான் கிடைக்கும் நினைச்சு போனேன், ஆனா பொங்கல் தான் கிடைச்சிச்சு.
0: இன்னைக்கு
1: காலையில ரொம்ப வெயில் அதிகமா இருந்ததுனால இட்லியில உப்பு அதிகமா இருந்துச்சு.
4: வெயிலுக்கும் உப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?
1: இது கேள்வியா பதிலா?
3: அப்படி சொல்லவே இல்லையே. ஐயே, நீ வேணா கேட்கவே மாட்டாரு, பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு,
4: கேள்விக்கு வெயிலுக்கு உப்பு
0: கேட்டு என்ன தெரியுதுன்னா, நாங்களே ஏதோ கேள்வி கேட்டோம், நீங்களே
1: இந்த மாதிரி தான். உதாரணத்துக்காக வந்துட்டு இப்ப நேர்களோட வந்து எப்படி விளையாடணும் அப்படின்றதுக்காக நாங்க உதாரணமா சொன்னோம்.
0: இது மாதிரி எக்ஸாம்பிள் நேயர், நீங்க சூப்பரா விளையாண்டுக்கா,
1: ரொம்ப தைரியமா என்ன கேட்டாலும் நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நேர்கள் வந்து ரொம்ப அருமையா வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேர்கள். இது வசந்தன் கோவின் ஆட்டக்கலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: தன்கோ.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆட்டம் கொண்டாட்டமாக வசந்தன் கோவின் ஆட்டக்குழம் தான் விளையாண்டு இருக்கோம். நேர்கள் ரொம்ப உற்சாகமாக வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எல்லா விளையாட்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு புத்திக்கு வந்துட்டு ஒரு சவால் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது மாதிரி இன்றைக்கி என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் பேச நினைப்பதெல்லாம்
3: நீ பேச வேண்டும்.
2: அதுதான் இன்னைக்கு தலைப்பு. நேர்கள் வந்து எப்படி அப்படின்னா, நாங்கள் ஒரு முதல்ல பதில் சொல்லிடுவோம், அதுக்கான பதில் சொல்லணும், நீங்கள் கேள்வியாக சொல்லணும். அதை இது மாதிரி நாங்கள் ஒரு மூணு சம்பந்தமான பதில் சொல்வோம், அதுக்கான நீங்கள் கேள்வியாக சொல்லணும். அதுதான் கடை கடை விளையாண்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மதுரைக்கு வந்தா பரோட்டா சாப்பிடணும். தூங்கா நகரம் என்ற பெருமைக்குரியது மதுரை.
4: மதுரையின் பெயர் தூங்கா நகரம் என்பது சரியா?
3: சரியா.
2: இது சமாளிஃபிகேஷன்ல இருக்க வரக்கூடிய ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்குது. சரி, இருந்தாலும் கிட்டத்தட்ட நீங்க சரியா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
2: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் அனைவருக்கும். இனிய மாலை வணக்கம் சொல்லிக்கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன்.
2: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் பேச நினைப்பதெல்லாம் நீங்கள் பேச வேண்டும், அதுதான் சரிங்களா?
5: கண்டிப்பா மேடம்.
2: ஓகே, இன்று வியாழக்கிழமை அல்லவா?

0: அதனால அதை வச்சே நாங்க சொல்ல போறோம் சரிங்களா. இன்று வியாழக்கிழமை.
1: நேற்று சனிக்கிழமை.
0: நாளை வெள்ளிக்கிழமை அப்படின்னு அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, என்ன கேள்வியா கேப்பீங்க?
2: அதுதான்
0: இது என்ன கேள்வியா கேக்குறீங்க? சரி ஓகே, நாளை வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுக்கு ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேர்களை. 4 மணி 12 நிமிடத்தில் வசந்தன் கோவின் அட்டக்களம்.

0: இருந்தேன்.
1: கை கால் எலும்பு முறிவு ஜவ்வு பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண நலன் மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில் அண்ணாநகர் மதுரை. தொடர்புக்கு 8 300 37 27 57.
2: நான் பேச நினைப்பதெல்லாம்
0: நீ பேச வேண்டும் அப்படின்றதுதான் கதிர்குடி நேரம். சந்திச்சிடலாமே. வணக்கம்.
2: என்னங்க சொல்ல வரீங்கன்னு கேப்பாங்க நேரம்.
0: ஆமா,
2: அதாவதுங்க நாங்க வாங்க மேடம், வாங்க. யாருங்க பேசுறீங்க?
3: நான்
0: முனிஷால
2: இருந்து கலா பேசுறேன்.
0: நாங்க வந்து பதில் சொல்வோம்.
2: யார் மேலும் ரெடியா இருக்கீங்களா விளையாடுறதுக்கு?
3: என்ன
2: கேம் விளையாடிட்டு இருக்கோம் தெரியல.
3: நான் பேச நினைத்ததெல்லாம்
2: நீ பேச வேண்டும். ஓகே,
0: பேசிருங்க பேசிருங்க.
2: ஓகே, இன்னைக்கு 4 பேனா 10 பென்சில் வாங்கினேன்.
3: என்ன சொல்றீங்க புரியல?
2: இன்னைக்கு 4 பேனா 10 பென்சில் வாங்கினேன்.
0: இதுக்கு இது வந்து பதில். இதுக்கான கேள்வி என்ன இருக்கும்?
3: வீட்டுக்கு
2: திரும்பறப்ப தங்கச்சிய சந்திச்சு. நன்றி, வணக்கம். நேரமாலை 4 மணி 19 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
0: வணக்கம்.
2: ஒளிபரப்பாகும் விளக்கேற்றும் வேலை இன்று மாலை 6:02 ஒளிபரப்பாகும்.
4: சார் என்ன சார் மறுபடியும் கேளுங்க.
2: விளக்கேற்றும் வேலை இன்று மாலை 6:02 ஒளிபரப்பாகும்.
4: விளக்கேற்றும் மாலை எத்தனை மணிக்கு ஒளிபரப்பப்படும்?
0: ஓகே, நாளை மாலை 4:02 வசந்தன் கோவின் ஆட்டக்களம் ஒளிபரப்பாகும்.
4: நாளை வசந்தன் கோவின் ஆட்டக்களம் எத்தனை மணிக்கு ஒளிபரப்பப்படும்?
0: ஒரு
2: பொதுவான ஒரு கேள்வி, நம்முடைய ஆகாஷ்வாணியில எந்த நிகழ்ச்சி ரொம்ப அதிகமா விரும்பி கேக்குறேன் நிகழ்ச்சி?
0: பாடலை தந்து மீண்டும் சந்திப்போம். வசந்தன் கோவின் ஆட்டக்களம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான வசந்தன் கோவின் ஆட்ட குளம் இருக்கோம். நேரம் 4:26 ஆயாச்சு.
3: ஆற்றுக்களம் அப்படி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க கிளியரா. இந்த நேரம் 4:26 ஆயிட்டு இருக்குது. நாம விளையாண்டு இருக்கோம். நான் பேச நினைப்பதெல்லாம்
2: நீ பேச வேண்டும் அப்படின்றது தான். காத்திருக்க நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணீங்களா?
4: என்ன
3: சொல்லும்
2: சரியாக இருக்கணும். சரிங்களா,
3: இன்னைக்கு புளிக்குழம்பு.
4: என்ன குழம்பு வச்சீங்க?

0: கூடவே வத்தல், அப்பளம் இதெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டோம் புளிக்குழம்புக்கு. சாப்பிட்டீங்களா?
1: பாடலை
0: தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். இது வசந்தன் கோவின் ஆட்டக்கலம்.

4:29 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

0: சந்தன்கோ.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இப்போ ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம். நேர்கள் ரொம்ப உற்சாகமாக விளையாண்டுட்டு இருக்காங்க, கூடவே உற்சாகமான பாடல்களும் வலம் வந்து கொண்டு இருக்கிறது.
3: நேரம் மாலை 4:30 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணியில ரொம்பவே சூப்பரான விளையாட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம்
2: நீ பேச வேண்டும்.
3: எஸ், அதுதான் இன்றைக்கான விளையாட்டு. ஓகே, ரெடியா? அடுத்த நாங்க பேசுறத யாரு பேசுறாங்கன்னு பாக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம். கேட்டலாமா?
3: ஓகே, பரீட்சை ஹால் தான் கேக்குதாமா? பரீட்சை ஹால் தான் உலகத்திலேயே ரொம்ப அமைதியான இடம். பரீட்சை எக்ஸாம் எழுதும்ல, எக்ஸாம் ஹால் தான் உலகத்திலேயே ரொம்ப அமைதியான இடம்.
4: உலகத்துல ரொம்ப அமைதியான இடம் எதுப்பா?
3: ஓகே, சூப்பர் பா.
2: மதியானம் நல்லா சாப்பிட்டேன்.
4: மதியானம் கொஞ்சமா சாப்பிட்டீங்களா? எப்படி சாப்பிட்டீங்க?
3: ஓகே, வறுத்த மீன் தண்ணியில் நீந்தாது. வறுத்த மீன் தண்ணியில நீந்தாது.
4: தண்ணியில எந்த மீன் நீந்தாது?
3: சூப்பருங்க, சூப்பர். டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்ங்க.
2: வாழ்த்து, ரொம்ப அருமை
3: அருமை அருமை.
2: இந்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: காட்பாடி இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ரைட்,
5: அடேங்கப்பா.

0: சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: பெரிய குளம் வரைக்கும் நான் போயிருந்தேன். சூப்பர்.
0: நாக்கு சத்தமே வராது, எவ்வளவு சாப்பிட்டாலும் நாக்குல சத்தம் வராது.
2: எங்க சத்தம் வராது?
1: ஆஹா, கரெக்டா?
0: எவ்வளவுதான் கடிச்சு சாப்பிட்டாலும் சத்தமே வராது. பொருள் இது அப்படி கேக்கலாம். நாக்கு
1: சரியா? இந்த மாதிரி
0: காட்பாடு சந்திரசேகர் சார் ரொம்ப கரெக்டா சொல்லுவார் எனக்கு தெரியும். அடுத்த க்வெஸ்சன் ரெடி?
1: எனக்கு ரொம்ப பிடித்தது, மிகவும் மிகவும் பிடித்தது எனக்கு வாழைப்பழம். முயற்சி பண்ணிட்டு அருமையாவும் பேசிட்டு இருக்காங்க நேர்கள். 4:33 ஆயாச்சு. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: பாட்டம் கொண்டாட்டம் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம். ஆட்டக்குளம் நேரம் 4:39 நிமிடங்கள் ஆயாச்சு.
3: எஸ்,
2: இன்னைக்கு வந்து நாங்கள் பேச நினைப்பதெல்லாம் நீங்க பேச வேண்டும் அப்படின்றது தான்.
3: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க.
2: கண்டிப்பா மதியானம் சரியா சாப்பிடல அப்படின்னா அந்த மாதிரி தான் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்களுக்கு பேசுறீங்க?
4: வணக்கம் வணக்கம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் பணாபுரத்துலேருந்து
3: அனைத்து பெருமையும் ஆகாஷவாணிக்கு.
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.
5: தம்பியா இருந்தப்ப அவன் தம்பியா இருக்கும்போது அண்ணனா இருந்தப்ப அண்ணனா இருக்கும்போது.
2: ஓகே, உங்களுக்கான வந்துட்டு பதில் நாங்க வந்துட்டு சொல்றோம், நீங்க வந்துட்டு கேள்வியா கேட்டணும், சரிங்களா? ஓகே. கண்களால் பேசலாம்.
4: புரியல, கேட்கல சரியா?
2: கண்களால் பேசலாம்.
3: என்ன தோசையா?
2: இது கேள்வியா பதிலா?
3: பதில்
2: என்ன
3: மாதிரியான
2: உணவுகள்
4: பிடிக்கும்?
3: கோபப்படுத்துறீங்க. பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 நாம கேட்டு இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
5: ஆட்டக்களம்.
4: இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் விளையாடிட்டு இருக்கோம். அப்படின்னா
5: நாங்கள் பேச நினைப்பதெல்லாம் நீங்கள் பேச வேண்டும்.
6: சுத்தி விட்டு வரைக்கும் பாக்குறீங்க.
5: இன்னைக்கு வந்துட்டு நேர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க, ரொம்ப அருமையா.
4: நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேள்விகளோடும் ஒவ்வொரு விதமான கேம் ஷோட வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்களம் அந்த வகையில் உங்க மனசு அப்படியே மாத்திர மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸோட வந்துருக்கோம். அந்த வகையில் அடுத்த க்வெஸ்சன்ஸோட

0: கேட்கறதுக்கு யார் வராங்கன்னு கேட்கலாம். நான் பேச நினைக்கிறத
1: வணக்கம் வணக்கம் லைன்ல வந்துட்டாங்க, யாருங்களும் பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்
2: வணக்கம்,
0: வெங்கடேஷ் சார் ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளான ஆன்சர் சொல்லுவோம், கரெக்டா நீங்க க்வெஸ்சன் அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேம் பண்ணனும்.
1: ஓகே ரைட்,
0: ஓகே.
1: நான் தான் ஃபர்ஸ்ட்
0: ரைட். ஓகே
1: ஓகே. சாக்லேட் ஐஸ்கிரீம்
2: தின்பண்டங்கள் என்னென்ன இருக்கு?
0: ஓகே. டாக்டர் பைலட்
2: ராக்கெட் பைலட்டா?
0: டாக்டர் பைலட்.
2: கோவில்
1: இல்ல, கோழி
0: கோழி கோழி
2: கோழியா?
0: கோழி
2: கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா?
0: நாங்க நேயர்களோட பேசுவோம், கலாய்ப்போம், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில
1: நாங்கள் பேச நினைப்பதெல்லாம் நீங்கள் பேச வேண்டும். காத்திருக்கோம் நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டில இருந்து எஸ் ராமர்.
0: என்ன ஆச்சு இவ்வளவு மெதுவா பேசுறீங்க?
1: உங்களுக்கான பதில் நாங்க சொல்றோம், நீங்க வந்துட்டு கேள்வி
0: கேளு சரிங்களா? ரெடியா?
3: சரிங்க மேடம்.
1: ஐஸ்கிரீம் உலகம்னு பேர் வைப்பேன்.
3: ஒரே
0: கேள்வி.
1: நேரம் 4:50.
3: இப்ப மணி என்னாச்சு? சாயந்தரம் நிகழ்ச்சி
0: முடிய போகுது. ஓகே, வாழ்த்துக்கள். சூப்பர், அருமையா அருமையான க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை,
1: பிறகு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. ஆட்டக்களம்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட, 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்காங்க நேர்கள். ரொம்ப உற்சாகமா அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நாங்கள் பேச நினைப்பதெல்லாம்
0: நீங்கள் பேச வேண்டும்.
1: ஓகே, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: வணக்கம். மதுரையிலிருந்து வித்யா பேசுறேன்.
0: வணக்கம் வித்யா மேடம். எங்க போறீங்க? இவ்வளவு ஃபாஸ்டா பேசுறீங்க, எங்க கிளம்பிட்டீங்க?
5: மதுரையில இருந்து வித்யா பேசுறேன்.
0: ஓகே, பொறுமையாக பேசுங்கள்.
1: திரும்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க டென்ஷன்
0: ஆகாதீங்க,
1: ஜாலியா தான் பேசிட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
5: கேட்டலாம்.
1: எங்க அம்மா உங்க அத்தை? என்ன ஆச்சு?
5: எங்க அம்மா உங்க அத்தையா?
1: சூப்பர். சிவப்பு நிறம் பிடிக்கும்
5: உங்களுக்கு? என்ன நிறம் பிடிக்கும்?
0: தெய்வமே தெய்வமே.
1: என்னால சிரிப்பதுக்கு மேல அடக்கவே முடியல, ரொம்ப அருமையா நீங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. சரிங்களா? குழந்தைகளோடு விளையாடுவது பிடிக்கும்
5: உங்களுக்கு? எதுவோட விளையாடுறது பிடிக்கும்?
0: எதுவோட?
1: எதுவோட சொல்லக்கூடாது.
0: அக்ரினை உயர்தினைன்னு இருக்குல்ல, அப்படி வச்சு சொல்லுங்க. கரெக்டா.
1: இவர்களோடு
0: விளையாடுவது பிடிக்கும்? யாரோட?

0: விளையாடுறது பிடிக்கும்.
1: எதுங்களோட விளையாட பிடிக்கும் அப்படின்னா
0: சுச்சோ சரி ஒரு அவசரத்துல வந்துருச்சு. ஆனா நான் சொன்ன பதிலுக்கு தானே நீங்க கேள்வி
1: குழந்தையோட சொல்லிட்டாங்களே
2: வரப்பவே கொஸ்டின் வருது.
0: நாங்க தான் வந்துட்டு பதில் சொல்லுவோம், நீங்க அதுக்கான கேள்விதான் கரெக்டா சொல்லணும். சரிங்களா? என்னோட பெயர் கிளாரா.
2: உங்க பேர் என்ன?
1: என்னுடைய பேர் பிரகாஷ்.
3: என் போன்று மிக அழகாக கர்லி ஹேர் வைத்திருந்த
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளருடைய பெயர் அஜிதா.
2: என்னப்பா?
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளருடைய பெயர் அஜிதா.
1: மூன்று வணக்கம்
0: சொல்றதுக்கு யாரும் எங்க இருந்து
1: காய்கறிகள் அனைத்தையும் சாக்லேட்டாக மாற்றிவிடுவேன்.
0: சரிங்களா? அடுத்தது கேட்டலாமா? என்னுடைய செல்ல பிராணி நாய்க்குட்டி.
2: உங்களுடைய செல்ல பிராணி எது?
0: பிராணி எது?
1: பிராணி. ஓகே
0: ஓகே சரி.
1: பிராண நாயகன்.
2: காதல் நாயகனா?
1: பிராண நாயகன்.
0: நிகழ்ச்சி நிறைவடைய போகிறது.
1: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அதான் இன்றைக்கான விளையாட்டு விளையாண்டோம். ஜாலியா பேசி விளையாண்டோம்.
0: உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்ணங்கள் எல்லாம் வந்து வலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பதில் இல்லை, கேள்வி யாரும் கேட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆட்டக்கலத்துல குஷியா ஜாலியா விளையாண்டது யாரு அப்படின்னா
1: நான் பிரகாஷ் ராஜ்,
0: அஜிதா மற்றும் கிளாரா.
1: நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நன்றி.
4: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

0: ஐந்து மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில்பட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டுக்குள் உற்பத்தி செய்யப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நியாயவிலைக் கடைகளில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கையை தவிர்க்க அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஐடிஐ அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 7 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம்

ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. அன்பான நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பகலெல்லாம் உழைத்து சளைத்த மனதிற்கு இதமான தென்றலாய் வந்து வரடி செல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இந்த இனிய மாலை பொழுதுல மாலை தென்றல். இந்த மாலை நேரத்து மயக்கத்தோடு மனதை மயக்கக்கூடிய இனிய பாடல்களும் நெஞ்சை தொடக்கூடிய சுவாரஸ்யமான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறீங்க இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில. உங்க கூட கேட்டு ரசிக்க காத்திருக்கிறேன் நான், பிரகாஷ்ராஜ்.

பகலவனின் வெயிலை வாங்கி பூமி தன் முகத்தை கழுவிக்கொள்ளும் அந்தி வேலை. உழைப்பின் வேர்வை துளிகளை துடைத்து உங்க மனசு தழுவி செல்லக்கூடிய வருகிறது. அடுத்த ஒரு சுகமான தென்றலாக பசுமன் திரைப்படத்திலிருந்து பாடல் இது உங்களுக்காக.

அந்திவானில் பூத்த வானவில்லாய் உங்கள் மனதில் ஏழும் அழகான இசையோடு உழைப்பின் களைப்பை போக்கிட வருகின்றது ஆகாஷவாணியின் மாலை தென்றல். இதோ அடுத்த பாடல் வானவில்லாய்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வர் எஃப்எம் 9 நாம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். நேரம் மாலை 5:20 நிமிடம். அந்திமானத்தின் அழகோடு இதயத்தை தொடும் இசையோடு உங்கள் வீட்டின் கதவுகளை தட்டுகின்றது ஆகாஷ்வாணியின் மாலை தென்றல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேரம் மாலை 5:31. இசை என்னும் இன்ப வெள்ளமாய் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 9 நாம கேட்டு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல்.

5:41 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் மாலை 5:41 ஆயிட்டு இருக்கு. அழகான பாடலாக ஒலிக்க வருகிறது இதோ மலரோடு.

5:47 ஆயிட்டிருக்குது. மயங்கும் மாலையில் மனம் வருடும் தென்றலாய் உங்கள் வீடு தேடி வரைந்து கொண்டிருக்கிறது. இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. பகல் முழுதும் உழைத்த களைப்பை ஒரு தேநீராக, ஒரு பாடலாக, ஒரு கவிதையாக கரைத்துவிட வந்திருக்கின்றோம் நேர்களே. இது அடுத்த பாடலாக இது ஒழிக்க இருக்கின்றது பாடல்.

0: தொலைபேசி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். சீஷெல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டுக்குள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த திரு விஜய் அறிவித்துள்ளார். நியாயவிலைக் கடைகளில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஐடிஐ அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 7 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:02. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் இல்லம் சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகக்கூடிய திட்டம் இம்மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகிய தேதிகளில் பயனாளிகளுடைய வீடுகளுக்கே சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
3: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேன்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
4: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு. அதனைத் தொடர்ந்து 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இருமொழி நேரடி வர்ணனை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். பண்பலை நிகழ்ச்சிகளை எஃப்எம் ரெயின்போ மொபைல் செயலியும் கேட்கலாம். 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உள்ளபர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து தகவல் வழங்குகிறார் ஓய்வு.

0: பெற்ற தலைமை ஆசிரியர் இயற்கை விவசாயி எஸ் ரவி அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனைகள், அதன் மற்றும் பல இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு காற்றில் விரும்பும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்றைய ஒளிபரப்பு 10:59 நிறைவு பெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும்பாலும். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னை அதிகாலை 4:45 வரை தொடரும்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வணக்கம், நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: கேட்டுட்டு இருக்கோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. மதுரை தென்றல் மாதிரி இது வந்து அந்திப்பூக்கள்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 6:46 நிமிடத்தில் கேட்டுருக்கோம் அந்தி பூக்கள் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 6:51. நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி அந்தி பூக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். தொடர் இசை மழையாக கேட்ட சீலாண்மைகளே இன்றைய பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. முதல் பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து

நேர்களே, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் ஹாங்காய் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழி நேரடி வர்ணனை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் ஆட்ட நேர இறுதி வரை. நேர்களே, பண்பலை நிகழ்ச்சிகளை FM Rainbow மொபைல் ஆப்பில் வழக்கமான நிகழ்ச்சிகளாக கேட்டு ரசிக்கலாம்.

0: இனி தொடர்வது செய்தியறிக்கை சென்னஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பட்டி தொழிற்சாலையின் மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். இந்திய ராணுவ தென்பகுதி தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு சேவை அலுவலர் கல்லூரி தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பயிற்சி பெற்ற அவர் கான்பூர் IIT முதுகலை பட்டம் பயின்றவர். சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என்று பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்பு பணிகள் காவல் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல் வடமதுரை சென்னை போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ITI மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் DNA பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி DNA பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரலா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாங்காங் முதலில் பந்து வீசி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம்.

மணமகன் ரமேஷ், மணமகள் தேன்மொழி, இவங்களோட கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துன அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. பாயாசம் தயவு செய்து ரெண்டாவது கேட்காதீங்க, மோர டம்ளர்ல வாங்கி குடிக்காதீங்கன்னு உங்க காலில் இருந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். அப்புறம் முக்கியமான விஷயம், சாப்பிட்டு அத்தனை பேரும் தயவு செஞ்சு முயற்சிட்டு போங்க, முயற்சிட்டு போங்க. நன்றி நன்றி நன்றி.

0: சல்லடையில சலிச்சா ஒருத்தம் மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
1: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை, நம்பிக்கை இருந்ததில்லை, சக்தியே இருந்ததில்லை. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலை சீவினால அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குறியாட்ட போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நகாச்சல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ் ரவி அவர்கள்.
1: இயற்கை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று, நிலம், நீர், மரங்கள், உயிரினங்கள் இவைகள்தான். சரி, இதையே வைத்து எப்படி நாம் இயற்கையான விவசாயம் செய்வது என்றால், மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள் எப்படி வந்தாலும் இலைகளை உதிர்க்கும். இலைகள் முதவே வந்து அதற்கு தேவையான உணவுகளை சேமித்து வைத்து இருந்ததுதான். அதை திருப்பி நம்ம டீகம்போஸ் பண்ணலாம். அதே மாதிரி உயிரினங்கள் அதுவும் இறக்கத்தான் செய்கிறது. அப்ப இந்த சுழற்சி முறையில வந்து இயற்கையை என்ன செய்யும்னா, இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த தனித்தனியா இருக்கிறத ஒன்றாக வைத்து அது கார்போஹைட்ரேட்டாவோ புரோட்டீனாகவோ இல்லாட்டி கொழுப்பாவோ வைத்திருக்கிறது. நாம் என்ன செய்யறோம்னா திருப்பி டீகம்போஸ் பண்றோம். அதற்கான நுண் உயிர்கள் வந்து பயன்படுகிறது. அப்ப அந்த நுண் உயிர்களையே நம்ம கூட்டாளியா வச்சுக்கலாம், நமக்கு தேவையானதை செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த நுண்ணுயிர்களை நம்ம தாவரத்துக்கு கொடுக்கக்கூடிய உரங்களாக, அதாவது நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசு இந்த மாதிரி பேரூட்டம், அதே மாதிரி ஃபெரஸ், அதை வந்து ஃபெரஸ் சல்பேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஜிங்க் சல்பேட்டு, காப்பர் சல்பேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மண்ணிலே இருக்கு. அதை இப்ப ஜிங்க் பாக்டீரியான்னு சொல்லிட்டு இருக்கு, அது என்ன செய்யணும், இந்த ஜிங்கை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து ரைசோபியம், அசுடோ பாக்டர் இவையெல்லாம் நைட்ரஜனை வந்து மண்ணில் வந்து நிலைநிறுத்தும், இருக்கக்கூடிய கரைச்சும் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாஸ்போ பாக்டீரியா பாஸ்பேட்டை அந்த மாதிரி வந்து கரைச்சி கொடுக்கும், ஈஸியா தாவரங்கள் எடுத்துக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி பொட்டாஸ் பாக்டீரியா மண்ணில் இருக்கும், தாவரத்தினால சாப்பிட முடியாது, ஆனால் இது என்ன செய்யணும், அதை டிசால்வ் பண்ணி அது தாவரத்துக்கு சாப்பிட்ற மாதிரியே கொடுக்கும். இப்போ எல்லாமே இருக்கு, ஆனால் அது எப்படி எடுக்கிறது, எடுத்து கொடுக்குறீங்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நுண் உயிர்களாகவே கிடைக்குது. அந்த நுண்ணுயிர்களை வந்து அதிகமாக வளர்றதுக்காக என்ன செய்யறோம்னா, ஒரு மீடியா, அதுதான் வந்து நம்ம வந்து இந்த சர்க்கரை கரைசல்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துறோம். அதுல வந்து ஒரு பாக்டீரியா என்ன செய்யணும்னா, ஒரு சில செகண்ட்ல பல பாக்டீரியாவா மாறுறோம் அந்த சர்க்கரை கரைசல்ல. அப்ப இந்த சர்க்கரை கரைசல், அதே மாதிரி வந்து தயிர், தயிர்லையும் பாக்டீரியாஸ், ரெக்டோ பாக்டீரியாஸ் ரொம்ப இருக்கும். இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய ராணுவ வீரர்களா வச்சுக்கலாம். அவங்கள வச்சு தோட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது எடுத்துக்காட்டா இப்ப வந்து இப்ப தென்னை மரம் தோப்புன்னு வச்சுங்க, தென்னை மரத்தை விழுந்து விழுகக்கூடிய அந்த மட்டைகள் எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும், அரைச்சு நம்ம உள்ள போட்டுக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே போட்டாலும் ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவுல பள்ளம் எடுத்து இல்லாட்டி அப்படியே கூட போட்டு மேல மண்ணு போட்டுட்டு, அதுக்கடுத்து நான் சொன்ன இந்த மாதிரியான ரைசோபியம், அஜோடா பாக்டர், ஜிங்க் பாக்டீரியா, இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் எல்லாமே கிடைக்குது. நம்ம அரசோட உரக்கிடங்கள்ல வந்து போய் கேட்டோம்னா ரொம்ப குறைந்த விலையிலே தர்றாங்க. அப்ப அதை வந்து அதிகமான அளவு வந்து இந்த சர்க்கரை கரைசல் கூட கலந்து, இல்லாட்டி வந்து மாவு கரைசல் கூட கலந்து எண்ணிக்கை அதிகமாக பெருக்கி, அதை வந்து 100 மில்லி தண்ணீர்ல 2 மில்லி இல்லாட்டி 5 மில்லிக்குள்ள இந்த கரைசலை விட்டோம்னா அது அதிகமான அளவு வந்து பாக்டீரியாஸ் கிடைக்குது. அதை பெருக்கி அதை வந்து நம்ம தாவரத்துக்கு வேர்லையும் கொடுக்கலாம், அதே மாதிரி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி பூச்சி குறைக்கிறதுக்கு நம்மளுடைய வேப்ப எண்ணெயை நல்லா பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்முடைய வேலிகளில் இருக்க

0: கூடிய பல தாவரங்கள் என்ன செய்யும்னா வாசனையா இருக்கும். அப்புறம் நொச்சி, இந்த மாதிரி கற்பூரவள்ளி, துளசி, ஆடாவதுரை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து என்னச்சின்னா அரைச்சி, அது கூட பூண்டு, மிளகாய், அதே மாதிரி இஞ்சி, இது எல்லாத்தையும் கூட அரைச்சி சாறுகளை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலமாகவும் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.

0: இயற்கை விவசாயம் குறித்த தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ் ரவி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இதோ தொடர்கிறது.
1: இயற்கை வந்து பல வகையில பயன்படுத்தும் போது இன்னும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த சாம்பல், அது மாதிரி மில்லு, அந்த அரிசி மில்லு

0: இருக்கக்கூடிய அந்த உமிகளை என்ன செய்வாங்கன்னா எரிப்பாங்க. எரிச்சுட்டு மிச்சம் அந்த சாம்பிள் என்ன செய்யணும் நினைப்பாங்க, அந்த சாம்பிள் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு பொட்டாஸ் கிடைக்கும், அதில் அதில் சிலிக்கானும் கிடைக்கும். அப்போ அதுவும் நல்ல ஒரு அருமையான ஒரு உரம். அதே மாதிரி சாணம், உண்மையிலே வந்து சாணத்தை நம்ம நல்ல அருமையான ஒரு நைட்ரஜன் கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லை, அதில் உள்ள மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்கும், மைக்ரோப்ஸும் இருக்கும், அது நுண்ணுயிர்களும் இருக்கும், நுண்ணூட்டமும் இருக்கும். அதே மாதிரி எந்த தோட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கக்கூடிய களைகள் இருக்கும், எல்லாமே களைகள்ங்கிறது வந்து களைகள் கிடையாது. நீங்கள் வந்து அந்த களைகளை வந்து நம்ம இப்போ எடுத்துக்காட்டால் தென்னை மரத்துக்குள்ளே வந்து களைகள் இருந்துச்சுன்னா காய் விழுந்துச்சுன்னா காய் தெரியணும் அவ்வளோதான், தவிர முள்ளு செடியாக இருந்தால் பிடிங்கிக்கலாம், இல்லை ரொம்ப உயரமாக இருந்துச்சுன்னா பிடிங்கிக்கலாம். மற்ற களைகள் எல்லாத்தையும் வந்து தரையோடு இருக்கக்கூடிய தரையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் தென்னை மரத்தெல்லாம் உழு வேண்டிய தேவையே இல்லை, உழுதிங்கன்னா வேர் போயிடும். இப்போ வெங்காயம் தக்காளின்னா அதுக்கு உழுகலாம், ஆனால் வந்து தென்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி உழுக தேவையில்லை. செடிகள் சின்ன சின்ன செடிகள் எடுத்துக்காட்டா பிரம்மிங்கிற செடியை வந்து தண்ணிக்கும் அதுக்கும் நல்லாவே வரும். அந்த பிரம்மிங்கிறது வந்து சின்ன சின்ன வேராக தான் இருக்கும், அந்த சல்லி வேறாக தான் இருக்கும். அந்த வேருக்கு கீழே வந்து அந்த மாய்ஸ்டர் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனாலையும் சூழ்நிலையில் நல்ல நுண்ணுயிர்கள் நல்லா வளரும். வளரும் போது அந்த செடியும் வந்து அப்படி பிச்சு பிச்சு போட்டால் கூட அது அங்கங்கே ஒட்டிக்கிறோம், அதில் நல்ல மைக்ரோப்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும். நான் சொன்ன பேரூட்ட உரமும் அது மாதிரி நுண் ஊட்டம் உரமும் நல்லாவே வந்து கரைச்சி கொடுக்கும் இந்த நுண் உயிர்கள் அந்த செடிக்கு. ஆகையால் இது நம்ம பார்க்குறதுக்கு வந்து களை மாதிரி தெரியும், ஆனால் களை கிடையாது, அது வந்து நுண்ணுயிரில் காக்கக்கூடிய ஒரு இடம். அது அந்த அந்த இடத்தை வந்து நம்ம கொடுத்தோம்னா இப்போ எலினோ எஃபெக்ட்னால வந்து வெப்பம் கூட அதிகமாக கூடும், அப்போ வந்து மண் வந்து காயாமல் இருக்கிறோம்னா இந்த மாதிரியான செடிகள்லாம் வந்து நிலத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேகத்தில் வந்து காயாது, மரமும் வந்து வேத்துல வந்து வாடாது. ஆகையால இதை பல வகையில பயன்படுத்திக்கிறோம், ஒன்று வந்து உரம், இன்னொரு பக்கம் வந்து நுண்ணுயிர்கள் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் வந்து தண்ணீர் வந்து மேலே நீராவி ஆகாமல் அது வந்து ஒரு மூடாக்கு மாதிரி இருக்கும். இப்போ உயிருள்ள ஒரு மூடாக்காக இந்த பிரம்மி மற்ற சின்ன சின்ன களைகள்லாம் வந்து பயன்படுகிறது. ஆக இதில் நமக்கு லேபர்ஸ் அதாவது அதிகமான அளவு களை எடுக்கத்தாது, அங்கே இருக்கு இங்கே அங்கெங்கேன்னு சொல்லிட்டு முள்ளு செடியாக நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர மற்றெல்லாம் அது பாட்டு கிரண்டு போட்டோம். அப்போ வந்து இந்த இயற்கையோடு நம்ம இணைஞ்சு இந்த மாதிரியான விவசாயங்களை செய்யும்போது நமக்கு உள்ளே போகும்போதே சந்தோஷமாகவும் இருக்கும், அந்த கூலாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து உள்ளே வந்து அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கும். நம்ம நினைக்கிறோம் வெறும் நிலம்னு, உள்ளே கோடிக்கணக்கான பல பில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் உள்ளே இருக்காங்க. யார்? அந்த மைக்ரோப்ஸ். அவங்க தான் வந்து என்பிகே அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன் எல்லாத்தையும் வந்து இந்த செடிகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சரியான உணவு கொடுப்பவர்கள். நம்ம வீட்டில் அம்மா அப்பா வந்து நமக்கு எப்படி சரியான டயத்தில் வந்து எடுத்து தர்றாங்க உணவு தர்றாங்களோ அதே மாதிரி இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த உரங்கள் எல்லாத்தையும் வந்து கரைச்சி அங்கே இருக்கக்கூடிய அதுக்கு நீரில் கரைக்கணும். அப்போ வந்து அது பதம் வேணும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் பிடுங்காமல் இருந்தாங்கன்னு வச்சுங்க, தொந்தரவு தரக்கூடியதை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா உள்ள உள்ள தோட்டத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அந்த பழங்களும் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த இயற்கையோடு இணைந்து இந்த மாதிரியான விவசாயம் சம்மந்தமான இது செய்யும் போதும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல லாபம், அதே மாதிரி சுற்றுச்சூழலும் வந்து பாதுகாக்கப்படும். இதை செஞ்சு நல்ல வளமாய் சுகமாய் பெருமிடன் வாழ வாழ்த்துக்கள்.
1: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை இயற்கை விவசாயம் குறித்து தகவல்களை வழங்கினார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ். ரவி அவர்கள்.

இனி தொடர்வது வேளாண் தகவல்கள். இயற்கை மூலிகை பூச்சி விரட்டி பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர்களை தாக்கி அழிக்கின்ற பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் அழிக்கவும் பயன்படுத்தும் தாவர இலை கரைசலையே மூலிகை பூச்சி விரட்டி என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை விவசாயிகள் மட்டுமே இரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக மூலிகை பூச்சி விரட்டியை பயன்படுத்தி வருகின்றனர். மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவர வகைகளின் எண்ணிக்கையை வைத்து அதனை ஐந்திலை மூவிலை பூச்சி விரட்டி என்று வகைப்படுத்தப்படுகிறது. மூலிகை பூச்சி விரட்டியை பொறுத்தவரையில் எருக்கு, தங்க அரளி, சிறியானங்கை, நொச்சி, ஆடாதொடா, தும்பை, பார்த்தீனியம், ஊமத்தை, துத்தி, உன்னிச்செடி, எட்டி, சீத்தாயிலை, சீமைக்கருவேல், காட்டாமணக்கு, புகையிலை உள்ளிட்ட தாவரங்களில் கசப்புத்தன்மை மிகுந்தது. ஒடித்தால் பால் வடியும். இவைகளை கால்நடைகள் உட்கொள்ளாது. மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்க தேவைப்படும் தாவர இலைகள் வீட்டின் அருகாமையில் தோட்டங்கள், வயல்வெளிகள்,

வேலி ஓரங்களில் தென்படும். தாவர இலைகளை சம அளவு எடுத்து இடித்து வைத்து அவற்றை ஊற வைக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது விரைந்து நொதிக்கும். இடித்து வைத்துள்ள இலைகள் மூழ்கும் வரை மாட்டுக்கோமியத்தை கலந்து பயிருக்கு தேவைப்படும் பூச்சி விரட்டியின் நீர்ம அளவை கணக்கிட்டு அதில் 80%, அதாவது 100 லிட்டர் எனில் அதில் 80 லிட்டர் அளவிற்கு தண்ணீர் கலந்து 3 முதல் 4 நாட்கள் வரை ஊற வைக்க வேண்டும். பிறகு இலைகளை வடிகட்டி 20% தண்ணீர் சேர்த்து கலக்க வேண்டும். இக்கலவையை தெளிப்பான் மூலமாக பயிர்களுக்கு தெளிக்கலாம். தேர்வு செய்யப்பட்ட தாவர இலைகளின் அளவை பூச்சிகளின் தாக்குதலுக்கு ஏற்ப முடிவு செய்து பயன்படுத்த வேண்டும். ஆரம்பகட்ட தாக்குதலாக இருந்தால் 1-2% கரைசலை தயாரித்து பயிர்கள் முழுமையாக நனையும்படி தெளிக்க வேண்டும். இதனால் பூச்சிகளின் அனைத்து பருவங்களும் அழிக்கப்பட்டுவிடும். பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் இக்கரைசலை 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். தொடர்ந்து ஒரே வகையான மூலிகை செடிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மூலிகை பூச்சி விரட்டி என்று அதிக அளவில் இதை பயன்படுத்தினால் நன்மை செய்யும் பூச்சிகள் கூட அழிந்துவிடும். சில சந்தர்ப்பங்களில் பயிர்கள் கூட கருகிவிடக்கூடும். வேப்பிலை கரைசல் பற்றி தெரிந்து கொள்வோம். வேப்பிலையில் உள்ள இயற்கை சேர்மங்கள் பல்வேறு பூச்சிகளின் உணவு உண்ணும் மற்றும் இனப்பெருக்க செயல்பாடுகளை தடுப்பதில் உதவுகின்றன. வேப்பிலையை நன்றாக அரைத்து ஊற வைத்து வடிகட்டி தண்ணீருடன் கலந்து செடிகளின் மீது தெளிக்கலாம். அதேபோல் பூண்டு மிளகாய் கரைசலும் சில பூச்சிகளை விரட்டுவதற்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. பூண்டு மற்றும் மிளகாயை அரைத்து தண்ணீரில் ஊற வைத்து பின்னர் நன்றாக வடிகட்டி தேவையான அளவு தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். இலை பூச்சிகளை பொறுத்தவரையில் அஸ்வினி, வெள்ளையி, தத்துப்பூச்சி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பல வகையான காய்கறி மற்றும் தோட்டப்பயிர்களை தாக்குகின்றன. இத்தகைய பூச்சிகளின் தாக்குதலை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து பொருத்தமான இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துவது நல்லது. மூலிகை கரைசல்கள் செறிவு அதிகமாக இருந்தால் சில நேரங்களில் பயிர்களின் இலைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். எனவே முதலில் சில செடிகளில் குறைந்த அளவில் சோதித்து பார்த்து பாதிப்பு இல்லை என்ற பட்சத்தில் பரவலாக பயன்படுத்துவது நல்லது. இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தும் போது சில அடிப்படை பாதுகாப்பு முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். கரைசலை தயாரிக்கும் போது கையுறை போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது நல்லது. கண்கள் மற்றும் தோளில் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தயாரித்த கரைசலை குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு எட்டாத இடத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும். இயற்கை விவசாயத்தின் நோக்கம் பூச்சிகளை முழுமையாக அழிப்பதல்ல. பயிருக்கு பொருளாதார சேதம் ஏற்படுத்தும் அளவுக்கு பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் இயற்கை சமநிலையை பாதுகாப்பதே முக்கிய நோக்கமாகும். நமது சுற்றுப்புறத்தில் கிடைக்கும் தாவர வளங்களை அறிவியல் முறையில் பயன்படுத்தி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை பின்பற்றுவோம்.

அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. சித்திரையில் உழுது சீராக விதைத்தால் முத்திரை கோட்டை விளையும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன் தரமான விதை தரமான மகசூலுக்கு அடித்தளம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி

0: வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த நிகழ்ச்சி காற்றில் பதியும் கருதுமார்கள். நிகழ்ச்சியிலும் கூட இணைந்திருக்கின்றேன் நான் பிரகாஷ்ராஜ். நிகழ்ச்சி முதலாக ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம் நேர்களே.

9:05 ஆயிட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் வரியும் கடிதமர்கள். அன்புடைய நெஞ்சங்கள் எழுதி அனுப்பக்கூடிய விமர்சன பாடல்கள், விமர்சன கடிதங்கள் மற்றும் விருப்ப பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு விருப்ப பாடல் கேட்டு வரலாம். யாருடைய விருப்பம்னா மதுரை எஸ்எஸ் காலனி ஜெயபிரகாஷ் நாராயண் சரஸ்வதி மீனாட்சி பாலாஜி பூமாரி பாலகிருஷ்ணன் இவங்களுடைய விருப்பத்துக்காக தான் முதல் பாடலாக கேட்டு ரசிக்க போகிறோம். வாங்கினீர்களே அழகான ஒரு பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலேருந்து இது உங்களுக்காக.

நேரம் 9:09 ஆயிட்டிருக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமல்கள். நேர்களை உங்களுடைய விமர்சன கடிதங்கள் மேலும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இவையாவும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி வருகிறது. நம்முடைய பண்பலையில் டெய்லி நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறீங்க, அந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பலாம். அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கலாம், அந்த பாட்டு எதுக்காக பிடிச்சிருக்கு அதை கூட அழகாக மென்ஷன் பண்ணி நீங்கள் எங்களுக்கு லெட்டர் அனுப்பலாம். லெட்டர் எழுதக்கூடிய பழக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. அதெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களிடையே காற்றில் விரியும் கடிதமர்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். மூடுபனி திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி, அங்கேருந்து பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ஆனந்த் மன்வித் அவங்களுடைய விருப்பத்துக்காக தான் இது. அவங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேர்நெஞ்சுகளுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது.

9:15 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 9.9 நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்த விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, குண்டேந்தல்பட்டி மா தவமணி அவங்களுடைய விருப்பத்துக்காக தான்.

9.9 நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்த விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, குண்டேந்தல் பட்டி மா தவமணி அவங்களுடைய விருப்பத்துக்காக தான் பாடல் கேட்கலாம். பாடு நிலாவை படத்திலிருந்து அழகான பாடல் இது, அவங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிலைகளுக்காகவும் பாடுகிறது.

ஆயிட்டிருக்குது. ஆகாஷவாணியில் நாம் கேட்டு வசதிக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, அங்கேருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் இவங்களுடைய விருப்பத்துக்காக தான் இந்த பாட்டு கேட்க போகிறோம். ஊர் சனம் தூங்குகிற நேரம் இவங்களும் அந்த பாட்டு தான் கேட்டிருக்காங்க. மெல்ல திறந்த கதவு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

9:25 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷவாணியில் நாம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்த ஒரு விருப்ப பாடல் தான், யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா சகிலா மேரி, ஜெயசூர்யா, தயானந்த், ராஜேஸ்வரி சத்யசீலன், வில்லாபுரம் இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. எதிரிகள் ஜாக்கிரதை அப்படின்ற படத்துலேருந்து பாடல் கேட்கலாம். இது அவங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது ஆகாஷவாணியில்.

9:29 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில் காற்றில் விரியும் கடித உலகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த ஒரு அழகான பாடல், யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்துடலாமா? பிஎஸ் ஜனார்த்தனன், மகாலட்சுமி காலனி, திருநகர் மதுரையிலேருந்து அமைச்சிருக்கிறாங்க. வள்ளி தெய்வானை திரைப்படத்திலேருந்து அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது ஆகாஷவாணியில்.

ஆகாஷவாணியில் நாம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதம். அடுத்த விருப்ப பாடல் சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், அவங்களுடைய விருப்பத்துக்காக தான் புதிய பாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது உங்களுக்காக.

9:38 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில் நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்து வில்லிவாக்கம் குபேந்திர நடகர் சாமி சகோதரர்கள் விரும்பி கேட்ட பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் இந்த பாடல். உண்மையிலேயே சில நெஞ்சங்களை மறப்பதே ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். அதுக்கு இந்த பாட்டு ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்புகிறேன். இது அவங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிலைகளுக்காகவும் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலேருந்து

அருமையான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இரவு 9:43 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல், அங்கிருந்து எம் சிங்காரவேல், மம்சாபுரம் மீனா இவங்களுடைய விருப்பத்துக்காக தான் அடுத்த பாட்டை கேட்க ரசிக்க போகிறோம். பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து இதோ அவங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது.

9:49 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில் நாம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்த அழகான ஒரு பாடல், தேனி மாவட்டம் போடி எல்வி மணி திலகாவதி அவங்களுடைய விருப்பத்துக்காக தான் இந்த பாட்டு கேட்க போகிறோம். பாரதி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்காகவும்

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

பிரிவினை எங்கே தாங்க முடியாத ஒரு மகனுடைய அழகான பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டு நிறைவு பாட்டெலாம் கேட்டு ரசிக்க போகிறோம் நண்பர்களே. வாங்க இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வருகிறேன். நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். உறவில் உன்னதம் அது என்றால் தாய்தான். தாயினுடைய அழகான

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் பட்டு சிறகு.

இரவு வணக்கம் நேயர்களே, கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டு ரசிக்கலாம் இன்றைய பட்டுச்சிறகு. உங்களுடன் ஜானகி.

ரசிப்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் அவனுக்கு இருந்தாலும் ஏனோ அவள் நினைவுகள் வந்து போகிறது அனுதினமும்.

அவள் வெளித்திறக்க ஏங்குகிறது அவன் மனம். அப்போதாவது அவளுக்குள் அவனை காண முடியுமா என்று.

கவிதைகளும் கானங்களுமாய் இசைத்து சென்றது பட்டுச்சிறகு. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி தொடர்கிறது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை மணி 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குபவர் CS கிஷோர்குமார் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி, 6:35 ஒரு சொல் கேளீர் இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கொய்மலர்கள் சாகுபடி பற்றிய தகவல்கள் வழங்குபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 காந்தி அஞ்சலி பகுதி 62 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் குனியமுத்தூர் இடையார்பாளையம் பாலகிருஷ்ணன் கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சியாக கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால். காலை 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குடல் நலத்திற்கான ஊட்டச்சத்துக்கள் பற்றிய விளக்கமளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள். காலை 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பமாக, 10:30 இருபட பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, நண்பகல் 12 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே, பிற்பகல் 1 வசந்த கானங்கள், 2 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 3 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 NCERT, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன் குவழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்று, 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா இதில் வள்ளுவம் காட்டும் அறம் பேருரை வழங்குபவர் மதுரை தியாகராசர் நன்முறை மேல்நிலைப் பள்ளியின் தமிழ்துறை ஆசிரியர் வி ஆனந்தன் அவர்கள், 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 11:59 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் அதிகாலை 4:45 வரை. இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியின் முதல் பாடல் உரைக்க காத்திருக்கிறது தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில். உரைக்கவிருக்கும் பாடலை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரல்களில் பாடல் இதோ.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேயர் செயலி வழியாக நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தாய் சொல்லை தட்டாதை திரைப்படத்திற்காக பாடல் வர காத்திருக்கிறது. உரைக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. பாடல் இது ஒலிக்கின்றது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில்.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் வழங்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின்நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் வழங்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி செல்வமகள் திரைப்படத்திற்காக பாடல் வர காத்திருக்கிறது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில்.

இதுவரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 2026 மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை கேட்டீர்கள். டெல்லி அஞ்சலாக.

நேரம் இரவு 11:32. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இதோ அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவர்களது குரல்களில்.

நேரம் 11:38 நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நள்ளிரவின் மெல்லிசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சித்தி திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா இவர்களது குரல்களில்.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்கள் கேட்டுட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நேரம் 11:43. காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தர்மம் தலை காக்கும். ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

மழை ஓய்ந்த நள்ளிரவின் மெல்லிய ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் இரவு 11:48. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெய்வமகன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் பாடிய அந்த பாடல் இதோ

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிட வார

ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி, காதல் மலர் கூட்டம் வந்து

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் இரவு 11:53. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இரவின் இனிய ராகங்களை மீட்டிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எங்கள் தங்கராஜா திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன், டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துச் சென்றது தேனும் பாலும். மீண்டும் தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்கலாம் நாளை இரவு 11:05.

நேரம் இரவு 11:59. இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 13 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 நாள், வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை.

0: செல்வம் ஈட்டுகின்ற முயற்சியில் நல்லவையெல்லாம் தீயவையாதலும் உண்டு, தீயவையெல்லாம் நல்லவையாதலும் உண்டு. இது விதிவசத்தால் அமைவது. குறள் எண் 375 அதிகாரம் ஊழ்.
1: நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு.
0: செல்வம் ஈட்டுகின்ற முயற்சியில் நல்லவையெல்லாம் தீயவையாதலும் உண்டு, தீயவையெல்லாம் நல்லவையாதலும் உண்டு. இது விதிவசத்தால் அமைவது. குறள் எண் 375 அதிகாரம் ஊழ்.
2: நேரம் காலை 4:55. இனி தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் CS கிஷோர்குமார் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி, 6:35 ஒரு சொல் கேளீர் இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கொய்மலர்கள் சாகுபடி பற்றிய தகவல்கள் இடம்பெறும். இதனை வழங்குகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள். காலை 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 புந்தளிர், காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி பகுதி 62 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் குனியமுத்தூர் இடையார்பாளையம் பாலகிருஷ்ணன் கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மே சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை பூக்கள் தொடரும். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சியாக கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். இதனை வழங்குகிறார் கண் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம்.

காலை 8:50 சைப்பாளின் என்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குடல் நலத்திற்கான ஊட்டச்சத்துக்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள். காலை 10:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பமாக. 10:30 இருபட பாடல்கள் கேட்கலாம். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில் பசி தீர்க்கும் உணவா ஆரோக்கியம் சேர்க்கும் உணவா ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் சிவபிரசாத் அவர்கள். உடன் உரையாடுபவர் கே. சோபனா. நண்பகல் 12:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். 2:00 தெம்மாங்கு பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக ஒலிக்கும். 3:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 3:02 NCERT. 3:32 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தனுக்கு வழங்கும் ஆட்டக்களம். 4:30 மதுரை பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். இரவு 7:00 பாட்டு இதுகிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இலக்கிய உலா. வள்ளுவம் காட்டும் அறம் பேருரை வழங்குபவர் மதுரை தியாகராயர் நன்முறை மேல்நிலைப் பள்ளியின் தமிழ்துறை ஆசிரியர் வி. ஆனந்தன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை 102.3 MHz அலைவரிசையில் விவித் பாரதி தமிழ் ஒலிபரப்பை கேட்கலாம் சென்னையஞ்சலாக. இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:05 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

பிராத்ய சுலபம் சுலபம் பதம் ஸ்யா பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆவலுடன்

நேரம் காலை 5:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 101.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உரைத்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை.